0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 ஏசாயா 43 அதன் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிகவும் நமக்கு பழக்கமான, நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு நல்ல வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நடக்கும் பொழுது, நீ கடந்து போகும் பொழுது நான் உன் கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கடந்து போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரே நிலையில் இருப்பதற்கு தேவன் அழைக்கவில்லை. நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கும் பொழுது நம்ம தான் அதை போய் சுதந்தரிக்கணும், நம்ம தான் அதை போய் பெற்றுக்கொள்ளணும், நம்ம தான் அதுவகை நன்மைகளை அனுபவிக்கணும் என்பது வேதத்தினுடைய ஒழுங்கு. கர்த்தர் சில வழிகளை உருவாக்கி கொடுப்பார், சில காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்களும் நானும் அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாய், நீ அக்கினியிலே நடப்பாய் ஆனால் வேகாதிருப்பாய். நீ தண்ணீரை கடப்பாய் ஆனால் அது உன் மேல் என்ன செய்யாது, புரளாது, அதை நீ கடந்து போவாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து ஆவியானவர் ஒரு காரியத்தை நம்மோடு பேச விரும்புகிறார். ஆறுகளின் மறுபக்கம் என்கிற அந்த தலைப்பிலே ஆற்றை கடந்ததற்கு பிற்பாடு நம்ம அனுபவிக்க வேண்டிய இல்லை சுதந்தரிக்க வேண்டிய சில ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் நீ கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மறுபக்கம் பாருங்க, கடலின் மறுபக்கம் ஒன்று இருந்தது. அதனால தான் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். அந்த பிரயாணம் கடலிலே இருந்தது, கடலின் மறுபக்கம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஆறுகளின் மறுபக்கம், ஆற்றை கடந்து போக வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். சில ஆசீர்வாதங்கள் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சில நன்மைகள் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சில உயர்வுகள் அதற்கு பின்னாலே இருக்கிறது. ஒரு இது கடினமான ஒரு காரியம்தான், ஆற்றை கடந்து போக வேண்டும் என்பது ஒரு கடினமான காரியம். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணும். அல்லேலூயா. கடினமான சில பகுதிகளுக்குள்ள தான் நிலையான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கடினமான சில சூழ்நிலைகளுக்குள்ள தான் நிலையான சந்தோஷமும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சில நேரங்களில் சில இப்படிப்பட்ட பாதைகளில் நம்மை நடத்துகிறார். நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் நினைச்சிருந்தா அதை இல்லாமக்கி இருக்கலாமே, ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த தடையை உடைச்சு போட்டிருக்கலாமே, இதெல்லாம் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இதெல்லாம் கடந்து போனாதான் அதுக்கு பின்னால நீ நினைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஆறுகளின் மறுபக்கம், ஆற்றுக்கு பின்னாலே இல்ல ஆற்றை கடந்ததற்கு பின்னாலே தேவ பிள்ளைகள் சுதந்தரித்த இல்ல பெற்றுக்கொண்ட 3 விதமான காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 32 22 வசனம், 23 வசனம் படிக்கலாம். எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரர்களையும் தன் குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு யாக்போக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தார். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அதற்கு பின்பு தேவனுடைய சமூகத்தில் யாக்கோபு என்ன செய்கிறான், ஜபம் பண்ணுகிறான். கவனியுங்கள், யாப்போக்கை கடந்த யாக்கோபு, யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து நிற்கிறான். கவனியுங்கள், தன் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அவன் எதிர்பார்த்த காரியம் அவனுக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். எதிர்பாராத நிலையிலே, எதிர்பாராத சூழ்நிலையிலே தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. உயிருக்கு பயந்தல்லவா போகிறான், உயிருக்கு பயந்தல்லவா பிரயாணப்படுகிறான். அதனால உயிர் பிழைச்சா போதும், தப்பி பிழைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு பயணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார், ஆண்டவர் அவனோட பேசுகிறார், அவனுடைய எதிர்காலத்தை சொல்லுகிறார், அவன் வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை சொல்றாரு. இன்னும் அவன்கிட்ட ஆண்டவர் சொல்ற, இப்போ போறது தற்செயலான ஒரு பயணம் தாப்பா, ஆனா நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூடவே நான் இருப்பேன், நீ பயப்படாத. உன் இருதயத்துக்குள்ள சில காரியங்கள் பயமா தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நீ நினைக்கிற, ஆனா அப்படிலாம் நடக்காது, நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தேற்றுறார், ஆண்டவர் அவனை பலப்படுத்துறார். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில தடுமாறும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவார், கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுவார், அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியாம முடிவெடுக்க தெரியாம இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு வருதுன்னா அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய இருதயங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் அருமையானவர்களை சோர்ந்து போக விடாமல் நம்மளை இந்த பிரயாணத்தில் தொடர்ந்து பயணிக்க வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அவர் நம்மோடு பேசாதிருந்தார், அவருடைய வார்த்தையை கொடுக்காமல் இருந்தார், அவருடைய மகிமையான காரியத்தை தேவன் நமக்கு செய்யாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மளை ஒவ்வொரு விதங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மளை தேற்றி தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருப்பது உண்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போ யாக்கோபு இங்கே ஒரு ஆற்றை கடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், அவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்கும் என்று நினைத்து அங்கே ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து, அருமையானவர்களை 20 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில சந்தித்த பாடுகளும் பிரச்சனைகளும் ஏராளம் இருக்கிறது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு இல்லை, வேலை செய்கிறான் ஆனா அவனுக்கு சரியான கூலி இல்லை. பாருங்க, அவனுடைய மாமனார் கூட அவனை நல்லா நடத்தல, அவனை நல்லா நடத்தல. அப்பப்போ அவருடைய முகம் என்ன செய்யுமா சொல்லுங்க, மாமாவுக்கு அப்பப்போ முகம் என்ன செஞ்சிடும், மாறிடும். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முகம் அப்பப்போ மாறிடும், எப்போ இப்போ மாறுதுன்னு சொல்ல முடியாது. காலையில் நல்லா தான் இருப்பார், ஒருவேளை யாக்கோபு காலையில் நினச்சிட்டே வருவான், இன்னைக்கு அவர் மூஞ்சி எந்த நிலமையில் இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா தான் பேசியிருப்பார். மருமனா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ராத்திரி நல்லா தூங்குனீங்களு தான் கேட்டிருப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி சாயங்காலம் அவருடைய முக ரூபம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப நினைப்பான், எப்போ இவர் எப்ப எப்படி பேசுவார்னு தெரியாது, எப்ப இவர் முக ரூபத்தை மாற்றுவார்னு தெரியாது. அப்ப ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இந்த யாக்கோபுக்கு அங்க இல்லதான். ஒரு கஷ்டமான ஒரு பாதையில தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா பாருங்க, அவனுக்கு மனசுக்குள்ள திடீர்னு ஒரு உதிக்கிறது, ஒரு காரியம் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு ஞானம் அவனுக்குள்ளே வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை சந்திச்சாரு, ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு நாள் பேசினாரு, தேவ சத்தத்தை நம்ம கேட்டோமே, பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டாரு, ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகிறது. அருமையானவர்களே, அவன் நினைக்கிறான், இப்ப பாருங்க புறப்படுகிறான், 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு நாள் தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு, இப்பதான் ஒரு தெளிவு அவனுக்குள்ள வந்திருக்கு, இனிமே ஆண்டவருடைய முகத்தை மட்டும் பார்க்காம வேற யாருக்கு முகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது, அவர் முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள். மனுஷனை பார்த்து பார்த்து, மனுஷனுடைய முகத்தை பார்த்து, மனுஷ வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ உடஞ்சி போயிட்டோம், எவ்வளவோ சோர்ந்து போயிட்டோம். அருமையானவர்களை, காலையில் ஒன்றை பேசுகிறான், சாயங்காலம் ஒன்றை பேசுகிறான், மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் ஒரு விதமான ஸ்தோத்திரம், அருமையானவர்களை கலக்கணும் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிவிட்டது. இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்கிற கேட்டு பழகினவன் மறுபடியும் ஆண்டவரோடு இணைந்து நிற்க வேண்டும் என்கிற விருப்பம் யாக்கோபுக்கு வந்துவிட்டது. எல்லாரையும் கூட்டிட்டு இந்த ஆற்றை கடக்கிறான். இந்த யாப்போ காற்றின் மறுபக்கம்தான் அவன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அங்கே அவன் ஜெபம் பண்றான், போராடினான் என்று எழுதியிருக்கிறது. தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. ராம் முழுவதும் ஜெபித்தான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆற்றை கடந்ததற்கு பின்னாலே அவன் வாழ்க்கையில சந்தித்த ஒரு பெரிய ஒரு காரியம் 31 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. நான் சொல்லுகிறேன், யப்போக் என்கிற நதிக்கு அப்புறம் இல்லாவிட்டால் மறுபக்கம் அவன் வாழ்க்கையில வந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இருண்ட வாழ்க்கைக்கு முடிவை ஏற்படுத்தி வெளிச்சத்தின் நாட்களின் துவக்கத்தை காண்கிறான். அப்ப இந்த 20 வருஷமும் அவன் வாழ்க்கையில ஒரு இருண்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம். தத்தளிப்பின் காரியங்கள், வாழ்க்கையில உடைந்து போன அனுபவங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் அவன் வாழ்விலே அவன் மனதை உடைத்திருக்கிறது உண்மைதான். காலங்கள் கடந்து போயிட்டு உண்மைதான். ஆனா இன்றைக்கு இந்த ஆற்றை கடந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க ஆரம்பித்தானோ, இப்போ ஒரு அற்புதம் நடக்கிறது. சூரியன் உதயமாயிற்று. அன்னைக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திலே கொஞ்ச நேரத்திற்குள்ளே சூரியன் அஸ்தமித்தது என்று எழுதியிருக்கோம். கொஞ்ச நேரத்திற்குள்ள மறைந்து விட்டது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த இருண்ட வாழ்க்கை, அன்றைக்கு ஆரம்பித்த இருண்ட சூழ்நிலை 20 ஆண்டுகளாக அது அவனுக்கு ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எப்போ இந்த ஆற்றை கடந்து மறுபக்கத்திற்கு வருகிறானோ, அப்போ வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், எத்தனையோ காலங்களாய், எத்தனையோ வருஷங்களாய், எத்தனையோ மாதங்களாய் வாழ்க்கையில ஒரு இருண்ட அனுபவங்களுக்குள்ளே, ஒரு வேதனையின் அனுபவங்களுக்குள்ளே, ஒரு கஷ்டத்தின் அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருப்பீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்தாவியான உங்களோட பேசுகிறான், இந்த யாக்கோபு என்கிற நதிக்கின் மறுபக்கத்திலே உனக்கு ஒரு வெளிச்சத்தின் நாட்கள், இல்லாவிட்டால் சுகமான சுக வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த ஆற்றை கடந்து கடக்கும் போது நான் கூடவே இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் அதை கடந்து போகிறதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் தாண்டி போகிறதற்குரிய பலன் உனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் அதை நாளில் உண்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு என் வாழ்வில் ஒரு இருண்ட நிலைகள் இன்றோடு முடிவுக்கு வருகிறது, எனக்கு ஒரு வெளிச்சத்தின் காலங்கள், வெளிச்சத்தின் நாட்கள், ஒரு சுக வாழ்வு இன்றைக்கு என் வாழ்விலே துவங்க இருக்கிறது. ஏனென்றால் நாம் யாப்போக் என்கிற ஆற்றின் மறுபக்கத்துக்குள்ளே வந்து விட்டேன். அதுக்கு பின்னால அந்த ஆற்றுக்கு பின்னால ஒரு ஜெப வாழ்க்கை, அந்த ஆற்றுக்கு பின்னால தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவம், அந்த ஆற்றின் மறுபக்கம் ஆண்டவரோடு உள்ள உறவு, அந்த ஆற்றின் மறுபக்கம் தேவ சத்தத்தை கேட்கிற உணர்வு, அந்த ஆற்றின் மறுபக்கம் நான் சரியாத்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தேவ மனுஷனுக்குள்ள உண்டாயிற்று. அன்னைக்கு ஆரம்பித்த வெளிச்சம்தான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லாமே வெளிச்சமா தான் இருந்துச்சு. இருண்ட காலம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு இக்கட்டு இல்லை, அவனுக்கு தத்தளிப்பு இல்லை, அவனுக்கு அடிமை இல்லை, எல்லாமே இப்போ வெளிச்சமா தான் இருக்கு. எதை பார்த்தாலும் இருட்டாய் தெரிந்த காலங்கள் முடிந்தது. எல்லா வாழ்க்கையினுடைய நிலைகளிலே இருந்த இருட்டின் அனுபவங்கள் முடிந்தது. வெளிச்சத்தின் நாட்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு கட்டளையிட்டார். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். மறுபக்கத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை கடந்து போ, கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை தாண்டி போ, கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை கடந்து போகிறதற்கு பயப்படாது. ஏனென்றால் அதற்கு பின்னாலே சில நல்ல முடிவுகள் இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல வாழ்க்கை இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல செழிப்பு இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு பின்னால தான் கர்த்தர் கொடுத்திருந்த வாக்கு தத்தங்கள் அவன் திரும்பி வருகிறான். எந்த இடத்திற்கு திரும்பி வர முடியாது என்று நினைத்தானோ, எதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்தானோ, அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கடந்து போ, ஆற்றின் மறுபக்கத்திலே நீ நினைச்சதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவேளை பார்வைக்கு அது கடினமாய் தெரியலாம், அதை கடந்து விட்டால் அதற்கு பின்பு இருக்கிற ஆசீர்வாதம் அதை விட பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு யாப்போக்கை கடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது வாசியுங்கள், 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனத்தில் இருந்து 10 வரைக்கும். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீது போதோ, நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் படிக்கிறோம், தாவீது பேசோர் ஆற்றை கடந்து போனான். மறுபடியும் அந்த வார்த்தை சொல்கிறேன், தாவீது பேசோர் ஆற்றை கடந்து போனான். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆற்றின் மறுபக்கத்தை குறித்து நாங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆறுகளின் மறுபக்கம் இங்க என்ன நடக்கிறது பாருங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதுக்கு உண்டானவைகளை சத்துருக்கள் சிறைபிடித்துக் கொண்டு போகிறார்கள். அமலேக்கியர்கள் தாவீதுக்கு உண்டானவைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று படிக்கிறோம். இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. அவன் கேள்விப்படுகிறான். அந்த செய்தி கேள்விப்பட்ட பொழுது அவன் அதற்காக அழுகிறான். எப்படி அழுகிறான்? பலன் அற்று போகும் வரைக்கும் அழுகிறான். ஐயோ, சத்துருக்கள் என் மனைவி பிள்ளைகளை எனக்கு உண்டானவைகளை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்களே அப்படின்னு போராடி அழுதுகிட்டே இருக்கிறான். அழுது முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு தீர்மானம் வருது. இப்படி இருந்தா சரி வராது, இப்படி இருந்தா சரி வராது. சில பிரச்சனைக்கு அழுதுகிட்டே இருந்தா முடிவு வராது, அதுல இருந்து எழும்பணும். சில பிரச்சனைக்கு அழுதுகிட்டே இருந்தா முடிவு வராதுங்க, அதுல இருந்து எழும்பணும், அதுல இருந்து வெளியே வரணும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிய தேடணும். அழுது அழுதே காலம் முழுவதும் அழுதுகிட்டே இருக்க கூடாது. நம்ம துக்கமா இருக்கிறத கர்த்தர் விரும்பல, நம்ம துக்கமா வாழ்றத கர்த்தர் விரும்பல. அதனாலதான் அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் பவுல் கூட சொன்னாரு, சந்தோஷமா இருங்கன்னாரு. சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்திருப்பார் போல தெரியுது. இப்படிதான் உட்காந்துருப்பாங்க போல எல்லாரும். அதனால அவர் சொன்னாரு, மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கன்னாரு. இப்ப வந்துட்டு பாத்தீங்களா, இது மாதிரி தான், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னாரு. அப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்று. நம்ம துக்கத்தை சுமந்து துக்கத்தில் வாழ்றத தேவன் விரும்பலை, அதை யாருமே விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம உலகத்தில் துக்கத்தையும் பாடுகளையும் வேதனைகளை சந்திக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொரு விஷயத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறாரு. அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறாரு. அதிலிருந்து வெளியே வருவதற்கான பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தாவீது துக்கப்பட்டான், தாவீது நெருக்கப்பட்டான், தாவீது கண்ணீர் வடிக்கிறான், தாவீது அழுகிறான், பலனற்று போகிற வரைக்கும் அழுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆட்கள்லாம் அழும்போது ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சு குடிச்சு தான் அழுவாங்க. கர்த்தருக்கு இஷ்டம், ஒரு பக்கம் கண்ணீர் வெளியே போகுது, ஒரு பக்கம் தண்ணீர் உள்ள போகுது. பாருங்க, அவங்களுக்கு பலன் வந்துடுது. பாருங்க, நீங்க உபவாச ஜபத்திலலாம் அழுது ஜெபம் பண்ணும்போது சும்மா ஜெபம் பண்றாங்க. ஆமா, தண்ணி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சு சிலர் பிஸ்கட் எல்லாம் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் சாப்பிட்டு இதையும் குடிச்சு அப்படியே ஒரு ஜெபம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது பலனற்று போனான். இப்ப ஒரு முடிவுக்கு வரான். எவ்வளவு நாள்தான் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி எழுப்போம்? ஆண்டவர்கிட்ட கேட்போம். பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தோத்துறோம். தேவ சமூகத்தில் அவன் அமர்ந்த பொழுது கர்த்தர் ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு வழி எங்க இருக்குன்னா தேவ சமூகத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் இடநாள் கூட்டத்துக்கு வாங்க, நடுநாள் கூட்டத்துக்கு வாங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு பதிலை நமக்கு என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். எல்லா நாளும் தேவ சமூகத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு முடியாதையா, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், எங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. பாருங்கள், இப்போ கூட நாங்கள் கூட்டம் எப்போ முடியும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். நாங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால தான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, நேரங்கள் வாய்க்க மாட்டேங்கிறது. பல நேரங்கள் நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம், அதனால தேவ சமூகத்துக்கு நமக்கு போக முடியலன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிக்கணும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கர்த்தருக்குடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளோ அதிகமாக உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும், உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அதை நிலைத்து வைக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் தான். தேவ சமூகத்தில் வந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து போகும் பொழுது, தேவ வார்த்தைகளை கேட்டு பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நிலைக்க பண்ணுவார். ஆமென். அப்புறம் உயரே உயரே உயரே உயரேன்னு பாடினவங்க அப்புறம் மேலேருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர உயர போயிட்டே இருக்கணும். ஆமென். எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தரும வாழ்க்கையை மேலே மேலே மேலே கொண்டு வருவோம். பிரச்சனையின் முடிவு தேவ சமூகத்தில் இருக்கிறது, பாடுகளின் முடிவு தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிறது. ஜபம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கூட 600 பேர் இருந்தாங்களாம். 600 பேரை கூட்டிட்டு, எப்பா இப்படி மனைவி பிள்ளைகள்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான், சத்துருக்கள் கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கான், நானும் அழுது அழுது பார்த்து இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ போ அப்படிங்கிறாரு, என் கூட வாரீங்களா அப்படின்னு கூப்பிட்டார். வரேன்னா அவங்க கூட இருக்கிற 600 பேர், நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு ஆற்றை காண்கிறார்கள். அந்த ஆற்றுக்கு பேர் என்ன, பேசோர் ஆற்றை கண்டார்கள். அந்த ஆற்றை பார்த்த உடனே 200 அவுட்டு. அவன் சொல்கிறான், நாங்கள் வரல, இனிமே வரமாட்டோம், நாங்கள் ஏதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம், நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இங்கே வந்தால் ஆற்றை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடக்க வேண்டியிருக்கு. சில சொல்லியிருப்பான், எனக்கெல்லாம் முடியாது, எனக்கு தண்ணினாலே அலர்ஜி, எனக்கு பிடிக்காது, நான் வரலப்பான் இருப்பான். இப்படி ஒருத்தனா சொல்லி சொல்லி எத்தனை பேர் கலந்துட்டான். நல்ல கவனிங்களை, ஒரு நல்ல நண்பன் இந்த ஆபத்தில் எப்படி உதவி செய்கிறான் அப்படிங்கிறதான் ஒரு நல்ல நண்பனினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட முடியும். நல்லா இருக்கிற காலத்தில் ஹாய் பாய், அதை விட ஒரு கஷ்ட நேரத்தில் நம்ம கூட நிற்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல நண்பன். நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீங்கள் எல்லோரும் நல்ல நண்பன் தான். அல்லேலூயா. நல்ல நண்பன்னா அதான், கஷ்ட நேரத்தில் அருமையானவர்களே சூழ்நிலைகளை எதிராக இருக்கும் பொழுது சோதரம் நம்ம சொல்லுவோம் பாங்க, உயிர் நண்பன் அப்படிம்பாங்க. நண்பர்லேயும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதில் உயிரையே கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா, அதான் உயிர் நண்பன். சில நேரத்தில் உயிர் நண்பன் கூட நம்ம உயிரை என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். ஃபாதர் பாடுறார், உயிர் நண்பன் ஊரெல்லாம் தூற்றி திரிந்தாலும் அவருக்கு வந்திருக்கு போல, அதனால் அவர் எழுதியிருக்காரு. அல்லேலூயா. அந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கும் வருது, உண்மைதான், அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் இப்படி தான் என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். கவனிங்க, எல்லா நேரத்திலும் கூட இருந்தவன் இப்போ அவனுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்பொழுது 200 பேர் போயிட்டான், 200 பேர் நின்றுட்டான், நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு இந்த ஆற்றை கடக்க முடியாது, ஆற்றை கடக்க முடியாது, நின்று போனார்கள். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்கிறாங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல வேளை 400வது கூட இருக்குத, இதை கூட்டிட்டு போயிருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, வாழ்க்கையில் அவன் கூட பயணித்தவர்கள், அவன் கூட பிரயாணப்பட்டவர்கள், அவன் கூடவே இருந்தவர்கள் சில சூழ்நிலைகளை பார்த்து இன்னால எங்களுக்கு வர முடியாது, இன்னால எங்களுக்கு சேர்ந்து பயணிக்க முடியாது என்று போய்விட்டார்கள். ஆற்றை கடப்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, தாவீதோடு நிற்பதற்கு பலன் இல்லை, ஆனால் 400 பேர் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் கூட போய் அருமையானவர்கள் அந்த ஆற்றை கடந்து வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களின் பிடியிலே இருக்கிற மனைவி பிள்ளைகளை கொள்ளையடித்து போனவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். நீ கடந்து போ, நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? உங்க நன்மையை திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? உங்களுக்கு உண்டான நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ஒருவேளை அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு பலன் இல்லை, அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு சக்தி இல்லை, இல்லைங்க, கடந்து போ, இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். உன் ஆசீர்வாதத்தை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். உங்க நன்மையை வேறு ஒருவன் அபகரி விடமாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவர் ஒரு நாள் விடமாட்டார். அல்லேலூயா. நீ ஆற்றினுடைய மறுபக்கத்தை சொல்கிறேன், இழந்ததை திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. போகிறதற்கு, கடந்து போகிறதற்கு சரீரத்தில் பலனற்றவனாய் நின்ற பொழுது ஆவியானவர் அவனை பலப்படுத்தி கொண்டு போனார், ஆவியானவருடைய கிருபையை கொடுத்து கொண்டு போனார். ஆறுகளை கடந்து போ, உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். ஆறுகளை கடந்து போ, நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். மூன்றாவது, யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 15 வசனம் வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முதல் கரை புரண்டு ஓடுகிறது. நின்று போயிற்று. நல்ல கவனிங்க. மூன்றாவது, ஒரு ஆற்றை கடந்த மறுபக்கத்தின் நிலையை சொல்லுகிறேன். இந்த ஆற்றின் மறுபக்கத்தில் இருப்பது என்ன? வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் சுதந்திரம். ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணினவைகளை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். இப்போ ஒரு ஆற்றை கடக்கணும், யோர்தானை கடக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இதை கடந்து போக வேண்டிய காலத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். ஜனங்க எட்டி பார்க்கிறாங்க, ஆறு இந்த யோர்தான் எப்படி இருக்குதான், கரை புரண்டு ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. அப்ப கரை புரண்டு ஓடுமானால் அதை கடந்து போக முடியாது. எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த ஆற்றை நம்ம எப்படி கடப்போம், வெள்ளம் கரை புரண்டு அல்லவா ஓடுகிறது. யோசுவா சொல்லுகிறார், இதுக்கு பின்னால்தான் அற்புதம் நடக்கும், இதுக்கு பின்னால்தான் ஆசீர்வாதம் இருக்கு, இதுக்கு பின்ன அந்த பக்கம்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் அங்கே தான் இருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடி தான்ப்பா இருக்கு. நீ இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு போக முடியாது, நான் எப்படி கடப்பேன், ஐயோ அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்தா உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எப்போ நிறைவேறும், எப்போ நீ அதை சுதந்திரிக்க முடியும், எப்போ நீ அதை அனுபவிக்க முடியும், அப்போ நீ அதை கடக்கணும். இப்போ ஆவியானவர் உதவி செய்கிறார், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படண்டாம், நீங்கள் ஒன்றும் பாரப்படண்டாம். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர் ஆசாரியர்கள் வருவாங்க, அவங்க பெட்டியை சுமந்துட்டு வருவாங்க, அவங்க காலை வைப்பாங்க, எப்போ அவங்க கால் படுதோ உடனே யோர்தானில் அற்புதம் நடக்கும், நீங்கள் போயிடலாம். எவ்வளோ சிம்பிளான காரியம் பாருங்கள். நீ இதில் எந்த கஷ்டத்தையும் பட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆசாரியர்கள் வருவாங்க, உடன்படிக்கப்பட்டி வரும், நீ ஒன்று மட்டும் செய்யணும், கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு செய்வார், நீ விசுவாசித்தா போதும். நீ விசுவாசத்தோட போ, உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசத்தோட போ, உனக்கு நன்மை நடக்கும். அவங்க காலை வைப்பாங்க, அர்த்திசையம் நடக்கும், நீ பின்னால போயிரு. தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டி வருகிறது, லேவியர் ஆசாரியர்கள் வருகிறார்கள், கால்கள் யோர்தானில் படுகிறது, அற்புதம் நடக்கிறது, கரை புரண்டு ஓடின வெள்ளம் குவியலாக நின்று விட்டது. எவ்வளவு பெரிய மிராக்கள் பாருங்க, கரை புரண்டு ஓடின வெள்ளம் ஒரு நிமிஷத்துல தேவ பிள்ளைகள் கால் வைத்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உடன்படிக்கை பெட்டி அங்கே வந்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இப்ப பாருங்க சொல்றாரு, நீங்க யோர்தான் என்ன செய்யுங்க, கடந்து போங்க. அல்லேலூயா. நீங்க கடந்து போங்க, அதுக்கு பின்னால ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் அங்க ஆயத்தமா இருக்கு, உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு, உங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை ரெடியா இருக்கு, உங்களோட ஆவியானவர் இடைப்பட்டு சொன்னார் பாருங்க, அது எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாயிட்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். நம்ம தான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு நான் எப்படி கிடப்பேன், நான் எப்படி போவேன், ஐயோ இது பெருசாக இருக்க, இது மலை மாதிரி இருக்க, இது எப்படி தாண்ட முடியும், இப்போ இது பெரிய பெரிய ஆறாக இருக்க, கரை புரண்டு ஓடுத, என்னால் முடியாதுப்பா, என்னாலலாம் முடியாதுப்பா, போகிறவங்கெல்லாம் முன்னாடி போங்க, நான் வேணால் மெதுவாக வாரேன், நான் வேணால் மெதுவாக வாரேன். அதனால தான் சிலர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுறாங்க. நம்ம இங்க நின்னுக்கிட்டு என்னால முடியலையே, எனக்கு போக முடியலையேன்னு நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லாம் உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாராம், உன் காலை வை, இன்னைக்கு இதை கடந்து போ. அதை தாண்டி போனதுக்கு பின்னால யோர்தானுக்கு மறுபக்கத்துல உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதம் அங்க ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. நம்ம தான் போகணும், நம்ம தான் போகணும், நம்ம தான் கால் வைக்கணும், நம்ம தான் விசுவாசிக்கணும், நம்ம தான் அதை கடந்து போகணும். மறுபக்கத்தில் தேவன் நமக்காக சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இங்கே நின்று கொண்டு என்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லாத, உனக்காக பரிசுத்த ஆவியானவர் சில வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ கட்டினப்பட கர்த்தர் விட மாட்டார். சில அற்புதங்கள் எளிதாகவே நடக்க போகுது, சில அற்புதம் ரொம்ப ஈஸியா நடக்குங்க, சில அற்புதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்குங்க, சில அற்புதங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்குங்க, சில அற்புதங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக நடக்கும், சில அற்புதங்கள் நம்முடைய ஆமே ஏக்கங்களுக்கு மேலாக நடக்கும். நீ நினைச்சது ஒன்னா இருக்கலாம், கர்த்தர் உனக்கு வேற வழியை வச்சிருப்பாரு. நீ நினைச்சது ஒரு காரியமா இருக்கலாம், கர்த்தர் இன்னொரு வழியை வச்சிருப்பாரு. ஏன்னா அதுதான் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த வழியில தான் போகணும்னு நினைச்சா அந்த வழியில தான் கொண்டு போவாரு. நீ இந்த பாதையில தான் போகணும்னு நினைச்சா அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்துவாரு. ஆனால் அந்த பாதையிலே ஒருபோதும் தேவ பிள்ளைகளுக்கு தடுமாற்றங்கள் வராது. அதை கடந்து போறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா அதற்கு மறுபக்கத்திலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். ஆறுகளின் மறுபக்கத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. யாப்போக்கை கடந்தான், வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிற்று. பேசோரை கடந்தான், இழந்து போனதை திருப்பி கொண்டான். யோர்தானை கடந்தார்கள், வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தார்கள். ஜபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய பாதத்தை, தேவ சமூகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம் அல்லவா. ஏன் கலங்கி நிற்கிறாய், ஏன் பயந்து நிற்கிறாய்? உனக்காக கர்த்தர் சில வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்காக கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ அதை பிடித்துக் கொள்வாய், நீ அதை திருப்பிக் கொள்வாய், அது உனக்கு சுதந்திரமாய் மாறப்போகிறது, உனக்கு அது நன்மையாய் நடக்க போகிறது. நடக்காது நினைக்காது, நடக்கும் நடக்கும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு நன்மையாக நடக்கும், நன்மையா நடக்கும். கர்த்தரை மட்டும் விட்டு விலகிறாதீங்க, தேவ சமூகத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தரை தேட ஒருமுகப்படுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீ கஷ்டப்பட்ட போது, இல்லாத இருக்கும் பொழுது தேவனை தேடுறதுக்கு மனம் இருந்துச்சு, தேவ சமூகத்தில் வர்றதுக்கு மனம் இருந்துச்சு, இப்போ கர்த்தருன நல்லா வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றோம், முடியல, பிஸியா இருக்கிறேன், ஐயோ எனக்கு பயங்கரமா இருக்கு, முடியல, என்ன யோசித்துப்பா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாளும் உயர்த்தின ஆண்டவரை, உயர்ந்த நிலைமைய மறக்கவே கூடாது. உயர்ந்து வந்த, ஏறி வந்த படிய ஒரு நாளும் மறக்க கூடாது, ஏறி வந்த படிய ஒரு நாளும் மறக்க கூடாது. நீ மறந்துட்டேனா கர்த்தர் உன்னை மறந்துடுவாரு. சொல்லுங்க, இல்லாண்டவரே, இல்லாண்டவரே, என்ன நீங்க ஒருவர் தான் தூக்கி எடுத்தீங்கப்பா, நீங்க ஒருவர் தான் என்ன வாழ வச்சிருக்கீங்கப்பா. எதை மறந்தாலும் நான் உம்மை மறக்க மாட்டேப்பா, உமா கனம் பண்ணுவாண்டவரே, உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே. அர்ப்பணிப்போட தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆற்றை கடந்து போ, மறுபக்கம் சில ஆசீர்வாதம் இருக்கு. ஆமே. இதை நான் எப்படி கடப்பேன்னு நினைக்காத, அதை கடந்து போறதுக்கு கர்த்தர் உன் கூட இருக்காரு. அவர் உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு, அவர் கரத்தை பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா.

ஆண்டவருக்கு மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்லவராய் இருந்த ஆண்டவருக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு கொஞ்ச நேர கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறோம் என்கிற பாடலை எல்லாரும்

அன்றைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருமித்த குரலோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மேகம் அந்த ஆலயத்தில் வந்து இறங்கினதை ஜனங்கள் கண்டார்களே. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனமாய் ஆராதிப்பீர்கள் என்றால், முழு மனமாய் தேவனை துதிப்பீர்கள் என்றால், அந்த மகிமையை காண்பதற்கு, அந்த மேகத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவித்தார்களோ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக விழுந்து

பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் உங்களை நிரப்பட்டும். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த காலை வேளையில ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டு

எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் நீர் வந்தால் எல்லாம் நடக்கும், இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய

இந்த நாளில் ஒரு விசேஷித்த தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற தேவ வல்லமையினால் இன்றைக்கு விடுதலை பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமை விளங்குவதாக. ஒரு மேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றாக விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வல்லமை இந்த நாளிலே விளங்கும்படியாக தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, ஆமேன், ஒருவருக்கும் ஒரு குறையும் கர்த்தர் வைப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க.

என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் ஒருபோதும் ஆமென் என்னை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

அற்புதமாய் நடத்தின என் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதி பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் மாறாதவர், இயேசு மாறாதவர், ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகள் மாறவில்லை, அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய நன்மைகள் குறையவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான செயல்களை காண்பதற்கு கர்த்தர் செய்வாராக, செய்வாராக. ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: திருச்சபைக்கு தலையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இரு தோணியில் காலா. சர்ச் ஒன், சர்ச்சஸ் மெனி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 9:19-23. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 12:12. ஒரே உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருக்கிறது, அதுபோல கிறிஸ்துவும் இருக்கிறார். As the body is one and has many members, so also is Christ. சில கிறிஸ்தவர்கள் ஒரு சபையில் திருப்தி ஏற்படாவிட்டால் அடுத்த சபைக்கு சென்று விடுகிறார்கள். சில சபைகளில் அமைப்பு உறுதியாயிருக்கும், good in structure, ஆனால் ஆவியில் உற்சாகம் இருக்காது. But there will be no enthusiasm in the spirit. மற்றவைகளிலோ ஆவியின் ஆரவாரம் அதிகமாயிருக்கும், அமைப்போ சரியில்லாதிருக்கும். எனவே விசுவாசிகளில் பலர் இரு சபைகளில், ஒன்று நல்ல அமைப்புள்ள சபையிலும் அடுத்தது விறுவிறுப்பான ஆன்மீக சபையிலும் அங்கம் வகித்து கொண்டுள்ளனர். இவ்விதம் இரண்டு சபைகளில் அங்கம் வகிப்பது சரியா? திருச்சபை தனது ஆதி அன்பை இழந்தபோது அதன் வல்லமை நீங்கியது. அதுதான் சபை சரித்திரத்தின் இருண்ட காலம். ஆனால் உண்மை விசுவாசிகள் சிலரை கடவுள் மீதியாக எப்பொழுதுமே வைத்திருந்தார். எடுத்துக்காட்டாக ஏசாயா 1:8-9 இப்படி வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். திருச்சபையின் நிலை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால், ரெம்னன்ட், நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். மார்ட்டின் லூத்தர் மூலம் 15 நூற்றாண்டில் சீர்திருத்தமும், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் ஃபின்னி போன்றோர் மூலம் 17 நூற்றாண்டில் ஆவியின் வரங்கள் குறித்த சத்தியமும் உயிர் பெற்றன. சீர்திருத்தம் முற்றுப்பெற்று விட்டது என்று நாம் சொல்லவே முடியாது. எனவே இன்று எந்த தனிச்சபையும் எந்த சபை பிரிவும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நிலையில் இல்லை. ஒவ்வொரு சபைக்கும் பலமுள்ள காரியங்களும் பலவீன காரியங்களும் உண்டு. ஈச் சர்ச் அண்ட் ஈச் டெனாமினேஷன் ஹேஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் weaknesses. மேலும் புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஊருக்கு ஒரு சபைதான் இருந்தது. கொருந்து ஒரு நகர், கொருந்துவில் உள்ள சபைக்கு எழுதுகிறதாவது. தெசலோனிக்கையா ஒரு பட்டணம், தெசலோனிக்காவில் உள்ள சபைக்கு எழுதுகிறதாவது. அப்படியே வெளிப்படுத்தல் 2-3 அத்தியாயங்களிலே எபேசு, ஸ்மிர்னா, சர்தை, பிலதெல்பியா, லவுதேக்கியா இவைகளெல்லாம் ஒவ்வொரு ஊர்கள், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சபைதான் என்பது தெள்ளந்தெளிவாக இருக்கிறது. ஆனால் கலாத்தியா என்பது அது ஒரு நாடு. எனவே கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு எழுதுகிறதாவது, ஊருக்கு ஒன்று ஆனால் பிராந்தியம் அல்லது ஒரு நாட்டிற்கு பல சபைகள் இருந்தன. ஆனால் இன்றோ ஒரே தெருவில் பல சபைகள் உள்ளன. அது மட்டுமல்ல, பெரும்பாலும் ஆங்கிலத்தில் கல்வி பயிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில வேதாகமத்தையே அவர்கள் வாசிக்க விரும்புவதால் ஆங்கில ஆராதனைகளையே அவர்கள் விரும்புகிறார்கள். அது மட்டுமல்ல, வாலிபர் நங்கையர்களுக்கு ஒரு சில சபைகளில் மட்டுமே போதுமான சுயாதீனம் கொடுத்து அவர்களுக்கென்று போதுமான சிறப்பு நிகழ்ச்சிகளும் கூட்டங்களும் சிறப்பு ஊழியங்களும் நடத்தப்படுகின்றன. பெந்தேகோஸ்தே மற்றும் அதுபோன்ற சபைகளில் இருப்போர் பெரும்பாலோர் புராதன சபைகளில் இருந்து, அதாவது மெயின்லைன் சர்ச்சஸ்லிருந்து வந்தவர்களானதால் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் அதே வேளையில் சமூக நன்மைகளையும் அவர்கள் அனுபவிக்க விரும்புகிறார்கள். பவுலும் மற்ற அப்போஸ்தலரும் வீட்டு சபைகளை, இல்லந்தோறும் திருச்சபைகளை அவர்கள் துவக்கினாலும் யூத ஆலயத்தினருடன் தொடர்பு வைத்து கொண்டுதான் இருந்தனர். இதை அப்போஸ்தலர் 2:46, 3:1, 13:14-16, 14:1, 17:1-3, 18:4 ஆகிய வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒரு முறை தேவ தூதனே அவர்களை தேவாலயத்திற்கு போக சொன்னான். அப்போஸ்தலர் 5:19-20 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவாலயத்திலே பவுல் எவ்விதமாய் சில சடங்குகளை நிறைவேற்றினான் என்பது நாம் அறிந்தது. விருத்த சேதனம் கூட அவன் தேவாலயத்திலே செய்தான். அப்போஸ்தலர் 21:26 தேவாலயத்திலே தான் சுத்திகரிப்பு செய்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படியாவது சிலரை மீட்பதற்காக, நற்செய்திக்காக இப்படி செய்தான். இன்றைக்கு வாசித்த பகுதியிலே யூதருக்கு யூதராகவும், யூதர் அல்லாதவருக்கு யூதர் அல்லாதவனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவன் போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு அது இல்லாதவன் போலவும், எல்லா மனிதருக்கும் எல்லாமானான். எதற்கு? எப்படியாவது சிலரை நற்செய்தி அறிவித்து ரட்சித்து விட வேண்டும் என்கிற ஒரே அர்ப்பணிப்பிற்காக. எனவே பிரியமானவர்களே, நியாயமான காரணங்கள் இருந்தால், அனுமதியும் இருந்தால் இரு சபைகளில் அங்கம் வகிப்பது குற்றமல்ல. ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன் என்பது இப்பொழுதல்ல, இனி வரவிருப்பது. இரு சபைகளில் உறுப்பினராயிருத்தால் கிறிஸ்துவின் ஒரே உடலில் அங்கமாகவும் கிறிஸ்துவின் ஒரே மேய்ப்பனின் ஆடுகளாகவும் இருக்கும் நமது நிலை சற்றும் மாறாது. ஆயினும் நான் இன்று சொல்லுகிற இந்த காரியங்களை ஒழுங்கீனத்திற்கோ, கேட்க ஆளில்லாமல் அலைவதற்கோ மூடலாக பயன்படுத்தக்கூடாது. ஒரே உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருக்கிறது. அதுபோல கிறிஸ்துவும் இருக்கிறார். As the body is one and has many members, so also is Christ. நல்லாண்டவரே, திருச்சபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய காலத்திலே ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ திருச்சபைகள் தோன்றியிருக்கின்றன. இவ்வித பலவேறு சாட்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, யாருமே தன்னில் தானே பூரணப்பட்ட நிலையிலே இல்லாதபடியால் எங்கள் வட்டாரங்களிலே உள்ள எல்லா திருச்சபை மக்களோடும் கர்த்தாவே நாங்கள் ஒரு சுமூகமான உறவை வைத்துக்கொள்ள, வளர்த்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை அவர்கள் வேறு என்றெல்லாம் சொல்லாதபடி ஒரே உடலின் உறுப்புகள் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு, ஒருவேளை கர்த்தாவே அமைப்பின்படி ஒருமனப்பாடு வராவிட்டாலும் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள அத்தனையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை பிரிவு பாகுபாடுகளை கர்த்தாவே பெருமையாக்கி, அவற்றை கர்த்தாவே பெரிய காரியங்களாக்கி, திருச்சபையை சின்ன பின்னமாக்கி சாத்தான் ஆண்டவரே திருச்சபையின் முன்னேற்றத்தை தந்திரமாக தடுத்து கொண்டிருக்கிற அந்த வலையிலிருந்து நாங்கள் குதித்து வெளியே விழுந்துவிட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையின் தலைவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் செபிக்கிறேன். தலையிலே ஒருமனப்பாடு ஆரம்பிக்காவிட்டால் அது தாடிகள் வழியாக இறங்காது, அங்கிகளில் இறங்காது, மக்களுக்கு போய் சேராது. எனவே ஆண்டவரே, திருச்சபை தலைவர்களுக்குள்ளே ஒருமனத்தை முதலாவது கர்த்தர் இறங்கி எங்கள் இந்திய தேசத்திலே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை எப்படி நிலை நிற்கும் ஆண்டவரே? தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிற்காதாம், இல்லம் நிற்காதாம். சபை கர்த்தாவே, இதை தனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். ஒருமன ஆவியை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அப்பா கார் ஓட்டும் போது ராபின் அதையே பார்த்து கொண்டிருப்பான். அண்ணன்மார் ஒவ்வொருவராக கார் ஓட்ட கற்றுக்கொண்ட பொழுது நானும் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் காரில் வைத்து அதை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ராபின் இப்பொழுது மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலும் காலடி எடுத்து வைத்து விட்டான். அடிக்கடி அப்பாவிடம், எனக்கும் கார் ஓட்ட கற்றுக் கொடுங்களப்பா என்று தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். நாட்களும் உருண்டோடின. அவன் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த அந்த பிறந்தநாளும் வந்தது. பிறந்தநாள் அன்றே கார் கற்றுக்கொள்வதற்காக எந்த பள்ளியில் சேரலாம் என்பதை குறித்து அப்பாவோடு ராபின் பேசினான். இறுதியாக அப்பா வாக்கு பண்ணியபடியே டிரைவிங் ஸ்கூலிலும் சேர்த்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்து டிரைவிங் படிக்கச் சென்றான். கார் ஓட்டுவதில் அவசரப்பட்ட ராபின் நேரம் எடுத்து கருத்தோடு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இரண்டு முறை ஓட்டுநர் உரிமை தேர்வில் அவன் தோல்வி கண்டான். மூன்றாவது முறை அவன் தேர்வுக்கு செல்லும் முன் அப்பா அவனோடு அமர்ந்து ஒவ்வொரு பாடங்களாக அவன் நன்றாக புரிந்து கற்றுக்கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்தார். இந்த முறை தேர்வின் எல்லா பகுதிகளிலும் சரியாய் அவன் செயல்பட்டு கார் ஓட்டும் உரிமத்தையும் பெற்றுக்கொண்டான். நமது தனிப்பட்ட வாழ்க்கை ஓட்டத்தில் சில பகுதிகளில் நாம் மீண்டும் மீண்டும் தோல்வி காண்பதற்கான காரணம், அந்த குறிப்பிட்ட காரியங்கள் வரும்பொழுது எப்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்படி அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டு இருப்பது மட்டுமல்ல, நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன் என்றும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்றும் வேதத்தில் வாசிப்பது போல வேத வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் நேரெடுத்துக் கொள்வோம். நமது வாழ்க்கையில் இன்னமும் தோல்வி காணும் பகுதிகளிலும் கடவுள் நமக்கு வெற்றி தருவார். முயற்சி செய்து பார்ப்போமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 21 அதனுடைய 17 வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு பிறந்த பிற்பாடு சாராள் சொன்னது நிமித்தமாக ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், ஆகாரையும் அவளுடைய மகன் இஸ்மவேலையும் ஆகார் கையில் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து விட்டு அனுப்பிவிடுகிறான். பெர்சபாவின் வனாந்திரத்திலே ஆகார் என்ன செய்கிறாள் என்றால், பிள்ளையை ஒரு செடி கீழே வைத்துவிட்டு பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக, தண்ணீர் எடுக்கும்படியாக தண்ணீருக்காக அலைந்து திரிகிறாள். தண்ணீர் கிடைக்கவில்லை. துருத்தியில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. இப்பொழுது ஆகார் தள்ளி போய் உட்கார்ந்திருந்து சத்தமிட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் அப்படி அழுது கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் ஆகாரை கூப்பிட்டு பேசுகிறார். ஆகாரே என்று பெயரை சொல்லி கூப்பிட்டு பேசுகிறார். ஆமென். அவர் கேட்கிற கேள்விதான், உனக்கு என்ன சம்பவித்தது? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். பல நேரத்தில் நம்முடைய இல்லாய்மையை குறித்து உண்டாகிற வேதனையை விட பெரிய வேதனை என்ன தெரியுமா? நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை என்ற நிலை வரும்போது இருக்கிற வேதனை, அது உண்மையிலேயே அது மிகவும் காயத்தை உண்டாக்குகிற வேதனை. ஆனால் ஆண்டவரை பாருங்க, ஆகாரே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும், இவளை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, இவளுக்குன்னு விசாரிக்கவோ ஏதாவது செய்யவோ யாரும் இல்லை என்று ஆமேன் எல்லாரும் சொன்னாலும், நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி ஆமேன் நான் காயங்களை ஆட்டுவேன். அந்த ஆரோக்கியம் தான் என்ன தெரியுமா? நம்மை கேர் பண்ணுவது, நம்மை விசாரிப்பது. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன ஆச்சு? ஆமேன். நாம் வேதனையில் இருக்கும்போது இப்படி ஒருத்தங்க நம் பட்சத்திலிருந்து நம்மோடு பேசுவார்களானால், ஆமே, நமக்கான காரியங்கள் வாய்க்கப்படுவதற்கு முன்னமே நமக்கான ஆறுதல் கிடைக்கும். ஆமே, கர்த்தர் தான் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்கள் வேதனையை பார்க்கவோ உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு என்னவென்று கேட்பதற்கு ஒருவரும் இல்லாதிருக்கலாம். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் ஆகாரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை கேட்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அழுற? ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். இங்கே ஆண்டவர் ஆகார் இடத்துல உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டதும் ஆகார் அடுத்து பதில் சொல்ல வருகிறாள். ஆனால் பதில் சொல்வதற்கு முன்னமே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார், பயப்படாதே என்கிறார். பொதுவாகவே நாம் ஒருவரிடத்துல கேட்கும்போது அல்லது நம்மிடத்துல ஒருத்தங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது நாம் காரியத்தை சொல்லுகிறோம் அல்லது அவர்கள் நம்மிடத்துல காரியத்தை சொல்லுகிறார்கள். அந்த காரியத்தை சொன்ன பிறகுதான் அதற்கான பதில் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே இந்த வசனத்தை பாருங்கள், உனக்கு என்ன சம்பவித்தது என்று கர்த்தர் கேட்கிறார். என்ன சம்பவித்தது என்று ஆகார் சொல்வதற்கு முன்னமே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாது என்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், உனக்கு என்ன நடந்தாலும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் பரிகரிக்க என் தேவனால் கூடும். ஆமென். இப்படியா நடந்துச்சு, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது மனிதர்களுடைய பதில். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நம்மை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருனாலே அந்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கான பரிகாரம் அவரிடத்துல உண்டு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நமக்கு ஒத்தாசை ஆபிரகாமிடத்திலிருந்து அல்ல, ஆபிரகாமின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்களுக்கு என்ன சம்பவித்தது நோக்கி பாருங்கள், அவரிடத்திலே எதிர்பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே,
அவரால் பரிகரிக்க கூடாத எந்த காரியமும் கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வார்.

தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். பயப்படாதே, கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, என்ன நடந்தாலும் அதை எங்களுக்கு நன்மையாய் மாற்ற நீர் இருக்கிறீர். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் மனிதர்களிடத்தில் அல்ல, உம்மிடத்தில் எதிர்பார்த்து உம்மை நோக்கி காத்திருக்க, ஆண்டவர், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கான தலைப்பு நீர் ஏறின கழுதை. அதற்கான ஜீவ வார்த்தை எண்ணாக்கமம் 22:28-30. உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை பிளேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படியாக கூறியது. கழுதையை குறித்து ஏராளமான குறிப்புகள் வேதத்திலே காணப்படுகிறது. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பரிசெலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகும் போது கழுதையின் மேல் சேணம் வைத்து சென்றார் என்று அறியலாம். ஜாக்கோபின் குமாரர் தானியம் வாங்க எகிப்துக்கு செல்லும் போதும் கழுதையிலே தான் சென்றார்கள். தானியத்தை கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று ஆதியாகமம் 42:20 காணலாம். ஆனால் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து பேசும்படியாக செய்ததுதான் பெரிய அற்புதம். கழுதையை பேச வைத்து பெரிய தீர்க்கதரிசியை உணர்த்தினார். எப்படி சேவலை கூவ வைத்து பேதுருவை உணர்த்தினாரோ அதுபோல பிளேயாம் தீர்க்கதரிசியை கழுதை மூலமாக உணர்த்தப்பட்டார். பாருங்கள், கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வழியிலே நிற்பதைக் கண்ட கழுதை விலகியது. ஆனால் பிளேயாமோ அதை அறியாமல் கழுதையை அடித்துக் கொண்டே இருந்தார். அந்த கழுதை தன் எஜமான் மேல் மிகுந்த விசுவாசமாய் தொடர்ந்து முன்னேற முயன்றும் முடியாமல் போனது. நம்மை சூழ பல மிருகங்களும் பறவைகளும் இருக்கின்றன. அவைகள் பல வேளைகளிலே கர்த்தருடைய அசைவாடுதலை உணர்கின்றது, கர்த்தருடைய வழி நடத்துதலை உணர்கின்றது, கர்த்தருக்கு 100க்கு 100 கீழ்ப்படுகின்றது. ஆனால் மனிதனோ கண்ணிருந்தும் குருடனாய் செவிகளிருந்தும் செவிடனாய் மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறான். கத்தர் பிளேயாமின் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் கத்தருடைய தூதன் தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு நிற்கிறதைக் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய செவிகள் கத்தருடைய சித்தத்துக்கு திறந்திருக்க வேண்டியது அதுவும் அவசியம். உங்களுடைய இருதயம் கத்தருடைய சித்தத்துக்கு பூரணமாய் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டியது அதை விட அவசியம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே நல்ல சமாரியனுடைய கழுதை எவ்வளவு பொறுமை உள்ளதா இருந்தது. காயப்பட்ட மனிதனை அந்த கழுதை கஷ்டப்பட்டு சுமந்து சென்றது. அந்த கழுதை இல்லாவிட்டால் அந்த நல்ல சமாரியன் செய்த உதவி பூரணமா இருந்திருக்க முடியுமா? அவன் சத்திரக்காரனுடைய இருப்பிடத்துக்கு சென்றுதான் சேர்ந்திருக்க முடியுமா? அந்த கழுதை எஜமானுடைய பாரத்தை தன் பாரமாக கொண்டு சுமந்தது. பிள்ளைகளின் பாரத்தை பெற்றோர்கள் சுமக்கிறார்கள், ஊழியர்களின் பாரத்தை விசுவாசிகள் சுமக்கிறார்கள். கர்த்தரோ உங்கள் எல்லாருடைய பாரத்தையும் தன்மேல் சுமந்தாரே, அவர் உங்களுக்கு சுமை தாங்கியாய் மாறினாரே. அந்த அன்பை எப்படி மறக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நினைவுக்காக, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சக்கரியா 9:9. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலே நீங்கள் கேட்டு மகிழ, உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நான் வேதத்திலே தியானிக்கும் பொழுது இந்த ஜெப வாழ்வுக்கு தடை எது? நம்ம எல்லாம் சாதாரணமா ஜெபிக்க முடியலன்னா நேர பாஸ்டர்கிட்ட வந்துடுறோம், பாஸ்டரையா என்னால் ஜெபிக்க முடியல, இப்படி ஆகல, எனக்கு ஜோம் பண்ணி கொஞ்சம் ஜெபிக்க உதவி செய்வீங்களா அப்படின்னோடனே பாஸ்டர் என்ன செய்வார், அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் மேல் அக்கறை கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு கிருபை கொடும், அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும், அந்த போராட்டங்கள் மாறட்டும், எப்படி ஆகிலும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கிருபை தாரும் என்று சொல்லி பாஸ்டர் கருத்தாய் ஜோம் பண்ணுவார். நம்மள அநேக அப்படி அவர்கள் நமக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப தடையில் இருந்து நாம் வெளியே வந்து விடுவது நமது வாழ்வின் வழக்கம். உங்களுடைய அனுபவம் எப்படி என்று எனக்கு தெரியாது. நான் அநேக முறை ஜெப வாழ்வில் ஆமீன் ஜெபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன். தோய்ந்து போய் வரும் பொழுது சில நேரங்களில் தடைகளை பார்த்திருக்கிறேன். நேற்றைய மாதிரி இன்னைக்கு நாள் ஜெபிக்க முடியல, கடந்த நாட்களை போல இன்றைக்கு ஜெபம் பண்ண முடியல, இனி ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்வில் வந்துவிடக்கூடாது, ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்வில் வந்தால் அது மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்துவிடும், நேர ஓடுவேன் பாஸ்டர்கிட்ட. அவற்று போய் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால் ஜெபிக்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் உடனே எனக்காக அமைன் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவார், தப்பிடுவேன். இப்படித்தான் ஆரம்பங்கள், இன்னைக்கும் அப்படித்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் சில நேரங்களில் நம்மை உருவாக்கினவர்களுக்கு முன்னால் முழங்கால் படியிடும் பொழுது அவங்க ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு அரணாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுலே சொன்னார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், எனக்காக ஜெபிக்கண்டான்ட்ட. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டித்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்காக அழுதார்கள், இயேசு அதை விரும்பல. எனக்காக நீ அழ வேணாம், நீ எனக்காக ஜெபிக்க வேணாம், நீ உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுன்ட்ட. ஆனா அதே நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக மிக இன்றியமையாதது. அல்லேலூயா. அப்ப நமது வாழ்வில் ஜெபத்திற்கான தடைகள் என்ன? ஒரு மனிதனுடைய அந்தரங்க பாவம், ஒரு மனிதனுடைய அந்தரங்க பாவம் அவனை ஜெபிக்க விடாமல் செய்துவிடும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும், பைபிள் சொல்லுது, ஆனால் சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த பின்தொடருகிற பாவத்தின் பெயர்தான் அந்தரங்க பாவம், மறைவிடத்தில் செய்யப்படுகிறவை. ஒரு மனிதன் அந்தரங்க வாழ்க்கையில் தெளிவுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனால் அவன் விரும்புகிறபடியும் அவனில் ஆண்டவர் விரும்புகிறபடியும் அவனால் ஜெபிக்க முடியாது. அப்ப ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவன், நான் ஜெபிக்கிறவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒருவன், அமை தனது பரிசுத்த வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை மிக கவனமாய் கையாள வேண்டும். அதிலே கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நாள்பட நம்மை ஜெபமில்லாத ஒருவராக, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமில்லாத ஒருவராய் அது நம்மை மாற்றிவிடும். நாளடைவில் நமது வாழ்க்கை செயலிழந்து போன ஒரு யுத்த ஆயுதமாய் மாறிவிட வேண்டிய நிலை வரும் என்பதை மறக்க கூடாது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை கவனித்தோம், தேவ சித்தத்திற்கு மாறான காரியங்களை கேட்டால் நாள்பட நமது ஜெப வாழ்க்கை பாதிக்கும், நாள்பட நம்முடைய ஜெப வாழ்க்கை பாதிக்கும். எப்பொழுதுமே கவனிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் அதுதான். அவர் நிறைய ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும். அதே நேரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஆகிலும் என் சித்தம் அல்ல. இயேசு என்ன சொன்னார்? ஆகிலும். அப்ப இயேசு கிறிஸ்துவில் இருந்து நாம் படிக்கிற பாடம், நம்முடைய ஜெபத்தில் சுயம் வெளிப்படாதவாறு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தத்திற்கு மாறாக ஜெபிக்க கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நம்முடைய ஜெபம் அமைந்து விடக்கூடாது. பாஸ்டர் நான் நல்லா ஜெபிக்கிறேன், பாஸ்டர் தேங்க்யூ. பாஸ்டர் நான் நல்லா போராடி ஜெபிக்கிறேன். நம்முடைய போராட்டம் நல்லதுதான், நம்முடைய ஜெபம் அதை விட நல்லது. ஆனா ஒன்று நீங்க கவனிக்கணும், நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் நம்முடைய தேவ சித்தத்திற்கு வெளியிலே அமைந்து விடக்கூடாது. நீ எதை வேணாலும் கேளுங்க, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் அறிந்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் ஆமென் மிக தெளிவாய் சொல்லுது. எங்க சபையில் எல்லா விசுவாசிகளையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு நாளும் அவருடைய ஜெபங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய ஜெபங்கள் பயனற்றதாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் அறிந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தரணும். ஜெபிக்கணும் என்ன? உம்முடைய சித்தம் அறிந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்றது நல்லதுதே, பட் ஆமென். 100 காரியம் சொல்லிட்டு 50 காரியம் ஃபெயில், 50 காரியம் பாஸ்ங்கறத விட நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்க முதலாவது உங்களுடைய ஜெபத்திற்கு ஆவியானவரின் உதவியை நாடி பழக வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவுதான் ஜெபிக்கிறவனாய் இருந்தால், எவ்வளவுதான் வார்த்தைகளை உச்சரித்து ஜெபிக்க தெரிந்தவனாக இருந்தால், எவ்வளவு மணி நேரங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறவனாய் இருந்தாலும், பிள்ளைகள் எப்பொழுது ஜெபிக்க முழங்கால் படியிடும் பொழுதும், நம்மை ஜெபிக்க வைக்கிற, நம்முடைய ஜெபத்திற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நீங்கள் எப்பொழுதும் நாட மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்து கொள்ள மறந்துவிடக் கூடாது. ஏன்னா தேவனுடைய ஆழங்களை சரியாக அறிந்தவர் யார்? ஆவியானவர். அதுதான் எபேசிய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமீன். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு எது பிடிக்கும், அவர் எதை விரும்புவார், அவர் என்ன காரியத்தை நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஜெபித்தால், ஒரு காரியம் சொல்றேன், ஆல்ரெடி நம்ம கையில நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. சிலர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜெப குறிப்புகள் நம்ம கையில இருக்கும். அதே நேரம் இன்னைக்கு ஜெபிக்க அமரும் பொழுது நம்ம ஆவியானவருடைய உதவியை நாடினால், ஆண்டவரே நான் எவைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, அவர் அநேக காரியங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஒரு ஜெப குறிப்பு ஜெபித்து முடியும் பொழுது அடுத்த ஜெபிக்க வேண்டிய காரியத்தை சிந்தனையில் பிரகாசிக்க பண்ணி விடுவார். தேவனுடைய சித்தத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், தேவனுடைய சித்தம் அல்லாதவைகளுக்காக நாம் போராடினால் ஆமென் நம்முடைய ஜெப வாழ்க்கை குன்றிவிடும், நம்முடைய ஜெப அனுபவங்கள் குன்றிவிடும். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் என் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கூபு எழுதிய நிருபம் 5 அதனுடைய 3 வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். உங்கள் பொன்னும் வெள்ளியும்
2: துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல,
1: அக்கினியை போல
2: உங்கள் மாம்சத்தை தின்னும்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, எனக்கு விரோதமாய் சாட்சியாய் இருப்பது என்ன? நீங்க நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட எனக்கு விரோதமாய், இயேசுவை அறிந்த எனக்கு விரோதமாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சியாய் இருப்பது என்ன? நீங்க நல்லா கவனிங்க. மறுபடியும் வாசிக்க கேளுங்கள். உங்கள் பொன், உங்கள் வெள்ளி இவைகள் துருபிடித்து போகும். அது என்ன செய்யுமா? உங்களுக்கு விரோதமாய் ஆமை சாட்சியிடுமா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில், உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களின் மேல் அதிக கவனம் செலுத்துகிற ஒரு மனிதன் தெய்வீகமான தனித்துவ ஜப வாழ்வில் அவன் பிரத்யேகமாய் வளர்ச்சி அடைய முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. உலக பொருட்களின் மேலுள்ள, உலக பொக்கிஷங்களின் மேலுள்ள அதிக நாட்டங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரை பாருங்க, எப்ப பாரு உலகத்தின் பொருள், உலகத்தின் நன்மை, உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் செல்வம், உள்ள சொத்து என்ன, பணம் என்ன, வெள்ளி, இதுக்கு மேலேயே கவனம் இருக்கும், இதுக்கு மேலேயே இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெப ஜீவியம் நாளடைவில் பிரகாசம் இழந்துவிடும். கடமைக்கா ஜபிக்கிறவனா மாறிடுவான். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இந்த பொன்னும் இந்த வெள்ளியும் என்ன செய்யுமா? நமக்கு விரோதமாய் சாட்சியிடும். இன்னைக்கு நீங்க இல்லது நம்ம இன்னைக்கு வெள்ளி வெள்ளி வெள்ளி, பொன் பொன் பொன், கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இன்னும் ஒரு செயின் கூட நூலு போல கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னி ஒரு ஆப்பு காப்பு, கத்தருக்கு ஸ்தோத்திரம் கூட கிடைச்சா நம்ம கவனம் எல்லாம் அதன் மேலதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, எனக்கு விரோதமாய் சாட்சி இடுகிற ஒரு சத்துருவையாக்கும் நான் காத்துல தொங்க விட்டுருக்கிறது. இந்த பொன் சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இவள் கோயிலுக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவரே காப்பு சொல்லும், அதுதான் சொன்னேன், இது ஆப்பாக்கும். எனக்கு அவள் கொடுத்த முக்கியத்துவத்தை இவள் தேவனுடைய சமூகத்தின் பணிகளுக்கு கொடுக்கவில்லை. பணம் சொத்து, பணம் சொத்து, இன்னும் பணம், இன்னும் பணம், இதுக்குத்தான் ஓடுனா. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க இது உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும். நோ, உங்க கழுத்துல தொங்கி கிடக்கிற செயின் சாச்சு சொல்லும், ஆண்டவரே இவ கள்ளி இன்னும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இது என்னுடையது, இது என்னுடையது, ஆபத்து காலத்துல எனக்கு உதவும், அதனால எப்படியாகிலும் சொத்தை சேர்க்கணும், பொண்ணை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும்னு. நீ சேர்த்து வைக்கிறது சத்துருவை என்று மறக்காத. இந்த பூமியில் உனக்கு விரோதமாய் சாட்சியிடக்கூடிய ஒன்றை நீ சேர்த்து கொண்டிருக்கிறாய், அது நாளடைவில் உன்னுடைய ஆவிக்குரிய பிரகாசத்தை அழித்து போடும். வாசிங்க பார்க்கலாம், ஒன்னா வசனத்துல இருந்தே படி.
2: ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள்,
1: கேளுங்கப்பா,
2: உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம்,
1: நிர்பந்தங்களின் நிமித்தம்
2: அலறி அழுங்கள்.
1: ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெனாவிட்டா நடக்காது. நீ சேர்த்து வச்சது பூரா ஆப்பாக்கும். அதனால சொல், உன்னுடைய நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள்.
2: உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து,
1: இன்றைக்கு நீ இத்தனை வருடம் சேர்த்து வைத்த பணம், சேர்த்து வைத்த பொருள், சேர்த்து வைத்ததான பொக்கிஷங்கள் இதெல்லாம் அழிந்து
2: உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து,
1: உங்களுடைய வஸ்திரங்கள் பொட்டரித்து போயினே,
2: உங்கள் பொன்னும் வெள்ளியும்,
1: உங்களுடைய பொன்னும் வெள்ளியும்
2: துருபிடித்தது,
1: துருபிடித்தது,
2: அவைகளில் உள்ள துரு,
1: அவைகளில் உள்ள துரு
2: உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பா, தங்கத்தில் இருக்கிற துரு இல்லையாப்பா நமக்கு விரோதமாய் சாட்சி இடுவது என்ன? அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமா சாட்சியிடும். நம்ம சில நேரத்தில் செயினை கலத்தி கையில் வச்சுட்டு அதுல இருக்கிற ஒரு மாதிரிப்பட்ட அழுக்குகளை எடுத்து கீழே போடுவான் தெரியுமா? அது சாச்சு சொல்லுமா? நீங்க நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டம், பணத்தின் மேலுள்ள நாட்டம், வெள்ளியின் மேலுள்ள நாட்டம், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெரிய அளவுக்கு சொத்து செல்வம் இதெல்லாம் ரொம்ப இல்லாத காலத்தில் பிரகாசித்த பலரும் இப்போ கரெக்டாக சில கடைகளில் தொங்க விட்டுருக்கிற இந்த காட்சி பொம்மை மாதிரி இருக்காங்க. தெய்வம் ஆசீர்வச்சிருக்கிறார், அல்லேலூயா, ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களிடத்திலே செல்வம் பெருகிற்று, அதான் சொல்ல வாரேன், வெள்ளி பெருகிற்று, பொன் பெருகிற்று, சொத்து பெருகிற்று, ஆனால் அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய பிரகாசமும் ஜப ஜீவியமும் காணாமல் போயிருச்சு. நான் சொல்லது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவர்களுடைய கவனம் முழுவதும் பொன்னின் மேல் வைக்கப்பட்டன, பொருளின் மேல் வைக்கப்பட்டன, சொத்தின் மேல் வைக்கப்பட்டன, சுகபோகமான வாழ்க்கையின் மேல் வைக்கப்பட்டன. இன்னும் பணம், இன்னும் பணம. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதாவது ஒரு காப்பு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காப்பு கடந்தா நல்லா இருக்குமா இருந்துன்னு தான் நம்ம பிரயாசப்பட்டோம். இப்போ அஞ்சு ஆப்பு ஆன பிறகு ஆறாவதுக்கு வேண்டி முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு சைக்கிளாவது கிடைக்காதா என்று நினைத்த நம்ம இன்னைக்கு இன்னொரு காருக்கு வேண்டி ஜெபித்து வருகிறோம். நான் சொல்றேன், ஏன்னா இந்த உலகத்தின் மேல் நாம் மாட்டம் வைக்க வைக்க இந்த உலகத்தின் நாட்டத்தின் மேல், செல்வத்தின் மேல் கவனம் செலுத்தி கொடுத்தோம் உள்ள போயிட்டான்னா அம்பானி மாதிரி தான், தொழில் தொடங்கிக்கிட்டே இருப்பான், நிறைவே வராது. அதுதான், ஆனா செல்வம் இருக்கும், பொருள் இருக்கும், பணம் இருக்கும், உலகத்தின் மேல் உள்ள நாட்டம் இருக்கும், ஆனா கிருபை காணாம போயிடும். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஐஸ்வர்யம் தவாது, ஐஸ்வர்யம் அடைவது தவறான்னு கேட்கலாம். நான் ஒரு நாள் பணக்காரங்களுக்கு எதிரி அல்ல, ஆனா ஆண்டவர் சொன்ன ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது அரிதான காரியம்னு சொன்ன. ஹலோ, அப்ப பணக்காரனா இருக்க கூடாதான்னு கேட்கலாம். பணக்காரனா இரு, நான் பணக்காரன் என்ற எண்ணம் உடையவனாய் இருக்காது. அல்லேலூயா. நான் எப்படியாகிலும் பணக்காரன் ஆயிரணும் என்பதற்காய் போராடுகிறவனா என்னை என்ன செய்யாத இருக்காத. ஏன்னா பொன்னையும் பொருளையும் சேர்த்த பலருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பார்த்தா கடைசியில நடைப்பணமாய் வாழ்ந்து செத்தவர்கள் தான் அதிகம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டம், பணத்தின் மேலுள்ள நாட்டம், பொருளின் மேலுள்ள நாட்டம், இவைகளெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க அருமையான பரிசுத்தவான் எழுதி வைத்திருக்கிறான், நம்முடைய தனிநபர் ஜபம் பாதிக்கப்படும். அதில் மாற்றம் இல்லைம்மா, நேரடி சொல்ல அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம், ஒரு வேத பகுதியை வாசிங்க, ரோமர் அதனுடைய 12 அதிகாரம் 2 வாக்கியத்தை வாசிங்க.
3: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
3: அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே,
1: அவர் சொல்றார் பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் இவர்,
3: நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே,
1: தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே
3: தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம் அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பின்னடைவை தான் கொண்டு வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐ மீன் வாசிங்க 2 தீமோத்தேயு அதனுடைய 4 அதிகாரத்தினுடைய 9 வசனம், 10 வசனம்.
2: நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி
1: ஜாக்கிரதைப்படு. பரிசுத்த பவுல் இரண்டாம் கடிதத்தை எழுதும் பொழுது அல்லது நிருபத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீ சீக்கிரமா என்கிட்ட வாடே, நீ எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வா அப்படின்னார். ஏன்னா இப்ப தன்னோடு கூட என்னுடைய நலன் கருதுகிறவர்கள் யாரும் இல்லை. அதான் அதுக்கு அந்த பகுதியினுடைய கூற்று. என்னுடைய நலன் கருதுகிறேன், என்னை உண்மையாய் சிநேகிக்கிறேன், எனக்கு மினிஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ற யாரும் இல்லை. அப்போ உன் மனசுக்கு தோணலாம், ஆமீன், ஒரு சகோதரன் இருந்தானே அவன் பெயர் தேமா, பாஸ்டர் கூட ஒரு சகோதரன் இருந்தானே அவன் பெயர் தேமா, அவன் இருப்பானே, நான் என்னத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு நீ யோசித்தால் பத்தாம் வசனத்துல அந்த தேமா இல்லை என்று அவர் சொல்லி கொடுக்கிறார். வாசிங்க.
2: ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து,
1: இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து
2: என்னை விட்டு பிரிந்து,
1: பாருங்க, என்னை விட்டு பிரிந்து
2: தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள்.
1: போயிட்டாங்கப்பா. ஆனா தேமா எங்க போயிட்டான் தெரியுமா? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போயிட்டான். அப்ப அங்கே அழைப்புடையின் அழைப்போடு கூடிய ஒரு பிரிவு அங்க வருதில்லை, அழைத்தவருடன் பிரிவு வருதில்லை, கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறவரோடு இணைந்து செல்ல முடியாத ஒரு நிலை வருதில்லம்மா. தேமா என்ன செய்தான்? பிரிந்து போனான். ஒரு பிரிவினை தேமாவுக்கும் பவுலுக்கும் பிரிவு ஏற்பட காரணம் என்ன? பிரபஞ்சத்தின் மேலுள்ள ஆசை. சகோதரா, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற கூற்று இதுதான், நீ கிருபையில் வளர வேண்டுமானால் பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம் இருக்கக்கூடாது. நாட்டம் உண்டானால் என்ன செய்யும்? உனக்கும் தேவனுக்கும் இடையில் அது பிரிவை ஏற்படுத்திவிடும், உனக்கும் ஜெபத்திற்கும் இடையில் அது பிரிவை ஏற்படுத்திவிடும், உனக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இடையில் பிரிவை ஏற்படுத்திவிடும். நமக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கோமாளிகளை போல நடந்தது போல இருக்கும். அவங்க எல்லாம் தொத்தர் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க முந்தைய பரிசுத்தவான்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப டிப்

0: அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஏன் நம்ம முன்னால பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு மாதிரி நடந்தாங்க, அவங்க காசு பணம் இல்லாதனாலயா? அன்னைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு காசு பணம் கிடையாதா? அன்னைக்கெல்லாம் அவங்க வாழ்ந்த எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு தீர்மானத்தோட ஒரு தீர்மானம், டெடிக்கேஷனா இருந்தாங்க, டெடிக்கேட்டடா இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரை தான் சொல்லுகிறார், அநேகருடைய ஜெப ஜீவியம் பணம் செல்வம் மேன்மை அந்தஸ்து உயர்வு வர வர வர அவங்க இருதயம் ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இல்லை, ஜெப ஜீவியத்தில் நாட்டம் இல்லை, அதெல்லாம் குறைஞ்சு எப்பப்பார் வேலை, எப்பப்பார் பணம், எப்பப்பார் சொத்து, அவனை போல இதை வாங்கணும், அவனை போல இதை வாங்கணும், அதை போல இதை வாங்கணும், இப்படியே நாட்டம் உண்டாகி கொஞ்ச நாள்ல அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் இழந்து போய்விடுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இப்பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம், பொருள் மேலுள்ள நாட்டம் அது என்ன என்ன செய்து விடுகிறது, தரமில்லாத ஒருவனாய் மாற்றி விடுகிறது. பாஸ்டர் வீடு வாங்கணும், பாஸ்டர் நல்லா குளிச்செடுத்து நீட்டா நடக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு குறையும் வைக்கப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. தேவை நான் இல்லைன்னு நான் சொல்லல, தேவை இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா நாட்டம் அதன் மேல் வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நல்ல ஆவிக்குரியவர்களாகத்தான் இருப்பான், ஆனா எல்லாரையும் போல சிங்காரித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட விருப்பங்கள் உங்களை ஜெப வாழ்க்கையை பாதிக்குமான்னு ஒன்னு கவனி சரியா. சில நேரத்தில் மாறிப்பட்ட காரியங்களின் நாட்டங்கள் அதிகமாய் செலுத்தும் பொழுது ஒருவேளை இது கூட உங்க ஜெப வாழ்க்கையை பின்னடைய செலையலாம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, உங்க ஜெப ஜீவியம் முன்னால விட இப்ப குறைவதற்கு காரணம், உங்கள் ஆவிக்குரிய பிரகாச நிலை குறைவதற்கு காரணம் உங்க ஜீவியத்தில் வந்த பிரபஞ்சத்தின் மேலுள்ள ஆசையாக கூட இருக்கலாம். அது உங்களை பின்னடைய செய்யும். நீங்க ஆத்மீகத்தில் வளர முடியாது. அது தராசு மாதிரி பாருங்க, உலகத்திற்கு அதிக நாட்டம் உண்டானால் இது தூக்கிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாட்டம் உண்டானால் இது தூக்கிடும். இந்த பேலன்ஸ்டா தான் இருக்கு. நீங்க அதிக கவனம் பிரபஞ்சத்திற்கும் அமை சுகபோகமான ஜீவியத்திற்கு நீங்க கொடுப்பீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அழிஞ்சுன்னு நினைச்சுக்கோ. நீ எத்தனை வருஷ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோ. இருப்பான் நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எப்படி சொல்லுவான், நான் பார்த்திருக்கேன் சிலர், நாங்கெல்லாம் சாதிச்சோம் வருஷம் 40 வருஷமா ரசிக்கப்பட்டேன்ற அன்னைக்கு சாதிச்ச, இன்னைக்கு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு நீ ஜோம் பண்றியா? 10 நிமிஷம் ஒன்னால முறுப்படிய முட்டி போட்டு கண்ணை முடி ஜோம் பண்ண முடியுமானால கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் மேல் உள்ள நாட்டம் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு எதிரி, என்னை பின்னடைய பண்ணும். செல்வ திரட்சியில் வாழ்ந்த சாலமோன் சொல்லுவார், ஆண்டவரே செல்வத்தின் திரட்சியினால் தேவன் யார் என்று நான் கேளாத படிக்கும், தரித்திரத்தினால் திருடி உம்முடைய நாமம் என் நிமித்தம் தூஷிக்கப்பட்டு விடாத படிக்கும். நம்ம எல்லாம் பணம் பணம் பொருள் பொருள் ஓடுறோம், பலருக்கெல்லாம் ஜபத்துக்கு வர நேரமே இல்லை. ஏப்பா பாரு கத்தருக்கு சோத்திரம், ஏப்பா பாரு தோத்திர உலகம் நன்மை பணம் செல்வம் அப்படியே தான் இருக்கான், அப்படியே ஓடுறான். ஆனா தங்கத்தில் நடந்த மனிதராக்கும் சாலமோன் சொல்லுகிறார், அன்றென்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 அதனுடைய 9 வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம்.
1: நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து,
0: நான் மறுதலித்து
1: கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும்.
0: அப்ப பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து போகிற ஒரு நிலை வர வாய்ப்பு இருக்குடே.
1: என்னை போஷி தருளும்.
0: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 7 படி மக்களே,
1: ரெண்டு
0: அப்ளிகேஷன் வைக்கிறேன், இரண்டு அப்ளிகேஷன் வைக்கிறேன் உம்மிடத்திலே. அவர் என்ன வைக்கிறார்னு பாருங்க,
1: நான் மரிக்கும் பரியந்தமும்
0: நான் சாகிறது வரைக்கும்
1: அவைகளை எனக்கு மறுக்காமல் தா,
0: எனக்கு அவைகளை மறு

0: கொடுக்காமல் தாரும்.
1: மாயையும்
0: மாயையும்
1: பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும்.
0: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு, மாயையாய் பேசும் அனுபவத்தையும் பொய் பேசுகிற வாழ்க்கையை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. அது நம்பர் ஒன். ரெண்டு,
1: எனக்கு
0: எதுவும் வந்துடப்படாது. நான் பெரிய பணக்காரனாயும் ஆயிரப்படாது, தரித்திரவாசியும் ஆயிரப்படாது. கதறு சோத்திரம் நடுநிலைவாதியா இருந்தா போதும்ப்பா. இரண்டு காரியங்கள், நான் தரித்திரமும் அடைஞ்சிடப்படாது, ஐஸ்வர்யம். ஏன் காரணத்தை சொல்றேன். அடுத்த வசனம்,
1: நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து,
0: பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து,
1: கர்த்தர் யார் என்று சொல்லாத,
0: கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும்,
1: தரித்திரப்படுகிறதினால் திருடி,
0: திருடி
1: என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரும்.
0: கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு சாப்பாடு நடந்தா போறும் அர்த்தம். நம்ம இப்ப இல்ல, பேர பிள்ளைக்கு இட்லி மாவு இப்ப அரைச்சு வைக்க. நம்ம நம்ம ஆக்கும் சொல்லியது, எப்போது நீர் வருவீரோ, எப்போது உம்மை காண். அவர் வாரதும் தெரியாது, அவர் போறதும் தெரியாது, நீ போவான்ட்ட. ஏன்னா 35 வருஷத்துக்கு பிறகு உன பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்காக்கு இப்ப நீ என்ன சேர்த்துட்டு இருக்கிற, சொத்து சேர்க்கிற நீ. அந்த பேர குழந்தைக்கு அமைன் எப்படி ஆகல, எனக்கு ஒரு மவ பறந்து அந்த மகளுக்கு ஒரு மக பறந்தா, அதுக்கு அறிஞானத்துக்கு ரெண்டு போன்னு இவளுகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நாசமா போன பந்தை கோசம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. தெய்வம் எங்க போகுது? 10 நிமிஷம் அபிஷேகத்துக்கா ஜோம் பண்ணு, நேரம் இல்லை. 10 நிமிஷம் கிருபைக்கு வேண்டி ஜோம் பண்ணு, நேரம் இல்லை. மற்றவர்களுக்கு வேண்டி சோமன் 35 வருஷத்துக்கு பிறகு பேர குழந்தைக்கு இட்லி மாவரைக்கா. சாபம் பிடிச்ச கிறிஸ்தவ சந்ததி, இந்த தலைமுறைகளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவாராக. இப்பிரபஞ்சத்தின் மேல் நாட்டம் வைக்கும் பொழுது நியாவிக்குரிய ஆயுதம் மழுங்கள் உள்ள ஒருவனாய் மாறிவிடுவாய். ஒரு நாள் இன்றைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற தங்கம் வெள்ளி பொக்கிஷங்கள் நமக்கு விரோதமாய் பேசும், நமக்கு விரோதமாய் பேசும். அன்னைக்கு வாயடைத்து நிற்பாய் தெய்வ சமூகத்தில். இந்த கல்லுகள் கூப்பிடும், நம்முடைய வீட்டில் இருக்கிற உத்தரம் பேசுமா மக்களே? நம்ம சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள் நமக்கு விரோதமாய் பேசும். தேவன் கொடுத்த காலங்களை வீணாக்கி உலகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவனையும் பார்த்து உத்தரம் பேசும். கற்கள் கூப்பிடும், நமக்கு விரோதமாய் நாம் சேர்த்து வைத்த பொன் சாட்சியிடும். அதனாலதான் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மேல், அதனுடைய மேன்மையின் மேல் கவனம் செலுத்த கத்த நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க ஆசீர்வதி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், தடையே இல்லை. கத்தர் உன்னை ஆசீர்வதித்தால் ஒரு நாள் உங்க பாஸ்டர் தோத்தரை எதிராக வரவே மாட்டேன். ஆனா உன்னுடைய இருதயம் அதிலே சார்ந்து விடக்கூடாது. உன்னுடைய பொக்கிஷத்தின் மேல் நம்முடைய இருதயம் சார்ந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ளவைகளின் மேல் நம்முடைய கவனம் சாயுமானால் நம்முடைய ஜபஜீவியம் நஷ்டப்படும், நம்முடைய ஜபஜீவியம் நஷ்டப்படும். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பிரிந்து போனான், ஜபத்தை விட்டு பிரிவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரிவு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரிவு, அது வரும். நம்முடைய ஜப குறிப்புகளை ஒரு கணம் கவனிங்க. அதிகமா உலகத்திற்குரியவைகள் தானே இருக்கும். 10 காரியம் உலகத்துக்கு இருந்தா 1.5 காரியம் தான் இருக்கும் ஆவிக்குரிய காரியம். இதுதான் அநேகருடைய ஜப ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுப்படுவதற்கு காரணம். பிறகு எதுதான் காரணம்? அது யாரையும் குறை சொல்லாதே, நம்ம தான் அதுக்கு தடை. பிசாசு போராடுறான், வாய்ப்பே இல்லை. உலக நாட்டம் வேணாம். நீங்க தேவைகள் எங்க வாழ்க்கையில இருக்கு. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அந்த வார்த்தையை சரிதானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்த பொழுது அன்றன்றைக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். சனிக்கிழமை ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களுக்கு சேர்த்து விழுந்துவிடும். மற்ற எந்த நாளிலும் அப்படி விழாது, வைக்கவும் முடியாது, புழுத்து போகும். அன்றன்றைக்குள் ஆகாரத்தை தேவன் கொடுத்து நடத்தினார். பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறேன், சுகமாயிருக்க வாழ்த்துகிறேன், ஐஸ்வர்யவான்களாயிருக்க வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்கள் அழித்து விடாதபடி நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டம் உங்கள் ஆவிக்குரிய பிரகாசத்தை அழித்துவிடும். இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டத்தை ஆண்டவர் பெயரில் வையுங்கள். வேண்டிய அனைத்தையும் தந்து உங்களை இந்த ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாலமோனின் காலங்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. அந்த அளவிற்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உன்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஜபத்தில் கவனம் செலுத்து. ஆண்டவருடைய கிருபையில் வளருங்கள். வாழ்த்துகிறேன்.

ரெண்டு குறை 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. நீங்க உங்களை பார்த்து சொல்றவங்க, கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறிச்சு யோசிச்சு நீ அதுலயே வாழ்றதை விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதித, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறிச்சு யோசிச்சு அதுலயே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன், இனி நான் பழச குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கை இட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவன் இங்க அவங்க இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, அது இன்னொரு 20 பேர்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமா, நீங்களே உங்க காரியத்தை, நீங்களே உங்க நீங்க செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்துல நடந்த அகோரங்கள், நீங்க பட்ட வேதனைகள், அது நிமித்தமாய் நீங்க கடந்து வந்த ஒண்ணு இல்லைங்க. ஒன்னு சொல்றேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதுல இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேரு சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ பழைய வாழ்க்கையை குறிச்சு, உன்னோட பழைய வாழ்க்கையை குறிச்சு, நீ பண்ண காரியத்தை குறிச்சு அவனுங்க உன்னை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை யோசிக்காதீங்க. ஃப்ரீயாக இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ளே எப்போ வந்துட்டனோம், நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையாக ஆண்டருடைய பாதத்தில் உட்காந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவர் கண்களை இறக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானம் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை, நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேலை நீங்கள் எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தின வேளை நினைக்க வேண்டாம், பூர்வமான வேளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது. கையை தட்டி அதை சேர்ந்து பாடலாமா? ஜீமைனர்

ஆசைலாம் மறந்துடுங்க. ஆண்டவரை கையை தட்டி, ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி யேசுப்பா. நீங்க சாதாரணமான தேவன் அல்ல, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் உன்னை சாதாரணமான காரியத்திற்குள்ள விளக்கி உன்னை அசாதாரணமான காரியத்தில் உட்கார வைப்பார். ஆமா, நீங்க சாதாரணமா எந்தெந்த ஜனங்கள் உங்களை பார்த்தாங்களோ, எந்தெந்த கண் உங்களை சாதாரணமா பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பதாக எல்லாம் ஆண்டவர் உங்களை அசாதாரணமாய் மாற்றுவார். ரெண்டு கரங்கள்

நல்லா கவனி, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், நீங்க பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ உனக்கு முன்னாட பார்க்கிற கோலியாத்து சாதாரணமானவன், ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது பெருசு இது பெருசு, என்னோட போராட்டம் பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் படிப்பு பெருசு, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் பெருசு, எல்லாமே பெருசு நினைக்கிற, அது கிடையவே கிடையாது. அதுதான் சாதாரணம். என் ஆண்டவர் அசாதாரணமானவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ பார்க்கிற கண்ணின் சாதாரணம், நீ பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ பார்க்கிற வேதனை சாதாரணம், நீ பார்க்கிற தவிப்பு சாதாரணம். ஒருவேளை உங்களுக்கு இது பெரிதாய் தெரியலாம், ஆனா என் ஆண்டவருக்கு இது சாதாரண. ரெண்டு கரச்ச உயர்த்தி சொல்லுங்க.

0: குமரி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க
1: ஆனவர் அல்ல நீங்க
0: அறிக்கை செய் நீ பார்க்கிற சாதாரண போராட்டம் மாறும். நீங்க சாதாரண

0: பலத்த கை தட்டாண்டவர் கொடுப்போமா? அந்த சாதாரணமான தேவன் அல்லப்பா, அவர் கனத்திற்குரியவர். சிங்காசனத்துல நல்ல கைய தட்டி சொல்லுங்க, அவர் மகிமைக்குரியவர். கேருபீன்கள் செராபீன்கள் போற்றத்தக்கவர். அவர் சாதாரணமானவரே அல்ல. நான் பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், என் உடம்பில் இருக்கிற வியாதி சாதாரணம், ஆனா என் ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர்.
1: எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் நினைவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு காலம் வரைக்கும் தான் நிரந்தரமாக யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும்போது சிலவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. அதுவே நீங்கள் ஒரு அவமானத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்கள் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போது உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ் சகல மேன்மை சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும் பொழுது, சில சமீப நாட்களா ஒரு எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யார் தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமாக ஒரு தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறனா இருப்பான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமாக வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பற்றி பேசியிருப்பாங்க, உங்க ஆப்போசிட்ல போய் உங்க தெரியாத நபர்கள்ட்ட போய் சில சேம் சைட் கோலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்கள் நிமித்தமா என்னை சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமா, இந்நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய இருந்திருக்கிறாங்க, ஆனா எப்போ நண்பர்கள் துரோகம் கண்ணுக்கு தெரியிற, நல்லா நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும். கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரியலதான், ஆனா உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவரை கூப்பிட்டுட்டு போங்க, அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் செய், கண்ணுக்கு தெரியறவள கூப்பிட்டு கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பத்தி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பாட்டு ஜி மைனர் கூட, அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு.

ஆண்டு சொன்னவெல்லாம் பாதையிலே விட்டுட்டு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் கருவின் கத்தை பிடித்தார், கல்லறை வரை உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர்

வீட்டுக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போக போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன் உயர் உயர் உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை, இத்தனை நாள் இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும், இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பராக இருக்கிறா, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், என்ன எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார், என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பராக ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க, ஆவே ஆவே.

சிந்திப்போம் செயல்படுவோம். திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அவர் சினிமா வாழ்க்கையில புகழின் உச்சக்கட்டத்துல இருந்தப்போ ஒரு தடவை ஃபிளைட்ல போய்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல சாதாரண உடை அணிஞ்ச ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா படிச்சவர் மாதிரி தெரிஞ்சது. பச்சன மற்ற பயணிகள் அடையாளம் கண்டு அவர் பக்கத்துல வந்து ஹலோ சொல்லி கை குலுக்கிட்டு போனாங்க. ஆனா இவரோ அமிதாப் பச்சனை கண்டுக்கிடவே இல்லை. ஒரு செய்தித்தாள வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. டீ கொடுத்தாங்க. பேப்பரை மூடி வச்சுட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சாரு. அமிதாப்புக்கு பொறுக்க முடியல. என்னைய அவருக்கு யாருன்னு தெரியலையா, அல்லது தெரிஞ்சும் தவிர்க்கிறாரா? மெதுவா அமிதாப் பச்சன் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சமூகம், பொருளாதாரம், அரசியல் பற்றி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த முதியவரோட பேச்சுல ஒரு உண்மைத்தன்மையும் கவர்ச்சியும் நேர்த்தியும் இருந்துச்சு. சினிமா சம்பந்தமான விஷயங்களை பச்சன் வேணுமனே கொண்டு வந்தாரு. நீங்க சினிமா பாப்பீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, பல வருஷங்களுக்கு முன்னால நான் சில படங்கள் பார்த்திருக்கிறேன், இப்போ பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு. அமிதாப் பச்சன் அவர்கிட்ட தான் ஒரு திரைப்பட நடிகன்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சலனமும் இல்லை. அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. உடனே பச்சன் அவர்கிட்ட, உங்க கூட பயணம் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் பேரு அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே, உங்களை சந்திச்ச இந்த நாள் நல்ல நாளா இருக்கட்டும், என் பேரு JRD டாடா, மோட்டார் தொழில் செய்யறேன்னு பணிவோட சொன்னாரு. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரோடவா நான் பயணம் செஞ்சேன்னு அமிதாப் பச்சன் வியந்தாரு. என்ன பணிவு, என்ன எளிமை, அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் பணிவை பற்றின்னு சொல்லி முடிக்கிறாரு அமிதாப் பச்சன். இந்த பெரிய உலகத்துல நாம ஒண்ணுமே கிடையாது, நாம ஒரு சிறு துளி. பெருமை பாராட்ட நம்ம கிட்ட என்ன இருக்குது? பணிவை கற்றுக்கொள்வோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு.

எஸ்ட்ராவின் புத்தகம் 10 அதிகாரம். எஸ்ட்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய ஜெகியேலின் குமாரன் சக்கனியா எஸ்ட்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரிகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரிகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடே உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின் படியே செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றார். அப்பொழுது எஸ்ட்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னார். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு எஸ்ட்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய ஜோகனானானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும், 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் ஜூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அப்படியே ஜூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ட்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரிகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரிகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். அப்பொழுது சபையார் ஜாவரும் மகா சத்தத்தோடு பிரதி உத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியது தான். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மாரிகாலமுமாயிருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது 1 நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரிகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவார்கள் என்றார்கள். ஆசகேலின் குமாரன் ஜோனத்தானும் திக்காவின் குமாரன் ஜக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ட்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து, அந்நிய ஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும்
முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரரில் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றால், ஜோசதாக்கின் குமாரனாகிய ஜெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசேயா, எலியேசர், ஜாரீப், கெதலியா என்பவர்கள். இவர்கள் தாங்கள் ஸ்திரிகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இம்மேரின் புத்திரரில் அனானியாவும் செபதியாவும், ஆரேமின் புத்திரரில் மாசையா, எலியா, செமாயா, ஜெகியேல், உசியா என்பவர்களும், பஸ்கூரின் புத்திரரில் எலியோனாய், மாசேயா, இஸ்மவேல், நெதவேல், ஜோசபாத், எலாசா என்பவர்களும், லேவியரில் ஜோசபாத், சீமேயி, கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா, பெத்தகியா, ஜூதா, எலியேசர் என்பவர்களும், பாடகரில் எலியாசிபும், வாசல் காவலாளரில் சல்லூம், தேலேம், ஊரி என்பவர்களும், மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரமியா, ஜெசியா, மல்கியா, மியாமின், எலயாசார், மல்கிஜா, பெனாஜா என்பவர்களும், ஏலாமின் புத்திரரில் மத்தனியா, சகரியா, ஜெகியேல், அப்தி, ஜெரிமோத், எலியா என்பவர்களும், சத்துவின் புத்திரரில் எலியோனாய், எலியாசிப், மத்தனியா, ஜெரிமோத், சாபாத், அசிசா என்பவர்களும், பெபாயின் புத்திரரில் ஜோகனான், அனனியா, சாபாயி, அத்லாயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மெசுல்லாம், மல்லூக், அதாயா, ஜாசுப், செயால், ராமோத் என்பவர்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் அத்னா, கெலால், பெனாயா, மாசியா, மத்தனியா, பெசலையேல், பின்னூயி, மனாசே என்பவர்களும், ஆரேமின் புத்திரரில் எலியேசர், இசியா, மல்கியா, செமாயா, ஷிமியோன், பெஞ்சமின், மல்லூக், செமரியா என்பவர்களும், ஆசூமின் புத்திரரில் மத்னாயி, மத்தத்தா, சாபாத், எலிபெலேத், எரேமாயி, மனாசே, சீமேயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மாதாயி, அம்ராம், ஊவேல், பெனாயா, பெதியா, கெல்லு, வனியா, மெரேமோத், எலாயாசிப், மத்தனியா, மதனாய், ஜாசாய், பானி, பின்னுயி, சீமேயி, செலேமியா, நாத்தான், அதாயா, மக்னாத் பாயி, சாசாயி, சாராயி, அசரையல், செலமியா, செமரியா, சல்லூம், அமரியா, ஜோசப் என்பவர்களும், நேபோவாவின் புத்திரரில் ஏயல், மதித்தியா, சாபாத், செபினா, ஜதாய், ஜோவேல், பெனாயா என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரிகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். ஆமென்.

0: மத்தேயு 5 அதிகாரத்தை பாருங்கள், 39 வாசிங்க.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வல பணவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே.
0: போதும், இதோட அவர் நிறுத்துகிறார். இத ஒரு உதாரணத்துக்கு தான் அவர் பேசிட்டு வர்றாரு. நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு எழுத்தின்படி எடுத்துக்கொண்டு, சடங்கு மாதிரி எடுத்துக்கொண்டு, யாராவது ஒருத்தர் உங்களை வாங்கப்பா அந்த மளிகை கடை வரையும் போகலாம், இல்ல ஏசுகிற சொல்லிட்டாரு, அதுக்கு அப்புறம் ஒரு மளிகை கடை 2 மைல் தூரத்துல இருக்கு, அது வரையும் தான் நான் வருவேன், அப்படியே சேர்த்து இழுத்துட்டு போக கூடாது. அதுக்கெல்லாம் அவர் சொல்லல. சம்மதம் இல்லாம நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு சடங்கு மாதிரி இவைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது. உன்னிடத்துல ஒருத்தர் கடன் வாங்க வராருன்னு சொன்னா முகம் கோணாதே. அவர் யாருன்னு பார்த்தா வீட்டுல என்ன பண்ற, 24 மணி நேரம் தண்ணி அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு, வீட்டுல மனைவி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒன்னு அரிசிக்குன்னு ஒண்ணு வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தா அதை திருடிட்டு ஓடிட்டு போய் தண்ணி அடிச்சிடுறாரு. இப்ப அவர் உங்ககிட்ட வர்றாரு, நீங்கள் பூரண சர்க்குணரா இருக்க விரும்புறீங்களா, எனக்கு கடன் கொடுங்க. உங்க பைபிளே போட்டிருக்கு, இல்லப்பா தரமாட்டேன். ஏய், கடன் கொடுக்கும் போது முகம் கூட கோணக்கூடாது, ஒழுங்க பணத்தை எடுத்து கொடுத்துரு. கத்திய காட்டி மிரட்டாத அளவுக்கு கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஐயோ பைபிள்ல போட்டிருக்கே, அப்ப என்ன பண்ணிடுவோம், எடுத்து கொடுத்துரும். இதை ஒரு சடங்கா ஃபாலோ பண்ண சொல்லி அவர் சொல்லல, அது ரொம்ப தப்பா போயிடும். அவர் சொல்லுகிறதெல்லாம் ரொம்ப எளிதான ஒண்ணு. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ ரொம்ப போட்டு சண்டை போட்டு அதை அடைய வேண்டும் என்று என்ன பண்ணாதீங்க, விரும்பாதீங்க. ரொம்ப அது நமக்கு தேவனால் வந்ததா இல்லையான்னு தெரியாமலே போய்விடும். சோ சில சமயங்களிலே விட்டுவிடவும் ஆயத்தமாக இருங்கள். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை தான் ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு இணையாக வைத்து பேசுகிறார். இவங்க போய் துறவை வெட்டுகிறார்கள், தண்ணீர் வருகிறது, உன்னை பக்கத்துல இருந்து வர்றவங்க வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், இது எங்க ஏரியா, எப்படி வந்து நீ எடுத்துக்கலாம், ஓ அப்படியா, இவங்க என்ன செஞ்சாங்க, சரி போ அடுத்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு துறவை வெட்டி தண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. அந்த குரூப்புக்கு வேணா அது மிகப்பெரிய விஷயம், வா தண்ணி வந்துருச்சு இனி நாம எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடமா போக போக இவங்க போய் வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவர் போயிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒரு இடத்துல போறாங்க, தண்ணீர் வருகிறது, அவங்க என்ன பண்ணல, அவங்களே விட்டுட்டாங்க. விட்டா இவங்க தண்ணி வெட்டிக்கிட்டே ஏகப்பட்ட தண்ணியை கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கு, இனி அந்த பக்கம் போக வேண்டாங்கன்னு நினைச்சாங்களா என்னமோ, அதோட என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க ஒரு பேர் வச்சாங்க, ரெகபோத்ங்கிற பெயரை வைத்தார்கள். நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரெகபோத் அப்படிங்கிற பெயரை எல்லா இடத்துலையும் சும்மா வச்சுக்கிட்டோம், ஆனால் ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினாருன்னு நம்ம அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருப்போம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது விட்டு கொடுத்தலில் கிடைத்த ஒன்று. எந்த ஒரு விஷயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய உறவினர்களோ ஏதோ பெருசா போராடுறாங்களோ, எல்லாவற்றையும் நாம அப்படி அப்படி விட்டுவிட சொல்லி நம்ம சொல்லல. ஆனால் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கிறது. இல்லை, இதுக்கு மேலேயும் நான் போராடினால் என்னுடைய அடிப்படைக்கே என்ன பிரச்சனை ஆயிரும் என்று சொல்லும் பொழுது தயவுசெய்து என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. சில சமயங்களை நம்ம விட்டு விட்டா தான் நல்லா இருப்போம். குரங்கு வந்து ஒரு கம்பிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குரங்குக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு கையும் நீட்டுது, ரெண்டு கையிலையும் பொங்கலை வச்சு விட்டாங்க. கை நிறைய பொங்கலை நீட்டிட்டு இருந்த குரங்கு என்ன பண்ணுது, எடுக்க முடிய மாட்டேங்குது, மாட்டிக்கிச்சு. அதை விட்டுட்டா என்ன பண்ணிடலாம், கடைசி வரைக்கும் அதை விடவும் முடியல. இந்த குரங்குனால என்ன செய்ய முடியல, விடவும். ஆனா நமக்கு ஒரு அறிவு இருக்கு, இதை விட்டுட்டா விடுதலை கிடைக்குமே. ஆனா குரங்குக்கு அந்த விடுதலையை பற்றி பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த கை நிறைய இருக்கிற பொங்கல் போயிருமே. பொங்கல் போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஆனா பொங்கலை விட எது முக்கியம், எஸ் பொங்கலை விட விடுதலை முக்கியம். இப்ப யோசிங்க, ஆண்டவர் ஏன் விட்டு விட சொல்லுகிறாருன்னா, சில விஷயங்கள் நல்லதுதான், வந்தா நல்லதுதான், பொங்கல் கிடைச்சா நல்லா வயிற்றுக்கு நல்லா திருப்தியா இருக்கும். ஆனா பொங்கலை விட முக்கியம் உயிர், மன நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். நீங்கள் நானும் ஒரு விஷயத்தை போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மனது எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. உங்கள் உடம்பே அங்க வீக்கா போச்சு, மனசுல சந்தோஷம் இல்ல, யாரோ எப்பயோ ஏமாத்தி இருக்கிறார்கள், அதை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், விட்டு விட முடியல. உங்கள் பணத்தை ஏமாற்றி இருக்கிறாங்க, அதுலே மனது போய் கொண்டிருக்கிறது, விட்டு விட முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டுட்டா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம அது வந்தாதான் எனக்கு சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறோம். இல்லை, சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். எப்படி அந்த குரங்குக்கு பொங்கலை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறானோ, சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சில விஷயங்களை விட்டு விட்டா உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு சகோதரன் கூப்பிட்டு, என் மனைவிக்கு நான் செய்யாத நன்மைகளே இல்லைங்க, மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, நல்ல உடை உடுத்துறாங்க, நல்ல அவங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன், கடைசியில் அவங்கள படிக்க வச்சேன், கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, என்னை விட்டுட்டு கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட போயிட்டாங்க. இவருக்கு எப்படி இருக்குன்னா, கொலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பொதுவாக எல்லா மனிதனும் அப்படி தானே இருக்கும், என் கூட இருந்து வளர்ந்து நானே எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு துளி அளவு கூட நன்றி உணர்வு இல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொலை செய்து விடலாம் என்கிற அளவுக்கு அவர் வந்து மனதுக்குள்ள ஒரு கோபத்தோடும் ஆங்காரத்தோடும் இருக்கிறார். அவருடைய மென்டல் கண்டிஷன் மாறிப்போச்சு. அவங்க வீட்டில் என் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவர் அவர் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, அவர் ஏனோதானன்னு அப்படி பேசுறாரு, அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. இந்த ஒரு சம்பவம், அந்த துரோகம் என்பது அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, இது இல்லைன்னா செத்து போயிடுவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மா இவர் மேலே அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க, பையன் அவ்வளோதான் நம்ம கை விட்டு போயிட்டான். இவர் பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய அந்த பிஸ்னஸ் ஜீரோவாய் மாறிவிட்டது. கூட இருந்த நண்பர்களிடத்துல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு, கடைசியில் கடனை கொடுக்க முடியல, நண்பர்கள் பேசுறதே இல்லை, யாராவது ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்கு வந்தா இவருக்கு சாப்பாடு கிடைக்குது. இவர் ஆகான்னு இருந்துகிட்டு இருந்தவர் இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ இவருடைய தவறு என்ன? அந்த மனைவி விட்டுட்டு போனது யார் தவறுன்னு கேட்கல, ஆனா இவர் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த துரோகம் அப்படிங்கிற அந்த பொங்கலை இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பிடிச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அது கஷ்டம்தான், மன்னிக்க முடியாதுதான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனா இவர் மனது எப்ப அந்த இடத்துல சரியாகும்னு இவர் நினைச்சுக்கிறாருன்னா, ஒண்ணு அந்த மனைவி சாகணும், இல்ல அங்க போய் அவங்க கெட்டு போகணும், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஆபத்து நடக்கணும், நெகட்டிவா நடந்துச்சுன்னா இவருக்கு என்ன வந்துடும், ஒரு உள்ள ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது நடக்காதா, அதுவே நடக்காவிட்டால் இவர் என்ன நம்புறாரு, கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாங்க ரெண்டுக்கு வந்துட்டார். இந்த அளவுக்கு ஒரு பெண் துரோகம் பண்ணி இருக்கிறாள், எதுவுமே நடக்கல, அப்ப கடவுள்னு ஒருத்தர் ஏன் இருக்கிறாரு? அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஏதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சம்பவத்தை சாத்தானவனோ அல்லது இதேச்சையாகவோ இது மாதிரி ஒன்று உருவாகும் பொழுது அவங்களுடைய டோட்டல் லைஃபே மாறி விடுகிறது. இதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? ஈஸியா நம்ம சொல்லலாம், அந்த துரோகத்தை மறந்து விடுங்கள்னு நம்ம சொல்லலாம், ஆனா அது நமக்கு வந்தாதான் அதனுடைய இது தெரியும். எந்த மனுஷனும் அவ்வளவு எளிதாக என்ன செய்வதில்லை, அதை செய்ய முடியாது. இது அவர்களாகவே இதை உணரணும், என்னுடைய கண்டிஷன் மாறிக்கிட்டு இருக்கு, என் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு சம்பவம் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா உட்காந்து சிந்திக்கணும். விட்டு விடுதல்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று பாத்தீங்களா, அதை நம்ம ரொம்ப எளிதா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, சின்ன பிள்ளைகள் ரெண்டு சாக்லேட் வச்சிருந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்து அங்க விட்டு விடுதல் பிராக்டிஸ் அங்க ஆரம்பிச்சிடணும். சர்வசாதாரணமா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னா ஆண்டவர் அதனாலதான் சொல்லுகிறார், ரெண்டே ரெண்டு அங்கிதான் இருக்கா, ஒண்ணுதான் இருக்கா, அதையும் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாரு. ஏன்னா அது பின்னாடி பல விஷயங்களை விட்டு விட உனக்கு உதவியா இருக்கும். ஒரு சின்ன சாக்லேட்டையே விட்டு கொடுக்க முடியாதவர் ஒரு மனிதன் தனக்கு விரோதமாய் செய்த துரோகத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும், வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் முழுவதும் துரோகிகளால் நிறைந்திருக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர்களை நீங்கள் நானும் மாற்ற முடியாது. இந்த உலகம் முழுவதும் துரோகிகளால் நிறைந்திருக்கிறது, பாவிகளால் நிறைந்திருக்கிறது, திருடர்களால் நிறைந்திருக்கிறது. இவர்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த உலகத்துல கிருமிகள் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவு பாவம் உள்ள மனிதர்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு உண்மை. ஏதோ ஒரு வகையில ஒரு வழியில நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருப்போம், பாதிக்கப்பட்டிருப்போம். சாக்கடையை இது நாள் வரைக்கும் நான் டச் பண்ணதே இல்லைன்னு யாராவது இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கடையை லைட்டாக கூட நான் டச் பண்ணல, தெரியாமல் கூட டச் பண்ணல, நரகலான எதையும் நான் தெரியாமல் கூட டச் பண்ணவே இல்லைன்னு யாராவது இங்கே இருக்கிறோமா? ஒருவேளை எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் மேக்சிமம் யாரோ ஒரு நேரம் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம், சிறு பிள்ளையில எனக்கு வாங்கி குடிக்கலாம் காசு கொடுப்பாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 பைசா 50 பைசாங்கிறது ரிச் பீப்புள் கிடைக்கிற காசு. அது எனக்கு ஒரு நாள் 50 காசு கிடைஞ்சது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம்க்கு அந்த ஒரு கேப் விடுவாங்க, காலையில 10:30 to 11:00 நம்ம கையில 50 காசு இருந்துட்டா போதும், உங்க பக்கத்துல ஒரு 10-20 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க. அப்படி பெல் அடிச்சுன்னா தெரிச்சு ஓடி வர்றோம் நாங்கெல்லாம், நான் தான் முன்னாடி ஓடி வர்றேன். அப்படி பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை பக்கத்துல எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கேன். அது அப்படி வாங்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கேன்னா தட்டீர்னு ஒரு கல்லு தட்டிக்கு நான் விழுந்து அந்த 50 காசு போய் அப்படியே சாக்கடையில விழுந்துருச்சு. ஒரு பையன் கூட யோசிக்கவே இல்லை, எல்லாம் சாக்கடைக்குள்ளதான் இருந்தானுங்க. நான் எந்திரிச்சு பாக்குறதுங்குள்ள எல்லாம் உள்ள இருக்கிறானே அப்படின்னு சாக்கடையெல்லாம் கண்ணுக்கு தெரியல. கடைசியில் அதை எடுத்து கழுவாம கூட வாங்கி சாப்பிட்டு அது வேற விஷயம். ஆமா, நம்ம லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களை டச் பண்ணியிருப்போம். சில இடங்கள்ல அது நமக்கு அசிங்கத்தை கொண்டு வரும். ஆனாலும் சில விஷயங்களை தட்டி விட்டுட்டு போயிடுவோம். ஒரு முறை பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டிருந்த போது காலையில் உப்புமா, கெட்டு போன ஒரு ரவை பாக்கெட், அது தெரியாமல் போட்டாங்க. 800 பேருக்கு சமைச்சிட்டாங்க. அந்த ரவை முழுவதுமாகவே புழுவு. ஆனால் அந்த புழுவினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவை மாதிரியே இருந்துச்சு. கண்டே பிடிக்க முடியாது, ரவை மாதிரியே இருக்கு. நாங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். 800 பேர் உட்காந்து நாங்கள் அப்படியே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு செட்டன் குரூப் கண்டுபிடிச்சிட்டாங்க, புழு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் பாதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு விஷயம் தெரிய வருது, அச்சோ இதையா சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதான் வெந்து போச்சே, அது நான்வெஜ் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனையே, அது வேற விஷயம். ஆனால் அந்த புழுவெல்லாம் இப்போ செமிச்சிருச்சு நல்லா. இந்த மாதிரி பல அசிங்கங்களையும் புழுக்களையும் கூட நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டு இருப்போம், சாப்பிட்ருப்போம், சாக்கடையில் கையை வச்சுருப்போம், தெரியாமல் நரகல்ல ஏதாவது கையை வச்சுருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி துரோகியவே நான் பார்க்கல, யாரையுமே என்னை ஏமாத்தலை, என்கிட்ட எதுவுமே திருடலை, அல்லது நான் பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெகு சிலர். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் சரி செய்ய முடியாது. அதற்கு பிரதிபலனாக எதுவும் வந்து நமக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம், நஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் இதில் இருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன செய்யுங்க, விட்டு விடுங்க. கையை ஜஸ்ட் என்ன செய்யுங்க, விட்டுருங்க. அந்த பொங்கல் நமக்கு வேண்டாம், அந்த பிரசாதம் நமக்கு வேண்டாம். எது தேவை, விடுதலை தேவை. ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இழந்தது ஒருவேளை 100,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், ஏன் 50,000 கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய விடுதலையை கம்பேர் பண்ணும் பொழுது, உங்க சுதந்திரத்தை கம்பேர் பண்ணும் போது, திஸ் இஸ் நத்திங். போய் பாருங்க, ஒரு ஆயுள் கைதி தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு தூக்கு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் பாருங்க, அவருடைய சமூகத்துல போய் கேளுங்க. 50,000 இருக்கு தூக்கு தண்டனைக்கு போற, இது ரெண்டுல உனக்கு எதுப்பா வேணும்னு கேட்டா ஃப்ரீடத்தை தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஃப்ரீடம்ங்கிறதுக்கு விலை மதிப்பற்றது அது. முதன் முதலாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கெல்லாம் இரக்கம் காண்பித்து அவர்கள் ஆயுள் தண்டனை கைதியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கை வர்ற சமயத்துல ஒருத்தர் தூக்கு தண்டனைக்காக அவர் போறாரு மேல. அவர் எத்தனையோ இடத்துல கீழ்கோர்ட்ல அப்பீல் பண்ண முடியல, மேல போனாரு மேல் முடியல, எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே இவருக்கு பாதகமாய் தீர்ப்பு வந்து விட்டது. கடைசி வேற வழியே இல்லை, மன்னிப்பு கடிதம் போடுறாரு, அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இப்ப தூக்கு தண்டனைக்கு அடுத்து 2-3 இவர் தூக்கு, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சாரு. அவர் தூக்குக்கு போடுறதுக்கு 2 முன்னாடி திடீரென்று புதிதாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. காந்தியடிகள் சம்திங் ஏதோ ஒரு பிறந்த நாள் ஏதோ சம்திங்ல அப்போ ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். இதனால தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் ஆயுள் தண்டனை கைதியாக குறைக்கப்படுவார்கள்னு உடனே அவர் மனசு எப்படி இருந்திருக்கணும். இத்தனைக்கும் தண்டனை இருக்கு, ஆனா ஒரு தண்டனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தூக்கு தண்டனைங்கிறது எங்க வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் அதை அனுபவித்தவர் சீவல பேரி பாண்டி. அவர் கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, சினிமாக்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அவருக்கு தான் இது முத முத நடந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு, நிறைய இடங்கள்ல போய் திருடினாரு, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது ஒரு நடந்த ஒரு வரலாறு, நீங்க போய் பாருங்க. ஆனா இந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு விடுதலை முக்கியம், உயிர் அதை விட முக்கியம். ஆகவே விட்டு விடுங்கள். உங்கள் மனைவி துரோகம் பண்ணியிருந்தாலும், கணவன் துரோகம் பண்ணியிருந்தாலும், பிள்ளைகள் துரோகம் பண்ணி இருந்தாலும், அதை என்ன செஞ்சிருங்க, லீவ் இட், விட்டு விடுங்கள். ஆகவேதான் கர்த்தர் பல இடத்துல சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, யாரை எப்படி எப்பொழுது பழி வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், மன்னிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், அதை என்னுடைய கரத்திலே விட்டு விடுங்கள், நீங்கள் மனதிலிருந்து அதை எடுத்து போட்டு விடுங்கள். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, சமாதானமா வாழணும்னு விரும்புறாரு. உங்களுடைய இருதய கதவுல யாரையும் பூட்டி வைக்க வேண்டாம், யாருடைய துரோகத்தையும் பூட்டி வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்துங்க.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6 மாதாந்திர பத்திரிகைகளில் ஆஸ்க் மெர்லின் என்ற பகுதியில் அமெரிக்க கட்டுரையாளர் மெர்லின் வாஸ் சவான்ட் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார். ஒரு வாசகர் தான் பெற்ற அனுபவத்தை எழுதியிருந்தது அந்த பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வாசகர் ஒரு வித்தியாசமான சோதனையை செய்து பார்த்திருந்தார். அந்த சோதனையை அவர் ஏன் செய்தார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு தோட்டம் ஏன் அடுத்த வீட்டு தோட்டத்தைப் போல பச்சை பசேலன இல்லை என்பதற்கான விடையை கண்டுபிடிக்கவே அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். அதன்படி அந்த வாசகர் தன் வீட்டு பின்முற்ற தோட்டத்திலிருந்து அடுத்த வீட்டு தோட்டத்தை பார்த்தார். தன்னுடைய வீட்டு தோட்டத்தை விட அடுத்த வீட்டு தோட்டம் பச்சை பசேலன்னு அவருக்கு தெரிந்தது. எனவே அவர் அடுத்த வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய தோட்டத்தை பார்த்தால் எப்படி தெரியும் என்று யோசித்து பார்த்தார். எனவே அடுத்த வீட்டில் அனுமதி கேட்டு அந்த தோட்டத்திற்குள்ளே சென்று தன்னுடைய தோட்டத்தை இப்பொழுது அங்கிருந்து பார்த்தார். அங்கிருந்து பார்ப்பதற்கு இப்பொழுது தன்னுடைய தோட்டம் பச்சை பசேலன தெரிந்தது. அந்த வீட்டு தோட்டம் அந்த அளவுக்கு செழிப்பாக தெரியவில்லை. இது ஏன் என்றுதான் அந்த வாசகர் ஆஸ்க் மெர்லின் பகுதியிலே கேட்டிருந்தார். அதற்கு மெர்லின், அடுத்த வீட்டு தோட்டத்தை உங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது தூரத்தில் இருப்பதால் அதில் உள்ள குறைவுகள் உங்களுக்கு தெரிவதில்லை என்று பதில் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை விட செழிப்பாகவும் சகல வசதிகளுடனும் வாழ்வதைப் போல தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் நம்முடைய சூழ்நிலை எவ்வளவோ தாவிலை என்று புரியும். ஆகவே தேவன் நமக்கு தந்தவைகளில் திருப்தியாயிருக்கவும் அவருக்கு நன்றி சொல்லி வாழவும் பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும். இஸ்ரவேலில் ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஆடம்பரமான அரண்மனையும் சகல வசதிகளும் இருந்தது. ஆனால் அவருக்கு அதில் திருப்தியாயிருக்க முடியவில்லை. அவருடைய அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்ற ஒரு மனுஷனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் அதை பார்த்த போதெல்லாம் அவர் கண்களுக்கு அதுதான் குளிர்ச்சியாக தெரிந்தது. அந்த தோட்டம் தனக்கு கிடைக்க வேண்டும், அதில் கீரைகளை பயிரிட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். எனவே நாபோத்திடம் அதை கேட்டு பார்த்தார். அவரோ, இல்லை, இதை கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆனால் ஆகாபுக்கோ தன்னுடைய அரண்மனை ஆசீர்வாதங்கள் பெரிதாக தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் தான் அவருடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. நாபோத் அதை தர மறுத்ததால் ஆகாப் நாபோத்தை கொன்று அவர் தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் திருப்தியாயிருக்க முடியாததால் மிகப்பெரிய சாபத்தை தன் வாழ்விலே வருவித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்றாக பயன்படுத்த பழகிக்கொள்வோம். அதில் திருப்தியாயிருப்போம், பிறருக்கும் கொடுப்போம். அப்பொழுது தேவன் நம்மை மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவார்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: உன் மனதை காத்துக்கொள் என்ற தலைப்பில் டாக்டர் ஜெயராணி அன்று வழங்கிய தேவ செய்தியினை நீங்கள் இப்போது கேட்கலாம்.
1: என்னோடு கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18:18 வாசிக்க விரும்புகின்றேன்.
2: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்திலே அநேக தலைவர்களை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிபி 44 லிக்கோனியாவில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவும் அவருடைய குடும்பத்தையும் சந்தித்து அவர்களை கடவுளுக்குள்ளாக பலப்படுத்துகிறார். தீமோத்தேயுவின் தாய் ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் ஒரு கிரேக்கர். இளவயதிலேயே தந்தையை இழந்து விட்டபடினால் தாயும் பாட்டியும் இந்த மகனை விசுவாச பாதையிலே வளர்க்கிறார்கள். அந்த விசுவாச பாதை மிக ஆச்சரியமான ஒரு பாதை. பவுலே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற வசனத்தில் உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே என்ற ஒரு வார்த்தை என் உள்ளத்தை கவர்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவரும் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறக்கவில்லை. எல்லாரும் தேவ சித்தத்தின்படிதான் பிறந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா! நான் தற்செயலாய் பிறக்கவில்லை, என் தேவனுடைய சித்தத்தின்படியே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ரெண்டாவது, ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக நான் பிறக்கவில்லை, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நான் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த தரிசனம் உங்களுக்கு இல்லை என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களைப் போலவே ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல திருமணம், நல்ல பிள்ளைகள் இவைகள் கிடைத்தவுடன் நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள். அதற்கு பிறகு சாதிப்பதற்கு உலகத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவன் உங்களை குறித்து பல காரியங்களை முன் அறிவிக்கிற ஒரு வாழ்வு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். சாலமோனை குறித்து தேவன் சொல்லும் பொழுது அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்திலே பலரை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் பல காரியங்களை ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். யோவான் பிறக்கும் பொழுது அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் அவன் திருப்புவான் என்று சொல்லி எல்லாம் God had a purpose. ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் என்னவெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் வாழுவார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், எப்படி மீட்பை கொண்டு வருவார் என்று வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என்னை குறித்து என்ன, என்னை குறித்து யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், என்னை குறித்து தேவ திட்டம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதே, இந்த புத்தகமானது முழு உலகத்திலும் பிறந்திருக்கிற, பிறக்க போகிற அத்தனை பேருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிற புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். நான் அதை ஆணித்தரமாய் நம்புகிறேன். என் வாழ்வின் நோக்கம், திட்டம், எல்லைகள், என்னை தேவன் பயன்படுத்த பண்ணிய விதம் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொன்னார், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று. அப்படி என்றால் இங்கு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் இந்த புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் வாழ்வை குறித்த நிகழ்கால திட்டம் என்ன, என் வாழ்வை குறித்த எதிர்கால திட்டம் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறீர், எதை என் வாழ்வில் நடப்பிக்க விரும்புகிறீர், ஏன் பிறந்தேன், என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வேதத்தை படித்தால்தான் உங்கள் வாழ்வை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தையும் கூட நீங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யலாம், உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள முடியும். ஹாலலூயா. சரி, இந்த தீமோத்தேயுவை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களுக்காக நீ ஒரு கேஷுவல் லைஃப் லீட் பண்ணிரு அப்படின்னு சொல்லலை, நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு
2: ஒப்புவிக்கிறேன்.
1: நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இந்த பூமியிலே அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு எதிர்க்கிற வல்லமைகள் ஏராளம் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். தேவதூதன் என்ன சொன்னார், பிள்ளையையும் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அந்த எகிப்துக்கு ஓடி போவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும் இல்லையா. அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் பிறக்கிற காலத்திலே ஒரு கட்டளை பிறக்கிறது, எல்லாரும் வந்து குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி. ஆகவே யோசேப்பு தன் சொந்த ஊருக்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசி சொன்னாரோ அதே இடத்தில் இயேசு பிறக்கிறார். பாருங்கள், கர்ப்பிணி பெண் ஒருத்தியை ஒரு கழுதையின் மேலோ கோவேறு கழுதையின் மேலோ வைத்து கொண்டு வருவது சாதாரண விஷயமே அல்ல. ஏன் சொல்ல வருகிறேன், உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் சில கடினமான பாதைகளின் வழியாய் போய்த்தான் ஆக வேண்டும். கஷ்டமான சவால்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எதிர்ப்புகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு சுருக்கமாய் உங்கள் தரிசனத்தை கெடுக்க நினைக்கிற 5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தரிசனம் நிறைவேற வேண்டிய வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் சில குழி நரிகள் நம்முடைய தரிசனத்தை கெடுக்கின்றன. எவைகள் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பறிக்கின்றன என்று இதே புத்தகத்திலிருந்து 5 காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். 18 வசனத்தை திரும்பவும் வாசியுங்கள்.
2: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: அடுத்த வசனம்,
2: இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
1: நம்பர் 1, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவர்களாய் இருக்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது சிலர் இந்த நல் மனசாட்சியையும் தள்ளிவிட்டார்களாம், விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்தி விட்டார்களாம். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன ஆண்டவரை விசுவாசிக்காமலா இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனே. ஆம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் விசுவாச பாதையிலே போராட்டங்கள் வரும் பொழுது முன்னேறி செல்ல வேண்டிய நீங்கள் பல நேரங்களில் போதும் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலெல்லாம் என்னால் விசுவாச பாதையில் நான் நடக்கவே முடியாது என்று அமர்ந்து விடுகிறீர்கள். விசுவாச பாதையில் போராட்டம் வரும் பொழுது உங்கள் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய இடத்திலே பரவாயில்ல எல்லாரும் தானே செய்கிறாங்க நம்ம செஞ்சால் என்ன என்று கொஞ்சம் இறங்கி வருகிறதுனால் தரிசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பெரிய ஒரு சித்தம் இருந்தது. அவனை தேசத்திற்கே அதிபதியாய் மாற்ற வேண்டும், தன் ஜனங்களை எல்லாம் எகிப்துக்கு கொண்டு வந்து அவர்களை எகிப்திலே போஷிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான சித்தம். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாத படிக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை தூக்கி குழியில் போட்டார்கள், அவரை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனை வந்தது. கடைசியிலே வேலை செய்த இடத்திலே பயங்கரமான ஒரு சோதனை. யோசேப்பு ஒரு வாலிபன், இளவயதுள்ள ஒரு வாலிபன். அன்றைக்கு அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு தேவன் கூட இருந்தார் என்று யோசேப்பு சொன்னார். யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பெரிய பாதகத்தை நான் செய்கிறது எப்படி? இதுக்கு பேர் தான் நல் மனசாட்சி. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என் நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுவேன். என் அன்பு சகோதரர்களே, விசுவாசமும் நல் மனசாட்சியும் இரட்டை சகோதரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் நல்மன சாட்சி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அரசாங்க அலுவலகத்திலே வேலை பார்க்கிறீர்கள், நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால் நீங்கள் நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் நல் மனசாட்சியை விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் பல காரியங்களை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுதான் உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தோடு கூட நல் மனசாட்சியை சேர்த்து கொள்ள விரும்புகிறது இல்லை. புருஷன் மனைவியாய் ஆலயத்திற்கு வருகிறீர்கள். வீட்டுக்கு போகும்போது பைக்கில் ஏறும்போதே அங்கே ஒரு சண்டை வருது இல்லை. இந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அவர் ஏன் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும், இப்போவே ஃபோன் பண்ணு. ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இந்த சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்க மனசு இல்லாது இங்கே என்ன கேட்டமோ பிரசங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போகும்போதே என்ன போட்டுட்டு போகிறோம், சண்டை போட்டுட்டு போகிறோம். அப்புறம் வீட்டுக்கு போனால் சண்டே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சமாதானம் இல்லாத நாளாக மாறிடுது. புருஷனுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், அவன் என்ன சொல்லிட்டா, வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னால் அதானே, நம்ம ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறோம், எனக்கு ஏன் இவ்வளோ ஈகோ, நான் விட்டு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு சண்டை போட்டேன், எதுக்கு வாக்குவாதம் பண்ணேன். பரிசுத்தாவினர் உள்ளே பேசிட்டே இருப்பார், மகனே கொஞ்சம் விட்டு கொடுத்துரு. பெண்ணுக்கும் பேசுவார், மகளே சரி விட்டுரு, அவர் என்ன சொல்கிறாரு விட்டுரு அப்படின்னு சொன்னால் இந்த விடுகிறதுக்கே மனதில்லாமல் சண்டையும் வாக்குவாதமும் போட்டுட்டு ஒரு நாளெல்லாம் முகத்தை தூக்கிட்டு இருப்போமே ஒழிய இரவு படுக்கைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் ஸோ சாரிம்மா நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு இவரும் சொல்கிறதில்ல, ஸோ சாரிங்க நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறதில்ல. அப்போ நல் மனசாட்சி என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். அது நம்மோடு கூட பேசுகிற மனசாட்சி, அது நம்மோடு இடைபடுகிற மனசாட்சி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல் மனசாட்சியை காத்துக்கிறீங்கிறதுக்கு ஒரே ஒரு இண்டிகேட்டர் எது தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற சமாதானம். நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்ச உடனே உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உடனே நீங்கள் கேர்ஃபுல் ஆயிடணும். ஓ பரிசுத்தாவியனுக்கு இது விருப்பம் இல்லை, பரிசுத்தாவினர் என்கிட்ட விரும்பலை, நோ நோ நான் இதை செய்யக்கூடாது, நான் விசுவாசம் உள்ளவன் ஆனால் மனசாட்சியை தள்ளிடுறேன். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் அந்தரங்க வாழ்விலும் சரி, உங்கள் வெளியரங்க வாழ்விலும் சரி, உங்கள் குடும்பத்திற்குள்ளும் சரி, உங்கள் அலுவலகத்திலும் சரி, நல் மனசாட்சியை தள்ளிவிடாதிருங்கள். திருமணத்திலே ஆலயத்தில் வந்து ஒப்பந்தம் செய்கிறோம், வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும். கடைசியில் ஒன்று சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம். திரும்ப சொல்லுங்க, இங்கே சொன்னதோடு அது என்ன செஞ்சிடும், மறந்துடும். உங்கள் மனைவி கொஞ்சம் படிக்காதவள், கொஞ்சம் பேதை, அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஒன்றே ஒன்று ஜெபிக்க தெரியும். ஆனால் அலுவலகத்திற்கு போகிறீர்கள், திறமையுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், கர்சனையோடு உங்களோடு கூட பேசுகிறாள். மனசு சொல்லுது, இந்த பெண் மனைவி இவளை விட இப்படி ஒரு பார்ட்னர் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், சே தப்பு செஞ்சிட்டோம், ஒரு 2 வருஷம் பொறுத்திருந்தா இந்த பெண்ணே என்ன செஞ்சுருக்கலாம். இந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே தேவையற்ற சிந்தையை கொண்டு வர கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி தான், என் வாழ்க்கையெல்லாம் என்னோடு கூட இருக்கிறவள் அப்படின்னு அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணும்போது நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்கிறதில்லை. வியாபாரம் செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், 20 ரூபாய் அதில் மேலே வச்சு சேல் பண்ணலாம், ஆனால் 50 ரூபாய் நீங்கள் மேலே வச்சு சேல் பண்ணால் உங்கள் மனசாட்சியை நீங்கள் சேதப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தேவன் இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாயும் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் உங்கள் மனசாட்சியை சென்சிட்டிவாக வச்சுக்கோங்க. அன்பு வாலிப பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று. ஆனால் அம்மாவை மரியாதை குறைவாக பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, 16 வயது வர வரைக்கும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க, பதினெட்டு வயசான உடனே இந்த பாரு உன் புருஷனை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. யாரு சொல்ற இதை? அப்பான்னு போய் கட்டி அணைத்த அதே வாலிப பிள்ளைங்க தான் இப்ப சொல்ற வார்த்தை என்ன? உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, என் வழியிலலாம் வரக்கூடாது சொல்லு, அப்புறம் நடக்கிறது வேற பார்த்துக்கோ. தம்பி, நல்மன சாட்சியை தள்ளிராதம்மா, நீ உலக வாலிபனை போல வாழக்கூடாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு தேவன் கொடுத்த சொத்து. அவர்கள் சொல்லுகிறது இப்போ உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், என் தகப்பன் மாத்திரம் என்னை அப்படி கண்டிப்பாய் வளர்க்காதிருந்தால் நான் எனக்கு இப்படி வந்திருக்க மாட்டேன், என் தாய் மாத்திரம் எனக்கு ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸை போடாது இருந்திருந்தா என் பரிசுத்தத்தை நான் காத்திருக்க மாட்டேன். உலகத்துல எத்தனை வாலிப பிள்ளைகள் மனம் போல அலைகிறார்கள், மனசாட்சியை கெடுத்து கொண்டு தேவனுக்கு துரோகம் செய்து பெற்றோருக்கும் துரோகம் செய்து வாழ்கிற நாட்களில் நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவளாயிரு. 60 வயசு ஆனா கூட நீங்க கூட நல் மனசாட்சியை காத்துக்கணும். மகளை ஒரு விதமாய், மருமகளை வேறு விதமாய் நடத்தாதிருங்கள், மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். 70 வயது ஆகும் பொழுது உங்கள் சொத்தை பங்கிடும் பொழுது பிரியமான பிள்ளைக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா, பிரியமில்லாத பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியா, இப்படியெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா மனசாட்சியை சேதப்படுத்துறீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவளாயிரு. இன்னைக்கு போய் ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என் மனசாட்சி எப்பவும் ஷார்ப்பா இருக்கட்டும், ஆண்டவரே சென்சிட்டிவா இருக்கட்டும், ஆண்டவரே என் மனசாட்சியின் மூலமா நீங்க பேசுறீங்கன்னு வேதம் சொல்லுது, என் மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கோங்க. எபிரே ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழிய பாதையில் இருக்கிறீர்கள், ஆரம்பத்தில் யுவர் ஹார்ட் வாஸ் சோ சென்சிட்டிவ் டு தி வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட அவியனருக்கு விரோதமாக செஞ்சிட மாட்டோம், ஆனால் இப்போ மனசு மாறிடுச்சு, பணத்தின் மேல கண்ணு போகுது, பொருளின் மேல கண்ணு போகுது, நல்ல மக்கள் நான் பேசுற விதம் வேற, சாதாரண மக்கள் நான் பேசுற விதம் வேற. மனசாட்சியை சேதப்படுத்தாதிருங்கள். ஹாலலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற, தீமோத்தேயுவே உனக்குள்ள இருக்கிற நல் மனசாட்சி ஒரு பொக்கிஷம்பா, அதுதான் உன்னைய உன் டெஸ்டினிக்கு நேராக நடத்திட்டு போகும், அதுதான் உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு நேராய் நடத்திட்டு போகும். மனசாட்சியை சேதப்படுத்தி விடாதே. ஹாலலூயா. ரெண்டாவதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:6 நாம் வாசிக்கின்றோம்,
2: இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள்.
1: நல்லா சொல்லுங்க, என்ன பேச்சுக்கா?
2: வீண் பேச்சு.
1: ஒன்று, மனசாட்சியை சேதப்படுத்துறாங்க, தரிசனம் நிறைவேறல. பவுல் எச்சரிக்கிறார், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகிறாத. பிசாசின் கூட்டம் ஒரு நாள் உட்காந்து பிளான் பண்ணிச்சான், இந்த ஆவிக்குரிய மக்களை நம்மளால் கிட்ட நெருங்கவே முடியல, அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிச்சுட்டே இருக்கிறாங்க, கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, இவங்க பலனை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். அப்போது ஒவ்வொரு டெவிலும் ஒரு பிளான் சொல்லிச்சான், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு. ஒரு பிசாசு சொல்லிச்சான், ஒன்றும் இல்லைங்க, வீணான வார்த்தைகள் பேசும்படி அவங்களுக்கு ஒரு புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க ஜபத்தையும் நிறுத்திடுவாங்க, பைபிள் வாசிக்கிறதையும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு. என்ன சொல்லிச்சா? புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டா அவங்க வீணான காரியங்களை பேசுவாங்க சரின்னு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. புது ஆண்ட்ராய்டு, அவங்க நினச்ச ஆட்களுக்கெல்லாம் புது ஆண்ட்ராய்டு மொபைலில் டெவிலே சாங்ஷன் பண்ணிச்சான். இது ஒரு கதை சரிதானா? அப்போது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களே, காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்னவங்க இப்போ காலையில் எழும்பின உடனே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது, ஓ முக்கியமான செய்தி எதுவும் இருக்குதா, ஜெபக்குறிப்பு இருக்குதா, பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் பகலெல்லாம் வாட்ஸ்அப் கால், அந்த கால், இந்த எல்லாம் ஃப்ரீ கால் தானே, எல்லாம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க பேசுறது பாவத்துக்கு எதுவாக பேசலை, ஆனால் வீணா பேசி பேசி பேசி பேசி பேசி நேரம்லாம் என்ன செஞ்சுதான் அவங்களுக்கே தெரியல, நம்ம ரொம்ப நேரம் ஃபோனில் செலவழிக்கிறோம். பிசாசுகளின் தலைவன் சொன்னாரான், இந்த ஐடியாவை கொடுத்தது யார்? அவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பயங்கர கனம் கொடுக்க போகிறேன்னு கூப்பிட்டு ஐடியாவை கொடுத்த அழகாக ஹானர் பண்ணானா. நல்லா கவனிங்க, சைலண்டா உங்கள் பலனை திருடுறது வெயின் கான்வர்சேஷன், வீணான வார்த்தைகள். நாலு விசுவாசிகள் கூடினா என்ன பேசுறோம்? வீணா பேசுறோம். ஆனா நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம பேசணுமே, ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசணுமா அல்லது வேற மாதிரி பேசணுமா? நம்ம நாலு பேர் பேசும் பொழுது யூ மஸ்ட் ஹாவ் அ டெசிஷன் இன் யோர் மைண்ட். நம்ம பேசும்போது வீண் வார்த்தை பேசக்கூடாது. பேசுனா பக்தி விருத்திக்கு எதுவா பேசணும். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸாக ஃபாலோ பண்ணப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஹாஸ்டலில் ப்ரேயர் குரூப் உண்டு. அப்போ எங்களுடைய டெசிஷனில் பெரிய டெசிஷன் என்னதான், வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் வேறு மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க, மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம அப்படி கூப்பிடவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக டெசிஷன், வீணாக பேசக்கூடாது. சண்டே சர்ச்சுக்கு போகும்போது வீண் வார்த்தை பேசவே கூடாது. கம்யூனியன் சர்வீஸ்னால் அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹோலியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த டேஸில் ஃபாலோ பண்ணோம். இப்போ யோசிக்கிறேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கம்யூனியனுக்கு வரும்போதே ஹாயாக வராங்க, பின்னாடி இந்த நேராக வந்து அப்படி கம்மி ஷூஸ் போட்டு தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க, அப்படி நேராக போயிட்டே இருக்கிறாங்க. இது ஷூஸ் போடுறது தப்பு நான் சொல்லலை. அந்த நாட்டில் குளிரும், தரையில் கால் வைக்க முடியாது, அவங்க ஷூஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு தேவனை கனம் பண்ணுறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித்தரேன். பெரிய எழுப்புதலின் செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் உங்கள் உள்ளான மனதை தேவனுக்கு நேராக திருப்புறதுக்கு சின்ன சில ஆலோசனையை சொல்லிட்டு போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய பலனை திருடுறது உங்கள் வீண் வார்த்தைகள். ஒரு பெண்ணோடு கூட கண்ணியமாக சுருக்கமாக பேசுனா உறவு கடைசி வரைக்கும் நிலச்சிருக்குது. ஆனால் ஒரு பெண்ணோடு வீண் வார்த்தைகள் தேவையில்லாது பேச பேச முதல்ல ஜென்ரலாக பேசுவீங்க, அப்புறம் அந்தரங்க காரியத்தை பேசுவீங்க, அப்புறம் உங்கள் ஃபீலிங்ஸை பேசுவீங்க, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேசுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் என்ன இல்லைன்னு பேசுவீங்க, அப்புறம் நெருக்கமாக ஒருத்தரை ஒருத்தர் பிரியப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் வேறு மாதிரி வாழ்க்கை மாறுது. பாவம் ஒரே நாளில் உள்ளே வராது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உள்ளே வரும். வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்றீங்களா, வந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் கண்ணை மூடி ஜோமன் ஆரம்பிச்சிடணும். இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். சர்வீஸ் என்ன மெதுவாக, 8 மணி தானே, என்ன 7:50 வந்துட்டேன் உட்காந்து பேசுவோம். நோ, உள்ளே வந்தீங்களா, கண்ணை மூடினீங்களா, ஜபம் பண்ணீங்களா? சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது அன்புக்கேதுவா யார் யாரை விசாரிக்கணும்,

0: பரவாயில்ல, விலகியிரு, உன்னை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும். ஹாலலூயா. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவளாயிரு. நீ வீண் வார்த்தைகளுக்கு விலகிரு. பைபிள்ல சில வார்த்தைகளை குறித்து சில வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:23 வெறும் வாய்ப்பேச்சு ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் 13:5 பொய் பேச்சை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லுது வேதம். 1 தீமோத்தேயு 6:20 கொஞ்சம் வாசிங்க.
1: உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ
0: காத்துக்கொண்டு
1: சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு.
0: சீர்கேடான வீண் பேச்சுக்கும் சொல்லுங்க, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற விபரீதங்களுக்கு என்ன செய்ய? விலகு, விலகிரு. இந்த சபை இன்னைக்கு இந்த காரியத்துல ஒரு டெசிஷன் எடுத்தா நான் சொல்றேன், உங்க சர்ச் ஒரு பவர்ஃபுல் சர்ச்சா மாறும். சபையில வல்லமை விளங்கும், விசுவாசிகளின் வாழ்க்கையில வல்லமை விளங்கணும்னா வீண் வார்த்தைகளுக்கு வாயை விளக்கினால் கர்த்தருடைய ஆவியானவர் நாவிலே தங்கி இருப்பார். ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஏன்னா நீங்க சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் அக்கினி குரட்டினால் என்ன செய்தாராம்? சுத்திகரித்தாராம். இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து நம்மை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. 3வதாக தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம், 1 தீமோத்தேயு 4:12 வாசியுங்கள்.
1: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
0: நம்பர் 3, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்துல நீங்க ஒளி அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போனா அங்க இருள் இருந்தால் உங்கள் இருக்கிற ஒளி அந்த இருளை என்ன செய்யணும்? ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம போனோம்னா அங்க இருக்கிற இருள் நம்மள என்ன செஞ்சுக்குது? பிடிச்சுக்குது. அவிசுவாசிகள் உள்ள ஒரு காலேஜில் தான் படிக்கிறீங்க, அவிசுவாசிகள் நிறைந்திருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்றீங்க. நீங்க அவங்கள மாத்தல, அவங்க உங்களை மாத்திட்டாங்க. உங்க குடும்பத்துல அத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்களா இருந்திருக்கலாம், நீங்க தான் அவங்கள மாத்தணும். அதுக்கு தான் தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது, நாள்பட அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை மாத்திட்டாங்க. உங்க தரிசனம் போச்சு, உங்க விசுவாசம் போச்சு, உங்க ஜப வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு கர்த்தர் சபையை தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். மகனே மகளே, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. எதுலெல்லாம் மாதிரியா இருக்கணுமா? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும்
1: கற்பிலும்.
0: சொல்லுங்க, கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்ய சொன்னார். நீ கொப்பேர் மரத்தினால என்ன செய்யணும்? ஒரு பேழையை செய்யணும். பேழையின் நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு அப்படிலாம் சொன்னார். உள்ள என்ன பூசணும் எல்லாம் ஒரு பேட்டர்ன் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பேழையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அரராத் மலையில். அதை கண்டுபிடித்து ரிசர்ச் பண்ண இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, எப்பேற்பட்ட வெள்ளத்துக்கும் தப்பும்படி அந்த பேழையுடைய எல்லா அளவுகளும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதான். இப்போ வந்து மிலிட்ரியில் சப்மரைன் ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன நீர்மூழ்கி கப்பல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன டெக்னாலஜி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நோவாவுடைய பேழைக்கு தேவன் கொடுத்தாரா? என்ன ஒரு ஞானம் உள்ள தேவன் பாருங்க. ஆண்டவர் ஒரு பேட்டர்னை கொடுத்தாருன்னா, உன்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விளக்குறதுக்கு தான் அந்த பேட்டர்னை கொடுக்கிறார். 1 நாளாகமம் 28:19 கொஞ்சம் வாசிங்க.
1: இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான்.
0: தேவாலயத்தை எப்படி கட்டணுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை தேவன் தாவீதுக்கு எழுதி கொடுத்தாராம். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்க. சும்மா கட்டுப்பா அப்படிலாம் சொல்லல, சும்மா கட்டியிருந்தா மனுஷீக ஞானத்தின்படி கட்டியிருப்பாங்க. சரி, யாத்திராகமம் 25:9 வாசிங்க.
1: நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்கள்.
0: நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு சும்மாலாம் செய்யக்கூடாது, அளவு இப்படி,

0: எங்க என்னென்ன இருக்கணும், பொன் கொத்து விளக்கு எங்க இருக்கணும், சமூகத்து அப்போ எங்க இருக்கணும், மேஜை எங்க இருக்கு, எல்லாம் பேட்டர்ன். ஏன் அப்படின்னா இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்குதான். எதுக்கு நிழலாட்டமா இருக்குது? வெளிப்பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, உள்பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, திரையின் நிறத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு, அளவுக்கு ஒரு அர்த்தம், எல்லாத்துக்கும் மீனிங். ஸோ காட் என்ன செய்யறாரு, அவரே பேட்டர்ன் கொடுக்குறாராம். நோவாவுடைய பேழைக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, தேவாலயத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு. நீங்க யார் தெரியுமா? வேத சொல்லுது தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்லுது. நீங்க யாரு? குப்பை அப்படின்லாம் சொல்லாதீங்க. இனிமே நீங்க யாரு? தேவனுடைய மாளிகை, தேவனுடைய வாசஸ்தலம். உங்களை கட்டுறதுக்கும் பைபிள்ல பேட்டர்ன் கொடுத்துருக்கிறாரு. இந்த பைபிள் இருக்குதே, உங்க லைஃபுடைய ப்ளூ பிரிண்ட் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்க எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி மகிழணும், எப்படி உறவுகளை கட்டணும், எப்படி குடும்பத்தை கட்டணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இங்க இருக்குது. இந்த பைபிளை வாசிக்காம நீங்க மாதிரியா வாழவே முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் மாதிரியா வாழ்றதுக்கு இங்க வச்சிருக்கிறாரு பேட்டர்ன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம். முந்தின நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிருச்சு. போய் ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் வரணும் இவங்களை அப்படின்னு மனசு தோணுது. ஏன்னா அநியாயமா செஞ்சாங்க, அக்கிரமமா செஞ்சாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், தெளிவா பேசினார். உனக்கு கோபம் வருது நியாயம், ஏன்னா அவங்க செஞ்சது அநீதி. ஆனா பாவத்துக்கு எதுவா கோவப்படாத, பி குவாய்ட், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னார். அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் சொல்லலைன்னா அநீதி செஞ்ச அவங்கள நேரில் போய் நான் கேட்டிருப்பேன், நீங்கள் எப்படி இப்படி அநீதி செய்யலாம் அந்த மக்களுக்கு அப்படின்ட்டு. கர்த்தர் தடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே அந்த குடும்பத்தில் ஒரு தீர்ப்பை செஞ்சார் பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டார். பயமாக இருந்துச்சு, கேட்ட எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ தெய்வமே இது என்ன? ஏன் தெரியுமா? நம்மளை சும்மா இருக்க சொல்கிறாருல்ல, ஏன் தெரியுமா? அவர் கிரியை செய்கிறதுக்கு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க சும்மா இருந்தா தேவன் கிரியை செய்வார். நீங்க போய் பேசணும்னு நினைச்சா தேவன் கை கட்டிட்டு அமைதியா இருப்பார். இன்னைக்கு திருச்சபையில கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்று சொல்றேன், தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காய் நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும் இந்த நெருக்கமான சூழ்நிலையில, இந்த இக்கட்டான நிலைமையில, நான் என்ன செய்யணும்? இங்க தேடுங்க, இங்க வாசிங்க, இங்க கண்டுபிடிங்க. அந்த மாதிரியின்படி சில வேளைகளை பைத்தியங்களை போல விட்டு கொடுக்க சொல்லுவாரு, சில வேளைகளில் மூடர்களை போல அமைதியா இருக்க சொல்லுவாரு, சில வேளையில விவேகமற்றவர்களை போல பொறுமையா இருக்க சொல்லுவார். செஞ்சு பாருங்க, அதன் முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதன் முடிவு தேவனே உங்களுக்காய் கிரியை செய்கிற ஒரு செயலா இருக்கும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உங்க ட்ரெஸ்ஸு அது மாதிரியா இருக்கணும், உங்க பேச்சு அது மாதிரியா இருக்கணும். ஒரு ஊழியனை ஆண்டவர் ஒரே நாள்ல உயர்த்திறது இல்லை, சொல்லுங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்துகிறார். 30 ஆண்டுகள் கர்த்தர் என்னை உடைச்சு உருவாக்கி, இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, உடைப்பாரு உருவாக்குவாரு, அப்புறம்தான் உயர்த்துவாரு, அப்புறம்தான் உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், கிட்டார் வாசிக்க தெரிஞ்சிட்டா உடனே வர்ஷிப் லீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தம்பி, வெறும் கிட்டார் வாசிக்கிறது மட்டுமல்ல வர்ஷிப், நீ அந்தரங்கத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவரை அறியணும் முதல்ல. உன் தேவன் யார், அவர் எவ்வளோ பெரியவர், அவரோட நேசம் கொள்ளணும், அவரோட அன்பு செலுத்தணும், அவர் மேலே பட்சமாய் அவரை நீ அந்தரங்கத்தில் ஆராதிச்சாதான் இங்கே வந்து நின்று நீ ஆராதிக்கும் போது உன் ஆராதனை பவர்ஃபுல்லாக இருக்கும், உன் ஆராதனையில் வல்லமை விளங்கும். நீ அழுவ ஜனங்கள் அழுவாங்க, நீ கர்த்தருக்குள் களி கூறுவ ஜனங்கள் களி கூறுவாங்க. ஊழியம் என்பது அல்லது உயர்வு என்பது ஒரே நாளில் வராது. ரெண்டாவது, உங்களை தேவன் உயர்த்தணும்னா உங்க லைஃபை சீர்படுத்தாம தேவன் உயர்த்தவே மாட்டார், உயர்த்தவே மாட்டார். ஒரு சவுல் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தார். அந்த சவுல ஆண்டவர் உடைச்சார். 3 நாள் என்ன தெரியல, கண்ணு தெரியல, இருட்டில் இரு, என்ன வீரமா என்ன வேகமா போய் என் ஜனங்களெல்லாம் நீ வந்து கொலை செய்வதற்கு அனுமதி வாங்கிட்டு வந்த, இருட்டில் இருன்னு 3 நாள் போட்டார். அந்த மூணு நாள் உணர்வுள்ள அவருடைய மனம் தேவன்கிட்ட திரும்பிச்சு. சில வேளைகளில் உங்கள் தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தர் உங்களை உடச்சி தான் தரிசனத்தை நிறைவேற்ற கொண்டு போவார். சில உடைக்கப்படுதல்களுக்கு உங்களுக்கு இப்போ அர்த்தம் தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து தெரியும். நீங்கள் இன்னைக்கு உடைக்கப்படுறீங்கள்ல, அதே நிலையில் உடைக்கப்படுறவங்களுக்கு பின்னாடி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். 10 வருஷம் பிள்ளை இல்லை, அழுதுங்க, புலம்புனீங்க, மன்றாடுனீங்க, கர்த்தர்கிட்ட வாங்கிட்டீங்க. இப்போ பிள்ளை இல்லாதவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்தால் அவங்க உள்ளமெல்லாம் என்ன செய்யும், உருகும், அழுது அழுது ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. அப்படி நீங்கள் உடஞ்சி ஜோம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதத்தை செய்வார். ஹாலலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தணும்னா உங்கள் லைஃபு சாட்சியாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும், உருவாக்கப்படணும், கிறிஸ்துவை போல மாறணும், அவருடைய சாயலுக்கு வரணும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 1 பேதுரு 2:21 வாசிங்க.
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும்
0: இருக்கிறீர்கள்,
1: ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார்.
0: கிறிஸ்து என்ன பின் வைத்து போனார், ஒரு மாதிரி, ஒரு பேட்டர்ன். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பேட்டர்னை வச்சுட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும், பின்பற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூழ்நிலைமையில் தீர்மானம் எடுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலைமை வருது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும், வாட் வுட் ஜீசஸ் டூ, ஏசு என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பார். இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு தம்பி வந்தான், ஆண்டி எல்லாரும் சொல்கிறாங்க மூவி பார்க்குறது தப்புன்னு, மூவி பார்க்குறது சரியாக தப்பாக கொஞ்சம் சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்க்குறேன். அப்படியா மகனே, தப்புன்னு நீங்கள் பைபிளில் எங்கே இருக்கு சொல்லுங்கள், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின். சரிப்பா, ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். நீ எங்கே போனாலும் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறார். மூவி பார்க்க போகும்போது, எசப்பா நான் மூவி பார்க்க போகிறேன், நீங்கள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, ப்ளீஸ் டேடி என் கூட உட்காந்துக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்ப்போம் அப்படி மட்டும் ஜோம் பண்ணிட்டு பாருப்பா. ஆ, இது என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, ஏசப்பா வந்து மூவி பார்ப்பாரான். ஆமாம் மகனே, ஏசப்பா பார்க்காத ஒன்று நீ எப்படி பார்க்கலாம். அவன் சிந்திச்சான், உண்மைதான், ஏசப்பா மூவி பார்க்க மாட்டார், நான் என்ன செய்யக்கூடாது. ஒரு தம்பி கேட்டான், குடிக்கிறது என்னங்க தப்பா, பைபிள்லேயே சொல்லியிருக்குதுங்க தீமோத்தேயுவே திராட்சரசம் குடின்னு. அவனுக்கும் இதே பதில் தான் சொன்னேன். தீமோத்தேவுக்கு எதுக்கு சொன்னார்னா, ஒரு மெடிசனாக நீ கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கோன்னு சொன்னார். நீ போய் தண்ணி அடிச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்லலை தீமோத்தேவுக்கு. சரியா, வசனத்தின் ஆழங்கள் புரியாமல் சிலர் இஷ்டமாக பேசுகிறாங்க. எங்களுடைய செய்திகள் எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி உள்ள வாக்கு தத்தத்தை யூடியூப்பில் போடுவோம். அநேக 1000 மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதில் பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வரும், சில சமயம் நெகட்டிவாக வரும். ஒருத்தர் எழுதியிருக்கிறார், பெண்கள் பிரசங்கிக்கலாம் என்று பைபிளில் எங்கே இருக்கிறது, நீங்கள் பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார், பெண்ணே நீ எப்படி பிரசங்கிக்கலாம், இப்படி ஒரே ஒரு 2 பேராக்கு வாசித்த உடனே யோசித்தேன், ஆண்டவரே 1000கணக்கான மக்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வார்த்தையினால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், பலன் அடைகிறோம், ஆவியில் நிறைகிறோம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, பெண்கள் பிரசங்கிக்க கூடாது பைபிளில் இருக்குது, நீ ஏன் பிரசங்கம் பண்ணுற அப்படின்னு என்ன கேட்குறார். இது மாதிரி வசனத்தின் உண்மையான பொருள் தெரியாம பலர் என்ன செய்யறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றேன், இயேசு செய்யாத ஒன்ன தம்பி நீ செய்யவே கூடாது, இயேசு செய்யாத ஒன்ன மகளே நீ செய்யவே கூடாது. உன் வாழ்க்கை மாதிரியா இருக்கணும், உன் வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ற நீ ஒரு பொண்ணு கூட பைக்ல சுத்துனா, உன்னை பார்க்கிறவங்க இயேசு பின்னாடி வருவாங்களா, சான்ஸே கிடையாது. திருமணம் என்பது தேவன் உனக்கு நியமித்த ஒரு தெய்வீக நியமனம், அது வர வரைக்கும் நீ பொறுமையா காத்துரு, அது வர வரைக்கும் ஜெபம் பண்ணு, அது வர வரைக்கும் காத்துரு, இவளா இருக்குமோ அவனா இருக்குமோ என்று தேடி அலையாதே. ஏற்ற விலையில ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்த மாதிரி த பெஸ்ட் ஆண்டவரே கொண்டு வருவார். சொல்லுங்க, எதை கொண்டு வருவாரு, த பெஸ்ட். நீ அது வரைக்கும் உன் சாட்சியை கெடுத்துக்காது கவனமா இருந்து பாரு, ஏற்ற வேலை வரும், ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துவார். அப்போ சொல்லுவாங்க, உண்மையா இவங்க வாழ்க்கையில் தேவன் செஞ்சது உண்மை. சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். ஒரு வாலிப மகன், 7 வயதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக இருந்தவன், பைபிள் காலேஜில் படித்து நல்லா தேவனுக்காய் ஊழியம் செஞ்ச தம்பி, ஒரு எளிய குடும்பம் தான், ஆனால் அவனுக்கு திருமணம் நடந்தது அவ்வளோ மகிமையாக நடந்துச்சு, அவ்வளோ ஜனக்கூட்டம். இப்போ கூட வந்திருந்த சில வாலிப தம்பிமார் சொன்னாங்க, அண்ணனை மாதிரி இருந்தா ஆண்டவர் அந்த அண்ணனை மாதிரி நம்மையும் ஆசீர்வதிப்பார்னு. பாருங்க, வாழ்ந்த வாழ்க்கை அவன் திருமணத்தில் சாட்சி விளங்குச்சு. இன்னைக்கு நீ இள வயதில் எல்லா ஆர்வங்களையும் அடக்கி ஆண்டவருக்காய் வாழ்வாய் என்றால், மாதிரியாய் வாழ்வீர்கள் என்றால், நாட் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா விதத்திலும் நீங்கள் மாதிரியாக இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் கோபமாக பேசுனா உங்கள் வீட்டில் இருக்கிற 2 வயசு குழந்தை அது ஒரு வார்த்தை பேசும், கேட்டால் டேடி அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்? அது உங்களை பார்க்குது. மம்மி இப்படி தானே செஞ்சாங்க, அது உங்களை பார்க்குது. பெற்றோரே, பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் மாதிரியாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரியே மாறுவாங்க, இல்லாட்டி வேறு மாதிரி மாறிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மாவுடைய ஜெப நேரம் இது, எங்கள் அப்பாவுடைய ஜெப நேரம் இது, எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பா இப்படிலாம் நடக்க மாட்டார், எங்கள் அப்பா தேவனுக்கு பயந்தவர், எங்கள் அம்மா தேவனுக்கு பயந்தவங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்லும்படி மாதிரியாக இருங்கள், உங்களை குறித்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஹாலலூயா. இன்னும் சுருக்கமாக 2 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:8
1: உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம்.
0: பின்னாடி வாசிங்க,
1: ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும்
0: விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். முதலாவது சொன்னேன், விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவர்களாய் இருங்கள் என்று. 2 சொன்னேன், வீண் பேச்சுக்கு விலகி இருங்கள் என்று. 3 சொன்னேன், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்கள் என்று. 4, விழாதபடி கவனமாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் எங்க விழுறோன்னு தெரியாமலே விழுந்துட்டு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேலையே இல்லாத இருக்கும் போது புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வருவாங்க, ஃப்ரைடே டேரி மீட்டிங் வருவாங்க, சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவாங்க, சண்டே முதல் ஆராதனையில் இருப்பாங்க, 2 இருப்பாங்க, மாலை ஆராதனையில் இருப்பாங்க. ஒரு வேலை கிடைக்கட்டும், பைபிள் ஸ்டடி போயிடும், டேரி மீட்டிங் போயிடும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிடும், சர்வீஸ் கூட போயிடும். ஏன் வேலையில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? வர முடியாது. வர சூழலும் இருந்தால் கூட சில வேலைகளில் மனசு வரமாட்டேங்குது. பைபிள் சொல்லுது, சிலர் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று விரும்பி தேவனை விட்டு தூரமாக போயிடுறாங்களாம். பைபிளில் ஃபுல்லாக தேடி பாருங்க, விழுந்தவங்க எல்லாம் 2 விழுவாங்க. 1, தாவீது ஒரே ஒரு விஷயத்தில் விழுந்தார், பத்சேபாளின் விஷயத்தில். ஆனால் பணத்தில் விழுந்தவங்க நிறைய பேர். கேயாசி விழுந்தது பணத்தில், யூதாஸ் விழுந்தது பணத்தில், அனனியா சப்பிராள் விழுந்தது பணத்தில். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனை முதலாவது வச்சு பணத்தை 2 வைங்க. தேவனை முதலாவது வைங்க, வேலையை 2 வைங்க. கொஞ்சம் வருமானம் வரும்போது கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தீங்களே, அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேலரியும் வாங்குங்க, கால்குலேட் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்குரியதை எடுத்து வைங்க, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எங்கள் சேலரியில் டைத்து கொடுத்தா போதும், பிள்ளைங்க சேலரி வீட்டு லோனுக்கு. நோ, உங்கள் பிள்ளைங்க ஒரு முழு மனிதன், ஒரு முழு மனுஷி. அவள் தேவனை சேவிக்கிறவள், அவள் பிரயாசத்தின் பங்கு கர்த்தருக்கு வரணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், மிஷினரிகளுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்காதபடி பண ஆசை உள்ளத்தில் வருதுன்னா எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. சில சமயம் நீங்க பண விஷயத்த நீங்க விழுந்திருக்க மாட்டீங்க, ஆனா மைண்ட் ஃபுல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் இப்படியே இருக்கும். சோ வாலிபர்களை கேளுங்க, டிகிரி முடிச்ச உடனே சொல்லலாம், சம்பாதிக்கணும் ஆண்டி, ரொம்ப சம்பாதிக்கணும் ஆண்டி, பைக் வாங்கணும் ஆண்டி, கார் வாங்கணும் ஆண்டி, வீடு கட்டணும். மகனே, உன் வாழ்க்கை முழுசும் தரிசனம் எதுவாக இருக்கணும் தெரியுமா? இயேசுவை நேசிக்கணும், ஆண்டவருக்காய் வாழணும். எனக்கு அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா ஏதாவது ஒரு சபையை கட்டி கொடுக்கணும், ஒரு ஊழியத்தை தாங்கணும். இன்னைக்கு விசுவாசிகள் இந்த சிந்தையுடையவர்களா இருந்தால் நான் சொல்றேன், உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் தேவன் மாற்றுவார். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்தாதான் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். வசனம் சொல்லுது, அநேகர் பண ஆசையில விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க விழக்கூடாது, விழாதபடி கவனமா இருங்க. எங்க விழுந்தீங்கன்னு பாருங்க. ஜப வாழ்க்கையில விழுந்தீங்களா? வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு விழுந்தீங்களா? சில இச்சைகள்ல விழுந்துட்டீங்களா? எப்பவுமே கோபப்பட்டுட்டு கிருபை இழந்து போயிருக்கிறீங்களா? எப்போ மற்றவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிச்சு உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? சிலருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? பகல் எல்லாம் செய்யற ஏகப்பட்ட வேலைகளின் ப்ரெஷரை உள்ள போட்டுட்டு ஜபமே இல்லாத வாழ்றதுனால ராத்திரியில மைண்ட் ஆங்ஷியஸா இருக்குது. வேற மாத்திரைகளை போட்டு தூங்குறாங்க. இன்னைக்கு திருச்சபைக்கு நான் சொல்றேன், அதிகாலையில தேவனை தேடுங்க, இரவு நேரத்துல தேவனை தேடுங்க, குடும்பமா தேவனை தேடுங்க, ஆலயத்திற்கு குடும்பமா வாங்க. Let God be first in your life. உங்க வாழ்க்கையில தேவன் முதலாவது இருக்கட்டும். வேலை செய்யும் போது கூட மனசு இயேசுவே நினைச்சிட்டு இருக்கட்டும். வாகனம் ஓட்டும் போது மனசு ஆண்டவரே நினைச்சிட்டு இருக்கட்டும். உங்க சிந்தை இயேசு மேலே இருக்கட்டும். நான் எங்கேயாவது ஒரு 45 minutes தனியா டிரைவ் பண்றேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சத்தமா பாட்டு பாடிட்டு போவேன், சத்தமா நீ பாஷையில பேசுவேன். உனக்கும் தேவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட நேரம், தனிப்பட்ட உறவு, ஒரு நாளெல்லாம் அது தொடர்ந்த சங்கிலியா வருதா, இல்ல காலையிலையும் ராத்திரியிலும் தான் தேவனை தேடுறோம்னு இருக்கிறீங்களா? செட் ரைட் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்க உறவை சீர்படுத்துங்க. எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் எதை பார்த்தாலும், எதை யோசிச்சாலும், எதை சிந்திச்சாலும், எங்க போனாலும், யாரோட பேசினாலும் அந்த டிவைன் கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் விழாம உங்களை காப்பாத்தும். ஹலேலூயா கேட்கணும். அதை டிஸ்டர்ப் பண்றது தான் பண ஆசை, உலக ஆசை, வேலையை பற்றிய பாரம், பிள்ளைங்களை பற்றிய பாரம், எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, விழாத, விழுந்துடாத. எங்க விழுந்தன்னு பார்த்து உடனே எழும்பிடு, திரும்ப ஓடு. உனக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹாலலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 6:19 வாசிங்க.
1: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
0: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4:7 வாசிங்க.
1: நல்ல
0: போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை
0: முடித்தேன்,
1: விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
0: சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க? டெத்துல. அங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நேத்து நான் நல்லா ஓடுனேனாப்பா, இன்னைக்கு ஒழுங்கா ஓடுறேனாப்பா, போன வருஷம் ஒழுங்கா ஓடுனேனாப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, தெரியுமா? அது ஒவ்வொரு வாரமும் நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய பிளான் ஒண்ணு இருக்குது. எத்தனை பேர் டீச்சர்ஸா ஒர்க் பண்றீங்க? டீச்சர்ஸே இல்லையா? இருக்குல்ல, ஸ்கூல்ல என்ன போடுறாங்க? சிலபஸ் போடுறாங்க. கோட்டாளிக்கு ஒரு போர்ஷன், ஆஃபேலிக்கு ஒரு போர்ஷன், ஆனுவலுக்கு ஒரு போர்ஷன். கோட்டாளி போர்ஷன் கோட்டாளியில என்ன செய்யணும்? முடிச்சு ஆகணும். ஆஃபேலி சிலபஸ் ஆஃபேலில முடிச்சு ஆகணும். இன்னைக்கு சொல்றேன், உங்க எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் முடிக்க வேண்டிய காரியம், ஒவ்வொரு மாதமும் நீங்க கர்த்தருக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம். சிலருக்கு வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. விடியுது அடையுது, விடியுது அடையுது, விடியுது அடையுது. சாப்பிடுறோம், தூங்குறோம், படுக்கிறோம், எழும்புறோம், வேலை செய்யறோம், ஸ்பெஷலா ஒண்ணுமே செய்யல. நீ கேக்குறேன், 8 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்துல என்ன செஞ்சீங்க ஆண்டவருக்கு? என்ன செஞ்சீங்க கர்த்தருக்கு? எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க வரீங்க, அழகா வரீங்க, உட்காருறீங்க, ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பம் அழுதுகிட்டே இருக்குதே. கார்ல சும்மா தானே வரீங்க? அவங்கள கூட்டிட்டு வரலாமே. ஆட்டோல தானே வர்றீங்க? ஒரு நபரை கூட வா எங்க சர்ச்சுக்கு, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவான். ஏன் கூட்டிட்டு வரல? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற அசைன்மெண்ட், அதை முடிச்சு ஆகணும். மருத்துவ கல்லூரி படிக்கும்போது சனிக்கிழமை இரவு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் தட்டுவேன். நான் புதுசாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவேன், நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா, நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா. பாருங்கள், படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கும், ஆனால் என்ன வேலை செய்வேன்? சாட்டர்டே போய் எல்லா ரூமையும் கதவை தட்டி, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, சர்வீஸ் வரீங்களா. சில சமயம் நான் ஏன் அப்படி பைத்தியமாதிரி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் செஞ்சேன். நாலரை வருஷம் அப்படிதான் செஞ்சேன் ரட்சிக்கப்பட்டதுனால. அப்புறம் சிலருக்கு வந்து பஸ்ஸுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர்லாம் இருக்காது, நானே போட்டு கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃப்ரைடே சாட்டர்டே பேஷண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பேருக்கு தனி ஆட்டோ வச்சு கூப்பிட்டு போவோம் சர்ச்சுக்கு. யாரெல்லாம் பிரயாசப்பட்டு அன்னைக்கு கூப்பிட்டு போனேனோ அவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, பல தேசங்களில் இருக்கிறாங்க. நான் போய் அன்னைக்கு கதவை தட்டி தட்டி கூப்பிட்டேன் பாருங்கள், அவங்கெல்லாம் நான் வேறு தேசங்களுக்கு போகும்போது அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. ஜெராணி, அன்னைக்கு நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டதுனால இன்னைக்கு எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வரணும், எங்கள் சபைக்கு பிரசங்கிக்க பண்ணணும்ன்ட்டு பல தேசங்கள்லேருந்து எனக்கு இன்விடேஷன் வர்றது. யார் மூலமானா? அன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினேன் பாருங்கள், அவங்க மூலமாக தான். என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஓட்டம் நல்ல ஓட்டமாக இருக்கணும். எதை செய்கிறீங்களோ இல்லையோ, சாகிறதுக்கு முன்னாடி பத்து பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே நடத்திட்டு நம்ம சாகணும். காட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் பிளான் ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கை குறித்த தெய்வீக திட்டம் வச்சுருக்கிறாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் உலகத்தில் பிறந்தீங்க. பணம், மேன்மை, அந்தஸ்து, வேலை இதெல்லாம் செகண்டரி, தேவனுடைய சித்தம் முதலாவது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த சபையை குறித்த தேவ சித்தம் ஒன்று பெருசாக இருக்குது. ஓ தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ நல்ல போராட்டம் போராடு. பெற்றோரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது ஒரு கடினமான பயணம், நம்பிக்கை இல்லாத பயணம். ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அந்த பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுச்சு. உன்னை அழைத்த தேவன் உனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் உன்னை அழைத்தார் மகனே, உன்னை அழைத்தார் மகளே. நீங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லை, உங்க பின்னாடி ஒரு தலைமுறையே தேவனை சேவிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இடையிலே உங்களை வலுவ பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் விலக்கி விட்டு விலக்கி தள்ளிவிட்டு உங்க ஓட்டத்தை ஓடணும். நீங்க விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவங்களா இருங்க. வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து கிருபையை இழந்து போகாதிருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்க. பண ஆசையை பின்பற்றி விலகி போயிடாதீங்க, வழுவி போயிடாதீங்க. வரும் காலத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி வரப்போகிற நாட்களுக்காக, வரப்போகிற பரலோகத்துக்காக இன்றைக்கே வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எது உன்னை வலுவ பண்ணுகிறது, எது உன்னை விழ பண்ணுகிறது, எது உன்னை விலக பண்ணுகிறது, எது உங்களை பயனற்றவர்களாய் மாற்றுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் கையில முற்றிலுமாய் தாழ்த்தி நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவுடைய ரத்தம் நம்மை கழுவும்படி, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த எல்லையை நோக்கி ஓடும்படி நம்மையே ஒப்பு கொடுக்கலாமா?

ஆண்டவருடைய கரத்திலே இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஒரு விசை ஒப்பு கொடுக்கலாமா? வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்கேயோ நான் குளிர்ந்து போயிருக்கிறேன், எங்கேயோ விழுந்து போயிருக்கிறேன். வாய திறந்து சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். குமாரனாகிய சாலமோனே, உன்னை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும். தாவீதே, உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தெபோராளே, உன்னை குறித்த ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். எஸ்தரே, உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும். என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, விளக்கணுகிற எல்லா வல்லமைகளுக்கும் என்ன விளக்குங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. Cleanse the church, oh God. எங்க வாலிபர்களை கழுவுங்க. தரிசனத்தை அறியட்டும் ஆண்டவரே, தரிசனத்தை அறியட்டும். பெரிய தரிசனம், பெரிய திட்டம், பெரிய நோக்கம் ஆண்டவரே. தேசத்தை சுதந்திரிக்கிற பெரிய தரிசனம் நிறைவேறுவதாக அடியாள் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். பின்மாற்ற ஆவிகள் விலகுவதாக, விலப்பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக, சபையை குளிர பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு அக்கினியை ஊற்றுங்க சபையில், அக்கினை ஊற்றுங்கப்பா. எழும்பட்டும் ஆண்டவரே, திருச்சபை எழும்புவதாக, இயேசுவுக்காய் எழும்புவார்களாக, வைராக்கியமா எழும்புவார்களாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

இந்த தெள்ளுபூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தார் அல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை

மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். Thank you, Raja. Nandi Thagappane. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaya unda nanbai ninaikkayile. Ullamella murugudaya unda nanbai ninaikkayile. Ethana pe solvinga.

அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத்து தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பாணி ஒருவனும் தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத்து ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பாணியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னு. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

மை நினைக்குது, என் உள்ளம் உருகுது. ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென்.

ஏன் முறிவை கட்டுகிறார் தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பன் அவர். இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம பாடி

துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கத்தர் கட்டுவீராக. கத்தர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளி நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அவர் சினிமா வாழ்க்கையில புகழின் உச்சக்கட்டத்துல இருந்தப்போ ஒரு தடவை பிளைட்ல போய்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல சாதாரண உடை அணிஞ்ச ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா படிச்சவர் மாதிரி தெரிஞ்சது. பச்சன மற்ற பயணிகள் அடையாளம் கண்டு அவர் பக்கத்துல வந்து ஹலோ சொல்லி கை குலுக்கிட்டு போனாங்க. ஆனா இவரோ அமிதாப் பச்சனை கண்டுக்கிடவே இல்லை. ஒரு செய்தித்தாள வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. டீ கொடுத்தாங்க. பேப்பரை மூடி வச்சுட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சாரு. அமிதாப்புக்கு பொறுக்க முடியல. என்னைய அவருக்கு யாருன்னு தெரியலையா, அல்லது தெரிஞ்சும் தவிர்க்கிறாரா? மெதுவா அமிதாப் பச்சன் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சமூகம், பொருளாதாரம், அரசியல் பற்றி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த முதியவரோட பேச்சுல ஒரு உண்மைத்தன்மையும் கவர்ச்சியும் நேர்த்தியும் இருந்துச்சு. சினிமா சம்பந்தமான விஷயங்களை பச்சன் வேணுமனே கொண்டு வந்தாரு. நீங்க சினிமா பாப்பீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, பல வருஷங்களுக்கு முன்னால நான் சில படங்கள் பார்த்துருக்கிறேன், இப்போ பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு. அமிதாப் பச்சன் அவர்கிட்ட தான் ஒரு திரைப்பட நடிகன்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சலனமும் இல்லை. அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. உடனே பச்சன் அவர்கிட்ட, உங்க கூட பயணம் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் பேரு அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே, உங்களை சந்திச்ச இந்த நாள் நல்ல நாளா இருக்கட்டும், என் பேரு JRD டாடா, மோட்டார் தொழில் செய்யறேன்னு பணிவோட சொன்னாரு. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரோடவா நான் பயணம் செஞ்சேன்னு அமிதாப் பச்சன் வியந்தாரு. என்ன பணிவு, என்ன எளிமை, அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் பணிவை பற்றின்னு சொல்லி முடிக்கிறாரு அமிதாப் பச்சன். இந்த பெரிய உலகத்துல நாம ஒண்ணுமே கிடையாது, நாம ஒரு சிறு துளி. பெருமை பாராட்ட நம்ம கிட்ட என்ன இருக்குது? பணிவை கற்றுக்கொள்வோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு.

வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 6. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர், பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவைகளுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தன. வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும்
ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினை மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஓர் அடி மட்டும், ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 2:11. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனநவசனம் சங்கீதம் 25:4-5. ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும்,

0: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஷோ மீ யுவர் வேஸ் ஓ லார்ட், டீச் மீ யுவர் பாத்ஸ், ஆன் யூ ஐ வெயிட் ஆல் த டே. பொறுமையாய் காத்திருத்தலே தேவ சித்தம் செய்ய சிறந்த வழி. தமக்கு தேவையான உணவை விட தந்தையின் விருப்பம் செய்வது இயேசுவுக்கு முக்கியமாயிருந்தது. தான் என்ன செய்ய வேண்டும் என்று தந்தை விரும்புகிறார் என்பதை தெரியும் வரை அவர் நிதானமாய் காத்திருந்தார். எச்சூழலிலும் பதறாமல் அச்சமயத்தில் பிதா என்ன செய்திருப்பார் என்று அறிந்து கொள்ள அமைதியாய் தியானித்து கொண்டிருந்தார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார் என்பதுதான் இயேசுவின் சாட்சி. யோவான் 5:19 இந்த வசனம் உண்டு. மணவீட்டில் ஏற்பட்ட திராட்சரச தட்டுப்பாட்டை மரியாள் விரைந்து இயேசுவுக்கு அறிவித்தாள். இயேசுவோ தமது வேலை இன்னும் வரவில்லை என்று நிதானமாக பதிலளித்தார். வேலைக்காரர் பொறுமையாய் காத்திருக்க துவங்கிய பின்னர்தான் இயேசு பேச ஆரம்பித்தார். காத்திருந்த அவ்வேளையில் பிதாவிடமிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை வந்திருக்கும். நமது சுபாவ மனதோ எல்லாவற்றையும் அதுவும் உடனே அறிந்து கொள்ள துடிக்கிறது. தூசி படிந்த சாலையிலிருந்து திகைப்புடன் எழுந்த பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டதும் ஆண்டவர் உடனே அவனுக்கு ஒரு முழு வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்து விடவில்லை. மாறாக, நீ எழுந்து நகருக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று எளிமையாக சொல்லிவிட்டார். தலைக்கர்வம் பிடித்த அந்த அறிவாளிக்கு இப்பதில் எவ்வளவு தாழ்மைப்படுத்துதலாக இருந்திருக்கும். கடவுளோ பிரியமானவர்களே ஓரடி மட்டும்தான் காட்டுவார். அவர் காட்டும் முதலடி அவ்வளவு எளிமையாய் இருப்பதால் நாம் அதை மதிக்காது போகிறோம். எனவே அடுத்து வரவுள்ள நடத்துதலையும் நாம் பெறாமல் போய்விடுகிறோம். ஆவியின் வரங்கள் அதிகமாக பேசப்படும் இக்காலத்தில் நாம் எல்லாவற்றையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் என்ற துணிவெண்ணம் தலைவிரித்தாடுகிறது. இட்ஸ் எ பிரசம்ப்ஷன். ஆனால் கடவுளின் வெளிப்பாடு மற்றும் அவரது நடத்துதலின் முறையானது ஏசாயா 28:10 வாசிக்கிறது போல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்றுதான் இருக்கும். ஹியர் அ லிட்டில் தேர் அ லிட்டில். அதுவும் குழந்தை போன்ற மனப்பான்மை உள்ளவர்களுக்கே அவ்விதம் வாக்கருளப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 28:9-10, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாயிருக்குமா? இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முறை. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு மிஞ்சிய காரியங்களிலே நான் தலையிடாமல் சிறு குழந்தையைப் போல, பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை நான் அமர பண்ணினேன். பிரியமானவர்களே, அவசரப்பட்டு தீர்மானித்ததால் மன வாழ்வை நாசமாக்கிய வாலிபர் தான் எத்தனை. கடவுளுக்கு முன்னால் ஓடிவிடாதீர்கள், பின்தங்கியும் விட வேண்டாம். அவரிடமிருந்து அமர்ந்திருப்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஏசாயா 18:4 வாசிக்கிறது போல அவருடைய நடத்துதல் பயிரின் மேல் விழும் வெப்பம் குறைந்த வெயிலைப் போலவும். அழகான வார்த்தைகள். பயிரின் மேல் விழும் வெப்பம் குறைந்த வெயிலைப் போலவும், அறுப்பு காலத்து வெப்பத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் இருக்கும். எவ்வளவு ஜென்டிலா, அழகாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். எனவேதான் வில்லியம்ஸ் என்பவர் 17 நூற்றாண்டிலே பாமாலையிலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஏற்றி வைத்தார்.
1: பாதை காட்டும் மாயேஹோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான், வானாகாரம் தந்து என்னை போஷியும். ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தரலும், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், உடனுக்குடன் எல்லாவற்றையும் தெரிந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறோம். இதனால் உம்முடைய திருவசன, உம்முடைய திருப்பிரசன்ன நடத்துதலை இழந்து போகிறோம், எங்கள் வாழ்க்கையை குழப்பி விடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மேல் இரக்கமாகிறோம். அமர்ந்திருந்து கர்த்தர் எங்களுக்கு காட்டுகிற ஓரடியை கவனித்து அந்த அடியை எடுத்து வைத்து அடுத்த அடிக்கு காத்திருக்கிற அபிதமான ஒரு அமெரிக்கையும் நிச்சயமான அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுடைய கிறிஸ்தவத்திலே கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையும் இதையும் ஆத்திரத்தில் செய்து எவ்வளவு காரியங்களை நாங்கள் சீர்கேடடைய செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி அபிதமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். நிதானமாக அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற எங்களுடைய நல்ல மெய்ப்பிரையே, நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பின்பற்ற எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளின் தியானத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அலைமோதி கொண்டிருக்கிற எல்லா விதமான குழப்பமான எண்ணங்களையும் கர்த்தர் அமர்த்தி, ஷோ அஸ் ஒன் ஸ்டெப் ஓ காட், ஓரடி மட்டும் எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. நீ சொல்லுகிறதை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறுவதாக.

ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரின் மேல் வைத்த கிருபை தான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான், அவன்

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ்.

ஆமென், ஆமென், ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. நாளைப்படி நாளைப்படி thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம், நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும், அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

தேவனுக்கு மகிமை, நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6 மாதாந்திர பத்திரிகைகளில் ஆஸ்க் மெர்லின் என்ற பகுதியில் அமெரிக்க கட்டுரையாளர் மெர்லின் வாஸ் சவான்ட் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார். ஒரு வாசகர் தான் பெற்ற அனுபவத்தை எழுதியிருந்தது அந்த பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வாசகர் ஒரு வித்தியாசமான சோதனையை செய்து பார்த்திருந்தார். அந்த சோதனையை அவர் ஏன் செய்தார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு தோட்டம் ஏன் அடுத்த வீட்டு தோட்டத்தைப் போல பச்சை பசேலன இல்லை என்பதற்கான விடையை கண்டுபிடிக்கவே அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். அதன்படி அந்த வாசகர் தன் வீட்டு பின்முற்ற தோட்டத்திலிருந்து அடுத்த வீட்டு தோட்டத்தை பார்த்தார். தன்னுடைய வீட்டு தோட்டத்தை விட அடுத்த வீட்டு தோட்டம் பச்சை பசேலன்னு அவருக்கு தெரிந்தது. எனவே அவர் அடுத்த வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய தோட்டத்தை பார்த்தால் எப்படி தெரியும் என்று யோசித்து பார்த்தார். எனவே அடுத்த வீட்டில் அனுமதி கேட்டு அந்த தோட்டத்திற்குள்ளே சென்று தன்னுடைய தோட்டத்தை இப்பொழுது அங்கிருந்து பார்த்தார். அங்கிருந்து பார்ப்பதற்கு இப்பொழுது தன்னுடைய தோட்டம் பச்சை பசேலன தெரிந்தது. அந்த வீட்டு தோட்டம் அந்த அளவுக்கு செழிப்பாக தெரியவில்லை. இது ஏன் என்றுதான் அந்த வாசகர் ஆஸ்க் மெர்லின் பகுதியிலே கேட்டிருந்தார். அதற்கு மெர்லின், அடுத்த வீட்டு தோட்டத்தை உங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது தூரத்தில் இருப்பதால் அதில் உள்ள குறைவுகள் உங்களுக்கு தெரிவதில்லை என்று பதில் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை விட செழிப்பாகவும் சகல வசதிகளுடனும் வாழ்வதைப் போல தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் நம்முடைய சூழ்நிலை எவ்வளவோ தாவிலை என்று புரியும். ஆகவே தேவன் நமக்கு தந்தவைகளில் திருப்தியாயிருக்கவும் அவருக்கு நன்றி சொல்லி வாழவும் பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும். இஸ்ரவேலில் ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஆடம்பரமான அரண்மனையும் சகல வசதிகளும் இருந்தது. ஆனால் அவருக்கு அதில் திருப்தியாயிருக்க முடியவில்லை. அவருடைய அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்ற ஒரு மனுஷனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் அதை பார்த்த போதெல்லாம் அவர் கண்களுக்கு அதுதான் குளிர்ச்சியாக தெரிந்தது. அந்த தோட்டம் தனக்கு கிடைக்க வேண்டும், அதில் கீரைகளை பயிரிட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். எனவே நாபோத்திடம் அதை கேட்டு பார்த்தார். அவரோ, இல்லை, இதை கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆனால் ஆகாபுக்கோ தன்னுடைய அரண்மனை ஆசீர்வாதங்கள் பெரிதாக தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் தான் அவருடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. நாபோத் அதை தர மறுத்ததால் ஆகாப் நாபோத்தை கொன்று அவர் தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் திருப்தியாயிருக்க முடியாததால் மிகப்பெரிய சாபத்தை தன் வாழ்விலே வருவித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்றாக பயன்படுத்த பழகிக்கொள்வோம். அதில் திருப்தியாயிருப்போம், பிறருக்கும் கொடுப்போம். அப்பொழுது தேவன் நம்மை மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம பழைய ஏற்பாடு பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்று நாம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 12வது காரியமாக ஜெயம் பெற போராடி ஜெபி. ஜெயம் வாழ்க்கையில் வரணும், வெற்றி வாழ்க்கையில் வரணும்னா நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:28 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அன்பால் இங்கே யாக்கோபை குறித்து இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு வெறும் கையனாக போனான். அதுக்கப்புறம் ரெண்டு பரிபாரத்தோடு திரும்பி அவன் நாட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய அண்ணன் அவனை எதிர்த்து வந்து அவனை கொல்வதற்காக வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். எதிர பின்னால் தன்னுடைய மாமனார் அவனை கொல்வதற்காக வருகிறார் படைபலத்தோடுன்னு கேள்விப்படுறான். அப்போ தன்னுடைய இரண்டு மனைவி குடும்பங்களை வெவ்வேறாக இடது கையிலையும் வலது கையிலையும் பிரித்து அந்த ஆற்று கண்ணாட நீங்கள் போய் மறைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஆத்தங்கரையில் ஆண்டவர்கிட்ட விடிய விடிய போராடி செபிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய தூதன் அப்படின்னு அதில் இருக்குது ஒரு புருஷன் பிந்தி தனித்திருக்கையில் அப்போது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு போராடினான். ஒரு புருஷன்றார், ஆனால் அது தேவன்தான், ஒரு புருஷன் அதில் எழுதியிருக்கு. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபு தொடைச்சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை போக விட மாட்டேன் என்று அவர், உன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அன்பாலே இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் வந்தது. எதிர்க்க அண்ணன் கொல்றதுக்கு வரான், பின்னாடி மாமனார் கொல்றதுக்கு வரான். இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைமையில் அவன் இந்த மனிதர்களை போராடி ஜெயிக்க அவனால் முடியாது என்பதை அறிந்து கொண்டு அவன் ஒரு டெக்னிக்கலாக செஞ்சான் பாருங்கள். ஆண்டவரோடு போராடி செபிக்க ஆரம்பித்தான். அந்த போராடி செபிக்க ஆரம்பித்ததில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. கொல்ல வேண்டும் என்று வந்த அண்ணன் அவனை கொல்லாமல் சமாதானமானான். மாமனாரும் கொல்ல வேண்டும் வந்தவர் அவர் என்ன செஞ்சார், பின்மாறி சரி ஓகே நோ ப்ராப்ளம்னு போயிட்டார். நீ ஒன்றும் தப்பு செய்யலைன்ட்டு அன்பாவுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் ஆண்டவர். இவன் போராடி செபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. அன்பாவுடைய அந்த போராட்டத்திலேருந்து இவனுக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ தான் இன்னைக்கு நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா மனிதரோடு போராடி கொண்டிருக்கிறோம். அன்பாவுடைய மனிதரோடு போராடி கொண்டு வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவாக இருக்கிற நாம் இன்னைக்கு பிள்ளைகளோடு போராட்டம் என்கிறார்கள். கணவனோடு போராடுகிற நான், அவன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறான், என்னை இப்படிலாம் துள்ளப்படுத்தலாம், ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிகள் வந்து அழுகிறதை நாம் பார்க்கிறேன். அன்பாவில் இன்றைக்கு இந்த போராடி செபிக்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது. இன்றைக்கி இந்த கால வேளையில் நான் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஜெபத்தில் யார் ஒருவன் போராடி செபிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் போராட தேவையில்லைங்க. உனக்கு வாழ்க்கையில் போராட்டம் வருதா, நீ ஜெபத்தில் போராடி ஜெபிச்சனா அந்த வாழ்க்கையில் போராட்டத்திலேருந்து நீ வெற்றியை பெறலாம். இதான் ரகசியம். இன்றைக்கி வாழ்க்கையில் போராடி மாண்டு போகிறவர்கள் அநேகம் இருக்கிறாங்க. உண்மையிலே கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருது, அது கணவன் மூலமாக வருதா, மனைவி மூலமாக வருதா, அல்லது பிள்ளைகள் மூலமாக போராட்டம் வருதா, அல்லது இன்னைக்கு வேறு ஏதாவது மற்றவர்கள் மூலமாக மற்ற மனுஷார்கள் மூலமாக உனக்கு போராட்டம் வருதா, இல்லை உன்னுடைய வேலையை அலுவலகத்தில் உனக்கு மேல் ஆபீசர்த்து போராட்டம் வருதா, எந்த விதத்தில் உனக்கு போராட்டம் வந்தாலும் நீ ஜபத்தில் நீ போராடி ஆண்டவரிடத்தில் நின்று ஜபத்தில் போராடி முழங்கால் நின்று போராடினால் அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் வெற்றியில் முடியுங்க. நீ அதில் வாழ்க்கையில் நீ போராடவே தேவையில்லை. அன்பாவிலே யாக்கோபு அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக போராடி ஜெபித்தான். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் போராட்டமே இல்லைங்க, நல்லா அழகாக போத்து சுமுத்தாக போச்சு. உண்மையிலே நான் இதை கொஞ்சம் சற்று தியானிக்கும் பொழுது யாத்திராம் 17:11 பாருங்கள். 17:11 மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கர் மேற்கொண்டார். இங்கே ஒரு போராட்டம், யோசுவாக்கும் அமலேக்கர்களுக்கும் ஒரு இஸ்ரேவேலர்களுக்கும் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது, உண்மையிலே போராட்டம் தான் அது, யுத்தன்றது பயங்கரமானது. அப்படி இருக்கும்போது மோசே பார்த்தார், இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜபத்தில் நின்று போராடணும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செஞ்சார், இங்கே ஒரு டெக்னிக்கலாக மலையில் ஏறி போய் கையை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த இடத்துல தான் இந்த 11-12 வசனம் சொல்லுது, யாத்திராம் 17 மோசே தன் கையில் ஏறெடுத்து இஸ்ரேவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் போராடி ஜெபித்து தன் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது இஸ்ரேவேலுக்கு வெற்றி கிடைக்குது. தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கர் மேற்கொள்கிறான். பாருங்கள், இன்றைக்கி சத்துரு மேற்கொள்கிறான். இன்றைக்கி போராட்டமே எங்கள் கணவன் மூலமாக வரல, பிள்ளைங்க மூலமாக வரல, இன்றைக்கி மற்றவர்கள் மூலமாக வரல, இன்றைக்கி நமக்கு வேணால் அவங்க மூலமாக தான் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் போராட்டம் என்பது பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு டூல்ஸு. ஆனால் தான் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை நீ ஜெயிக்கணும்னா அது நீ மனுஷனால் இல்லை இயற்கையாக அது வாழ்க்கையில் வருதுன்னு நீ நினச்சிட்டு தோல்வி அடைகிற. அன்பாலே அது பிசாசுடைய யுத்தம் என்று நீ நினச்சன்னா, அது அவன் ஆவிக்குரிய அறிவில் நீ உணர்ந்தனா, அதுக்கு நீ முழங்காலில் நின்று நீ யுத்தம் பண்ண ஆரம்பித்தாலே அந்த பிசாசுடைய போராட்டம் உன் வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆயிடும். இன்றைக்கி பாருங்கள், இந்த போராட்டம் போரிலிருந்து வெற்றி பெறதுக்கு அவன் என்ன செஞ்சான் பார், 12 மோசேயின் கை அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரு நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கரையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கிலே முறியடித்தான். பாருங்க, அந்த மோசேனுடைய கையை ஆண்டவரிடத்தில் உயர்ந்து இருக்கும்போது போராடி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க இங்கே அமலேக்கர்கள் தோற்று போனார்கள், இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமென்றால், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால், முழங்காலிலே போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம் வருது, கடன் பிரச்சனை வருது, கடன்காரன் வந்து தொல்லை பண்ணுறான், இல்லை வியாதியில் போராட்டம், இல்லை வாழ்க்கையில் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் அந்த போராட்டம் வந்தாலும், அன்பான தேவ ஜனங்களே கொஞ்சம் உஷாராகுங்க, கொஞ்சம் உன் ஆவிக்குரிய அறிவுக்கு வேலை கொடுங்க. இந்த போராட்டத்தை மாமிச பிரகாரமாக டீல் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. மாமிச பிரகாரமாக அதை போராடினா நீங்கள் தோற்று தான் போகணும். அப்போ எப்படி நம்ம ஜெயிக்கணும்னா, ஆவிக்குரிய பிரகாரமாய் முழங்காலில் நின்று நாம் ஆண்டவரிடத்திலே போராட கற்றுக்கொள்வோம். அதுதான் இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது, இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் நீ போராடி ஜெயித்ததுனால நீ ஜெயம் பெற்றாய், இனி இஸ்ரவேல் என்றா அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். அன்பவன்லே, இன்னைக்கு நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு வெற்றியை பெறணும்னா உன்னுடைய பாதத்தில் நானே முழங்காலில் நின்று நான் போராடினாதான் எனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்ற ரகசியத்தை அறிந்து நாம் முழங்காலிலே யுத்தம் பண்ணுவோம், முழங்காலிலே நின்று போராடி செபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருவார். அன்பாலே கொஞ்சம் இதை கொஞ்சம் நினச்சி பார்த்தேன், தாவீதை நினச்சி பார்த்தேன், யாக்கோபை நினச்சி பார்த்தேன், மோசேவை நினச்சி பார்த்தேன், தானியேலை நினச்சி பார்த்தேன். அன்பாலே தானியேலுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்தது, இக்கட்டான பொசிஷன், சாவா வாழ்வா என்ற ஒரு போராட்டம். நீ இந்த பொரிச்சலையை வணங்கலைன்னா நீ செத்து போயிடுவாய், சிங்கக்குப்பையில் போடப்படுவாய் என்று. ஆனால் அவன் கவலைப்படல, முழங்காலில் நின்று அவன் என்ன செஞ்சான், தேவனோடு போராடி ஜெபிக்க ஆரம்பித்தான். அன்பாவில்லே அவன் ஜெயத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாம் அந்த சிங்கக்குப்பையிலே தள்ளப்பட்டார்கள், எதிரிகளே இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சுமூத்தாக போயிட்டே இருந்தது. இன்றைக்கி உனக்கு எதிரி எந்த ரூபத்தில் வந்தாலும் சரிதான், உனக்கு எதிரி யாராக எந்த மனுஷனாக இருக்கட்டும் எந்த கொம்பனாக இருக்கட்டும், ஆனால் அவனை பார்க்காத, அவனோட நீ மாமிசத்தில் யுத்தம் பண்ணால் நீ நானும் தோற்று தான் போகணும். ஆனால் முழங்காலில் நின்று ஆண்டவரே அந்த எதிரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவனை ஆசீர்வதிக்கிறோம், முழங்காலில் நின்று உன்னிடத்தில் நான் போராடுகிறேன் சொல்லி நீ ஜெபித்தாய் என்றால் அந்த எதிரி இல்லாமே போயிடுவாங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி ஆலோசனை கொடுத்துருக்குறேன். ஒருத்தர் வந்தார், ஒரு ஆஃபீஸர், எனக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறார், டார்ச்சர் கொடுக்குறார், நான் வேலையே ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, ரிசைன் பண்ணாத, 7 உபவாசம் போட்டு போராடி ஜெபி அவருக்காக. அவரை மன்னித்து அவரை ஆசீர்வதித்து ஜெபி, ஆண்டவரே இந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றியை கொடு, நீ முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்தில் போராடு, நீ அந்த மனுஷன்கிட்ட போராடாத அப்படின்னு. அன்பா இல்லையா, அதே போல் நானும் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஏழு நாள் ஜெபிச்சாரு, எட்டாம் நாள் ஃபோன் அடிக்கிறாரு, அந்த சுப்பீரியர் மனுஷன் அவன் ரிசைன் பண்ணிவிட்டு ஓடிட்டாரான். அவர் என்ன செஞ்சார், அந்த ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு. இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸில் இன்னொரு நண்பருக்கு அப்படி தான் நான் சொன்னேன். அந்த ரெண்டு மேனேஜர், அவங்களுக்கு ரெண்டு மேனேஜர் கொடுத்த டார்ச்சர், இவர் வந்து வேலையை விட்டுட்டு போகிறேன்னாரு. நீ போகாத, போராடி முழங்காலில் நின்று போராடி ஜெபி, அந்த உன் ஆஃபீஸில் நடக்கிற போராட்டத்தில் நீ வெற்றியை பார்ப்பேன்னு. அன்பா இல்லையா, அதே போல் இவர் போராடி ஜெபிச்சார், அந்த ரெண்டு மேனேஜருங்க ரிசிக்னேஷன் லெட்டரே கொடுக்காமல் தாமாயிட்டாங்க. அதாவது ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இன்னமும் தெரியல. ஆனால் இவரை அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆண்டவர் உட்கார வச்சார். இவர் மூலமாக அந்த கம்பெனிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதன் மூலமாக இவர் கடன் பிரச்சனையும் அடைஞ்சதுங்க. ஒரு போராட்டி போராடி ஜெபித்ததன் மூலமாக இவருக்கு அந்த கம்பெனியில், அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்களா, பட்டு கம்பளம் விரிச்சாங்கன்ற மாதிரி பட்டு கம்பளத்தில் தான் நடந்தார் கடைசி வரைக்கும். அன்பால் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட்டம், தாவீது அப்படி தான் போராடி ஜெபிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்த்தான் என்று பார்க்குறான். அன்பாளே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராகி ஜபத்தில் போராடி ஜெபிக்க கற்றுக்கொள். கர்த்தரும் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு நீ ஜபத்தில் நீ போராடவில்லை என்றால் உன் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைக்கி நம்ம யாராக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்கவுங்க வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீ போராட்டத்தில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற, இந்த போராட்டம் என்னால் போராட முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறியா, இன்றைக்கு நீ ஒப்பு கொடு. இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் கற்றுத்தரார். அவர் என்ன இன்றைக்கி கற்றுத்தராரு, போராடி செபிங்கன்னு. அன்பால் இன்றைக்கி நம்ம போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், யாக்கோபு அவன் எத்தனாக இருந்தான் நம்ம பார்க்குறோம். அவன் உண்மையிலே ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்ததுனால அவன் என்ன செஞ்சான், இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். ஆண்டவர்கள் அநேக ஜாதிகளுக்கு அவனை ஆசீர்வாதமாக வைத்தார், அவனும் வெற்றியை பார்த்தான். இன்றைக்கி நீ நானும் அந்த போராடி ஜெபிக்கும்போது நம்ம பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம அருவறுப்புகள் நீங்கி பரிதபித்து ஜெபித்து நாம் கெஞ்சி ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த போராடி ஜெபிக்கிறதுல ஒரு வெற்றியை நம்ம பார்க்கலாம். அன்பாங்களே, இன்றைக்கி நாம் எப்படி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவர் அனுதினமும் கற்றுக் கொடுக்குறார். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, மன்றாடி ஜெபம் பண்ணு, கெஞ்சி ஜெபம் பண்ணு, தாழ்த்தி ஜெபம் பண்ணு, ஓயாமல் ஜெபம் பண்ணு, முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணு, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணு, பரிதபித்து ஜெபம் பண்ணு, அருவறுப்பு நீங்கள் பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணு, வழக்காடி ஜெபம் பண்ணு. இன்றைக்கி நாம் ஜெயம் பெற போராடி ஜெபின்னு சொல்லி கொடுக்குறார். இன்றைக்கி நாம் ஜெயம் பெறணும்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் வெற்றியை பெறணும்னா, நீ சோர்ந்து போகாத மகனே மகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நீ முழங்காலில் நின்று ரூமில் ஆண்டவரோடு போராடி ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. மோசே போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவன் கை உம்மை நோக்கி ஆண்டவரே உயர்த்தும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலர்கள் வெற்றியை பார்த்தார்கள். அவன் கை தளர்ந்து கீழே இறங்கும்போது அமலேக்கியர்கள் ஆண்டவரே வெற்றியை பார்த்தார்கள். ஆனால் எங்கள் கையை சோர்ந்து போயிருக்குது, எங்கள் முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவரே தளர்ந்த முழங்காலை திரும்ப நிமிர்த்தி, ஆண்டவரே முடமாயிருக்கிற கைகளை திரும்ப உயர்த்தி, உங்களிடத்தில் நாங்கள் போராடி செபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஐயோ எங்கள் கணவன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு வியாதி வருது, என்னுடைய சுற்றி இருக்கிறவங்கள்லாம் எனக்கு சண்டை போடுறாங்க, போராட்டமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி துவண்டு போயிருக்கிறீ அன்பானிலே, இன்றைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் போராடி செபித்தோம் என்றால், எங்களை தாழ்த்தி போராடி செபித்தோம் என்றால் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை இன்றைக்கி ஆண்டவர் திஷ்டாந்தகமாக நமக்கு சொல்லி தருகிறார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம்மா, செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த போராடி செபிக்கிற ஜபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, யாக்கோபு போராடி செபித்து வெற்றியை பார்த்தான். மோசே போராடி செபித்ததுனால ஆண்டவரே அவன் கையை ஆண்டவரே தூக்கி பிடித்ததுனால, தளர்ந்து கீழே இறங்காமல் பிடித்ததுனால இஸ்ரவேலர்கள் அமலேக்கர்களை வெற்றியை பார்த்தார்கள், மேற்கொண்டு வெற்றியை பார்த்தார்கள் பார்க்கிறோம். அதே போல் தானியல் முழங்கால நின்றனால அவன் எதிரியெல்லாம் அழித்து போட்டிங்கன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாக தாவீது ஆண்டவரே போராடி செபித்ததுனால ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே பெரிய ஆயுசு முழு ஆயுசை பெற்று அவன் நல்லபடியாக ஆண்டவரே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான் பார்க்கிறோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்தது நல்லது ஆண்டவரே. இந்த மாமிச பிரகாரமாய் வருகிற போராட்டத்தை நாங்கள் மாமிசத்தோடு நாங்கள் யுத்தம் பண்ணாமல் ஆவியோடு ஆண்டவரே கொஞ்சம் ஜெபித்து ஆண்டவரே போராடி ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்ய போகிறீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இனி நாங்கள் முழங்காலில் நின்று போராடி ஜெபித்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாய் மாற ஆண்டவரே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் நன்றி. போராடி ஜெபிக்கிற வீரனாய் என்னை எங்களையும் மாற்றுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்மான்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ரூத்தின் புஸ்தகம் 3:13. ராத்திரிக்கு தங்கீர், நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே அகில், நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று

கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். ராத்திரிக்கு தங்கியிரு, விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இங்கே ரூத்தை பார்த்து போவா சொன்ன வார்த்தையை நாம் வாசித்தோம், கேட்டோம். இரவு நேரத்தில் போவாசின் பாதத்தருகே ரூத் இருப்பதை பார்க்கிறான். அப்பொழுது ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். சொல்லிவிட்டு சொல்கிறார், ராத்திரிக்கு தங்கிரு, விடியற்காலம் மட்டும் படுத்திரு. இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னதுண்டானால் அதை நிச்சயமாக செய்வார். காரணம், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. செய்வேன் சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேனே, அல்லது என்னால் இது செய்ய முடியவில்லையே என்று சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. அவர் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார். ஆனால் அவர் எப்பொழுது செய்வார் என்றால் அதற்கான காலத்திலே. எப்படி செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். அவர் குறித்த காலத்திலே அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதுவரைக்கும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட, வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருக்கும் காலம் என்பது ஒரு ராக்காலமான அனுபவம் தான். ஏனென்றால் பல நேரத்தில் இந்த காத்திருக்கும் காலத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டி வரலாம், அல்லது பல எண்ணங்கள், பல குழப்பங்கள், எனக்கு நடக்குமா, நடக்காமல் போகுமா, பல கேள்விகள் வரும். இந்த காத்திருக்கும் காலம் என்பது ஆமாம் தேவையான காலமாக இருந்தாலும் அது உண்மையில் இனிமையான காலமா என்று கேட்டால் இல்லை, வேதனை, கண்ணீர். எனவே தான் இயேசாயா 30 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இனி அழுது கொண்டிரா என்று. ஆமேன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, இனி அழுது கொண்டிராய். அப்படின்னா காத்திருக்கும் காலத்திலே அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு, ஆமேன், வேதனையின் காரியங்கள் உண்டு. இது ஒரு ராக்காலமான தருணம். ஆனால் குறித்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? விடியற் காலமாய். காத்திருக்கும் காலம் ராக்காலமானால் குறித்த காலம் விடியற் காலம். வேதம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று, இரண்டாம் நாள் ஆயிற்று, மூன்றாம் நாள் ஆயிற்று என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் இருக்கும், தேவன் அதை நல்லது என்று கண்டார். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த காத்திருக்கும் காலம் ஒருவேளை உங்களுக்கு ராக்காலமாய் காணப்படலாம். கண்ணீர், பயம், பல கேள்விகள், குழப்பங்கள். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். நமக்கு ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். அதுதான் குறித்த காலம். அந்த குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமே, நமக்கு தெரியும் விடியற் காலம் வந்தபோது போவா செய்த காரியம் என்ன தெரியுமா? எத்தனை அலுவல்கள் போவாசுக்கு இருந்தாலும், வயல் நிலத்தில் அறுப்பெருக்கு ஆட்கள் வருவார்கள், எவ்வளோ வேலை இருந்தாலும், அந்த நாள் ரூத்துக்கென்று குறிக்கப்பட்ட நாளாக இருந்ததுனால போவாஸ் மற்ற வேலைகளை மாற்றி வைத்துவிட்டு ரூத்துக்கு செய்ய வேண்டியதை சொன்னபடி செய்து முடித்தார். ஒரு போவாஸே இப்படி செய்யும்போது நம் பரம போவாஸ், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? எனவே இந்த ராக் காலத்திலே, இந்த காத்திருக்கும் காலத்திலே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர் பாதப்படியிலே, அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே தரித்திருப்பதை தவிர வேறு ஒன்றும் அவர் நம்மிடத்திலே செய்ய சொல்லவில்லை. காத்திருப்போம் தேவ சமூகத்திலே. நிச்சயமாய் விடியற்காலம் மட்டும் அவள் படுத்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. விடியற்காலம் உண்டாகும், அதை நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ராக் காலத்தை காண வைத்தவர் ஆமென் அந்த விடியற் காலத்தை காண பண்ணுவார். காத்திருக்கும் காலத்தை கண்டு கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உனக்கான குறித்த காலம் அதுதான், உனக்கான விடியற் காலம் நிச்சயமாய் காண பண்ணுவார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, எங்களை காத்திருக்க வைக்கிறது நீங்க, வார்த்தை தந்து காத்திருக்க வைக்கிறீங்க. குறித்த காலத்திலே அதை சுதந்திரிக்கவும் கிருபை செய்வீர். இந்த ராக் காலத்தை கர்த்தாவே நீர் கடக்க பண்ணி விடியற் காலத்தை காண செய்வீர். இந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கான தலைப்பு நீர் ஏறின கழுதை. அதற்கான ஜீவ வார்த்தை எண்ணாக்கமம் 22:28-30. உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை பிளேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படியாக கூறியது. கழுதையை குறித்து ஏராளமான குறிப்புகள் வேதத்திலே காணப்படுகிறது. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகும் போது கழுதையின் மேல் சேணம் வைத்து சென்றார் என்று அறியலாம். ஜாக்கோபின் குமாரர் தானியம் வாங்க எகிப்துக்கு செல்லும் போதும் கழுதையிலே தான் சென்றார்கள். தானியத்தை கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று ஆதியாகமம் 42:20 காணலாம். ஆனால் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து பேசும்படியாக செய்ததுதான் பெரிய அற்புதம். கழுதையை பேச வைத்து பெரிய தீர்க்கதரிசியை உணர்த்தினார். எப்படி சேவலை கூவ வைத்து பேதுருவை உணர்த்தினாரோ அதுபோல பிளேயாம் தீர்க்கதரிசியை கழுதை மூலமாக உணர்த்தப்பட்டார். பாருங்கள், கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வழியிலே நிற்பதைக் கண்ட கழுதை விலகியது. ஆனால் பிளேயாமோ அதை அறியாமல் கழுதையை அடித்துக் கொண்டே இருந்தார். அந்த கழுதை தன் எஜமான் மேல் மிகுந்த விசுவாசமாய் தொடர்ந்து முன்னேற முயன்றும் முடியாமல் போனது. நம்மை சூழ பல மிருகங்களும் பறவைகளும் இருக்கின்றன. அவைகள் பல வேளைகளிலே கர்த்தருடைய அசைவாடுதலை உணர்கின்றது, கர்த்தருடைய வழி நடத்துதலை உணர்கின்றது, கர்த்தருக்கு 100க்கு 100 கீழ்ப்படுகின்றது. ஆனால் மனிதனோ கண்ணிருந்தும் குருடனாய் செவிகளிருந்தும் செவிடனாய் மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறான். கத்தர் பிளேயாமின் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் கத்தருடைய தூதன் தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய செவிகள் கத்தருடைய சித்தத்துக்கு திறந்திருக்க வேண்டியது அதுவும் அவசியம். உங்களுடைய இருதயம் கத்தருடைய சித்தத்துக்கு பூரணமாய் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டியது அதைவிட அவசியம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே நல்ல சமாரியனுடைய கழுதை எவ்வளவு பொறுமை உள்ளதா இருந்தது. காயப்பட்ட மனிதனை அந்த கழுதை கஷ்டப்பட்டு சுமந்து சென்றது. அந்த கழுதை இல்லாவிட்டால் அந்த நல்ல சமாரியன் செய்த உதவி பூரணமா இருந்திருக்க முடியுமா? அவன் சத்திரக்காரனுடைய இருப்பிடத்துக்கு சென்றுதான் சேர்ந்திருக்க முடியுமா? அந்த கழுதை எஜமானுடைய பாரத்தை தன் பாரமாக கொண்டு சுமந்தது. பிள்ளைகளின் பாரத்தை பெற்றோர்கள் சுமக்கிறார்கள், ஊழியர்களின் பாரத்தை விசுவாசிகள் சுமக்கிறார்கள். கர்த்தரோ உங்கள் எல்லாருடைய பாரத்தையும் தன்மேல் சுமந்தாரே. அவர் உங்களுக்கு சுமை தாங்கியாய் மாறினாரே. அந்த அன்பை எப்படி மறக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நினைவுக்காக, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சக்கரியா 9:9. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலே நீங்கள் கேட்டு மகிழ, உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: உங்களுடைய வங்கி ஒரு புதிய கொள்கையை அறிவிக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுடைய வங்கி கணக்கிலே 86,400 ரூபாய் சேர்க்கப்படும் என்று வங்கி அறிவிக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த பணத்தை அன்றே நீங்கள் செலவழித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய கணக்கில் செலவழிக்கப்படாத பணம் மீண்டும் வங்கி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு நாளும் அந்த 86,400 ரூபாயையும் பைசா மிச்சம் இல்லாமல் எடுத்து செலவு செய்வீர்கள், அல்லது நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள், அல்லது பயனுள்ள எதிலாவது முதலீடு செய்வீர்கள். அப்படி என்றால் நீங்கள் சீக்கிரம் நல்ல பணக்காரராகி விடுவீர்கள். இதை போலவே உங்களுக்கும் வங்கி கணக்கு வந்து இருக்கிறது. அந்த வங்கி கணக்கினுடைய பெயர்தான் காலம் என்பது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 86,400 வினாடிகள் கொடுக்கப்படுகின்றன. 24 மணி நேரத்திற்கு பின்னால் நீங்கள் வங்கியில் இருந்த பணத்தை எடுத்து அதை நல்ல விதமாக முதலீடு செய்யாவிட்டால் உங்கள் கணக்கில் பணம் இருக்கப் போவதில்லை. அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் காலத்தை பயன்படுத்தாவிட்டால் அந்த காலத்தை மிச்சப்படுத்தி நாம் வைக்க முடியாது. அதை போலவே அதிகமாகவும் நாம் ஒரு நாளில் காலத்தை பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் புது கணக்கு தொடங்கப்படுகிறது. அந்தந்த நாளின் நேரத்தை நீங்கள் நல்ல விதமாக செலவழிக்காவிட்டால் அது உங்களுக்கு நஷ்டம்தான். வாழ்க்கையை நேசிப்பவர்கள் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்கள் நாட்களை நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படும். ஞானமே விலை மதிப்புள்ளது. அதை பெறவே அதிக நேரம் செலவு செய்யுங்கள். ஞானம் உங்களை காத்துக்கொள்ளும். ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம், கணக்கிட்டு திட்டமிட்டு செலவு செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாள் இரவிலும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் நாம் நித்திரைக்கு செல்ல முடியும். இனியாவது காலத்தை பயன்படுத்த திட்டமிடுவோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் எடுக்கும் தியானத்தில் 144வது தியானத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம்.
2: Today we are entering 144th devotion among 180 devotions from Proverbs.
1: தொடர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 6 verses 16 to 19.
1: 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
2: தி 6 திங்ஸ் தி லார்ட் ஹேட்ஸ், எஸ் 7 ஆர் அன் அபாமினேஷன் டு ஹிம். அ ப்ரவுட் லுக், a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren.
1: By the grace of God, நேற்றுக்கு நாம் என்ன செய்தோம்னா, 7 காரியங்கள் தேவன் வெறுக்கிறது, அருவருக்கிற காரியங்களை நாம் நேற்றையிலிருந்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
2: By the grace of God, the 7 things which the Lord hates and which are an abomination to God, we have started reading and studying about.
1: இவைகள் நமக்கு ரொம்ப சாதாரணமாக, இயல்பாக, எல்லா இடத்திலும் பார்க்கிறதாக நம்ம கண்ணுக்கு தெரியலாம்.
2: So these may appear to be natural, which is evident in every places.
1: உதாரணமாக முதலாவது நேற்றுக்கு நம்ம கவனித்தோம், மேட்டிமையான கண்.
2: First one, for example, we learnt about a proud look.
1: இந்த மேட்டிமையான கண்ணா, அந்த கண்ணல பெருமையா பார்க்கறதெல்லாம் என்ன அப்படி நம்ம நினைக்கிறோம்.
2: So we may think, what is there in a look or looking having a proud look?
1: ஆனா தேவன் அவைகள் மேல் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார்.
2: But God is more concerned even about that.
1: அவருடைய பூரணத்துக்கு நேராக நாம் கடந்து போகணும்னு அவர் விரும்புகிறார்.
2: He wants us to go and reach his perfection.
1: நான் சொன்னேன், நேற்றுக்கு இந்த மேட்டிமையான கண் அப்படின்னும் போது 3 விதங்கள்ல இந்த கண்கள் மேட்டிமையாக வெளிப்படக்கூடாது.
2: So I told you when we spoke about this proud look, I told there are 3 ways in which this proud look should not be revealed.
1: முதலாவது சொன்னேன், மேட்டிமையான கண் வந்து நம்மையே மேட்டிமையா பாத்திர கூடாது.
2: Number 1, we should not have a proud look at oneself.
1: நேபுகாத்நேச்சார் அந்த தவறை செய்தார்.
2: நேபுகாத்நேச்சார் did that mistake.
1: தன்னுடைய சாதனைகளை பார்த்து அவருக்கே மேன்மை வந்து விட்டது.
2: So he found proud about his own achievements.
1: இரண்டாவது சொன்னேன், மீகாளை போல மற்றவர்கள் மேலே இந்த மேட்டிமையான கண் படரக்கூடாது.
2: Number 2, I told like Michael, we should not have that proud look at others.
1: மூன்றாவது நாம் கவனித்தோம், இந்த பரிசேயனை போல ஜெபத்தினாலே தேவனுக்கு முன்பாக ஒரு மேட்டிமையான கண்ணோடு நடந்து கொண்டான் என்று கவனித்தோம்.
2: So the number 3 we also learned about the Pharisee who prayed unto the Lord, who had a proud look at God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் இன்றைக்கு நம்ம இரண்டாவது காரியத்துக்கு நம்ம கடந்து போகலாம்.
2: So today let us go to the second thing.
1: தேவனுக்கு அருவருப்பானது, தேவன் வெறுக்கிற 7 காரியங்கள்ல இரண்டாவது காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பொய் நாவு.
2: The second thing among the things which the Lord hates and which is an abomination to God is a lying tongue.
1: பொய் நாவு,
2: a lying tongue.
1: இதை குறித்து நீங்கள் நீதிமொழிகள் 12:22 வாசிப்பீர்கள். ஆனால்
2: If you read in Proverbs chapter 12 and verse 22,
1: அங்கேயும் திரும்ப அது எழுதப்பட்டிருக்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவனோ நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம்.
2: Here we read, lying lips are an abomination to the Lord, but those who deal truthfully are his delight.
1: நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து இதெல்லாம் கவனித்து வருவீர்களானா, தேவன் வந்து இந்த பொய் சொல்லுதலை எவ்வளவாக வெறுக்கிறார் என்பதை நீங்க கவனிக்கலாம்.
2: If you read from the Old Testament, you can understand how much the Lord hates this lying.
1: நீங்கள் லேவியராகமம் 19:11 வாசிக்கும் போது,
2: If you read Leviticus 19 and verse 11,
1: வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள்ல ஒன்று என்னவென்றால், நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று வாசிக்கிறோம். லேவியர் ஆகமம் 19 11.
2: Here we read one of the commandments which the Lord gave, you shall not steal, nor deal falsely, nor lie to one another.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இது ஒரு கற்பனையா தேவன் கொடுக்கல.
2: The Lord not only gave this as a commandment in the Old Testament alone.
1: புதிய ஏற்பாட்டில் கூட தேவன் சபைக்கு எழுதும் பொழுது தேவன் இந்த பொய் சொல்லும் பழக்கத்திலிருந்து நீங்க விடுபட வேண்டும், பொய்யை விசுவாசிகள் களைய வேண்டும் என்று அவர் ஆவியானவர் பேசுகிறார்.
2: So even in the New Testament when the Lord speaks about this lies, he says you have to remove and put off this lies between believers in the church.
1: கொலோசியர் 3 அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை பாருங்க.
2: If you read Colossians chapter 3 verses 9 and 10.
1: வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டத்தோருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம்.
2: We need to not lie to one another since you have put off the old man with his deeds and have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நான் நினைக்கிறேன் பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி தேவனுடைய கற்பனைகள்ல மாற்றம் இல்ல.
2: So I tell you whether it is new old testament or new matter new testament there is no change in the commandment of God.
1: பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய சத்தியங்கள் மாற போகிறது இல்ல.
2: So no matter whether it is old testament or new testament the truth of God is not going to be changed.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: அதிலேயும் நீங்க பார்ப்பீர்களானா விசேஷமாக நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பாரானால் நீங்கள் அங்கே பொய் சொல்லாமல் இருப்பதுதான் தகுதியானது என்று வாசிக்கிறோம்.
2: And also especially if you are a person who are in an authority it is always honorable if you don't lie.
1: நீதிமொழிகள் 17 அதிகாரம் 7 வசனம் பாருங்க.
2: Proverbs 17:7
1: வேதம் சொல்கிறது பொய் பொய் பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாதுன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: Here we read, excellent speech is not becoming to a fool, much less lying lips to a prince.
1: மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது.
2: Excellent speech is not becoming to a fool, much less lying lips to a prince.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவேதான் அதிகாரத்தில் தேவனால் ராஜாவாக உயர்த்தப்பட்ட தாவீது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான், ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு பொய் நாவை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான்.
2: That's why David who was a king who was in authority prayed Lord I should not have this lying tongue.
1: 120 சங்கீதம் 2 வசனம் பாருங்க.
2: Psalm 120 verse 2.
1: கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று அவர் சொல்கிறார்.
2: He says deliver my soul O Lord from lying lips and a deceitful tongue.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போஸ்தலாகிய பவுல் தேவன் தனக்கு கொடுத்த உத்தமமான உன்னத ஊழியத்தை அவர் எவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று பேசும்போது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லல.
2: When Apostle Paul says about how he accomplished the great ministry which the Lord has given, he boldly declared that he did not lie.
1: 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 31 வசனம் பாருங்க.
2: 2 Corinthians 11 and verse 31.
1: எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார்.
2: The God and Father of our Lord Jesus Christ who is blessed forever knows that I am not lying.
1: நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று தேவன் அறிவார்.
2: The Lord knows that I am not lying.
1: அப்ப அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் ஊழியத்துல வந்து இதுவரைக்கும் நான் யார்ட்டயும் பொய் சொல்லி ஏன் உபதேசத்தை நான் பரப்பல.
2: So he had an assurance that I did not proclaim the gospel by lying.
1: நான் பொய் சொல்லி பிழைப்பு நடத்தல.
2: I did not make my living out of lies.
1: பொய் சொல்லி யாரையும் நான் ஏமாற்றல.
2: I did not deceive anybody through lies.
1: அவர் சொல்கிறார், என் மனசாட்சி மட்டும் எனக்கு சாட்சி கிடையாது.
2: He says not only my conscience is a testimony to me.
1: விசுவாசிகள் கேட்கிறவர்கள் மட்டும் அதற்கு சாட்சி என்று நான் சொல்ல மாட்டேன்.
2: I not only say that believers who listen to me are witness to me.
1: கர்த்தர் கூட சாட்சியா இருக்கிறார்.
2: But God is also a testimony.
1: அவர்ட்டந்து யாரும் தப்பிக்க
2: No one can escape from him.
1: அவர் சொல்றார், தேவனே எனக்கு சாட்சி, நான் யாருக்கும் பொய் சொன்னது இல்ல.
2: So he says God himself is my witness where I have not lied to anybody.
1: தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் சொல்லும் பொழுது அந்த சம்பவங்களை அங்கே கேட்டு கொண்டிருந்தவங்க நேர்ல பாக்காட்டி கூட அவர் அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை டிக்ளேர் பண்ணும்போது சொல்லுகிறார், நான் சொன்ன ஒவ்வொரு காரியம் எனக்கு நடந்த எல்லா காரியங்களும் உண்மையா தான் நான் சொல்றேன்.
2: When he spoke about the incident that happened in his life, though people did not witness it directly, but whatever he says, he declared boldly that whatever he said was not a lie.
1: இந்த பொய் பேசுவதை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம்.
2: And it is always necessary that we should be very careful about this lying.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: சங்கீதம் 5:6 சொல்கிறது.
2: Psalm 5:6 says.
1: 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம்.
2: Psalm 5:6.
1: பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று வேதம் சொல்கிறது.
2: You shall destroy those who speak falsehood.
1: பொய் பேசுகிறவர்களை தேவன் அழிப்பாராம்.
2: The Lord will destroy the liars.
1: இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Revelation chapter 21 verse 8,
1: அங்கே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அவர்கள் அக்கினியும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள்னு போட்டிருக்கு.
2: So here there's a list that is listed who shall have their part in the lake which burns with fire and brimstone.
1: 21:8 அதுல பார்ப்பீர்களானா, அதுல அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா, பொய்யர் கூட பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு போடுறாங்க.
2: In this 21 verse 8 we can read all liars shall have their part in the lake which burns with fire and brimstone which is the second death.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: ஏன் வேதத்துல இந்த பொய்யர்களை குறித்து பொய் பேசுகிறத குறித்து தேவன் அருவருக்கிறாரு, தேவன் வெறுக்கிறாரு, அதுக்கு தண்டிக்கிறாருன்னா ஏன் எழுதி இருக்கு?
2: So why it is written that the Lord detests, Lord consider it is an abomination of about these liars and lying.
1: ஏன் தேவன் பொய்க்கு இவ்வளவு விரோதமா இருக்கிறார்?
2: Why is God opposing lies so much?
1: அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா?
2: The important reason is
1: பொய் பேசுதல் தேவனுடைய சுபாவம் அல்ல.
2: Because lying is not the nature of God.
1: இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய தன்மை பொய்க்கு நேர் எதிரடையானது.
2: To say more, the nature of God is totally contrast to lying.
1: நீங்கள் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Numbers 23 and verse 19,
1: பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று வாசிக்கிறோம்.
2: God is not a man that he should lie, nor a son of man that he should repent. Has he said and will he not do, or has he spoken and will he not make it good?
1: தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் இல்லை என்று வெளிப்படையாக எழுதியிருக்கு.
2: It is very evidently written that God is not a man that he should lie.
1: ஆனால் இந்த பொய் பேசுற தன்மை யாருடையதுன்னு சொன்னா தேவனுடையதல்ல. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும்போது,
2: But if you read John chapter 8 and verse 44, you can see whose nature is this lying.
1: வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று பிசாசை குறித்து இயேசு சொன்னார்.
2: Here Jesus speaks about the devil. You are of your father the devil, and the desires of your father you want to do. He was a murderer from the beginning and does not stand in the truth because there is no truth in him. When he speaks a lie, he speaks from his own resources, for he is a liar and the father of it.
1: நாம் பொய் பேசும்போது நாம் தேவனை பின்பற்றுகிறவளாய் அல்ல, நாம் பிசாசை பின்பற்றுகிறவளாய் இருக்கிறோம்.
2: So when we lie, we are not followers of God, but we follow devil.
1: நாம் பொய் பேசும்போது பிசாசை நாம் பின்பற்றுகிறவளாய் இருக்கிறபடியினால்தான் பொய் பேசுதல் என்பது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது.
2: So since we lie, we become followers of the devil, and that's why that becomes abominable to God.
1: நாம் பொய் பேசும்போது பிசாசின் வழியிலே நாம் போகிறதுனால தான் தேவன் அதை அருவருக்கிறார்.
2: When we lie, we follow the path of devil, and that's why God detests that.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பொய் பேசுதல் அல்லது உண்மை பேசுதல் என்று நாம் பேசும்போது, இந்த உண்மையின் வழியில் நடந்து பொய்யை களைய வேண்டியது ஆண்களுக்கும் முக்கியம், விசேஷமாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்.
2: So this habit of getting rid of lying and speaking truth is important for men and very much important for women.
1: நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானா, இந்த தெலைலா என்ற ஒரு பெண் சிம்சோன் இடத்திலே தொடர்ந்து பொய் சொல்லி கடைசியிலே அவனை ஒரு அழிவின் பாதைக்கு கொண்டு போய் கடைசியில் அவன் மரணத்துக்கே கொண்டு போயிட்டான்.
2: So when you read about this Delilah in the Bible, you can see that she had a habit of lying continuously to Samson, and at last she destroyed his life.
1: நீங்கள் இவளுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா, தான் வந்து அவனுடைய வாழ்க்கையை கொல்வதற்காக தான் ரகசியத்தை கேட்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லல.
2: So when you look at her life, she never revealed the secret that she was asking the secret of his strength just to destroy his life.
1: அதே போல சிம்சோனை பார்ப்பீர்களானா, அவனும் இந்த பொய்யோட விளையாடி விளையாடி விளையாடி கடைசியில பாத்தீங்கன்னா அதனாலேயே அவன் கவிழ்த்து போனான்.
2: And when you look at Samson as well, he was also playing with that lies and also toppled his life totally.
1: ஆனால் நீங்கள் நீதிமொழிகள் 31 அதிகாரத்துக்கு வருவீர்களானா, குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஒரு பெரிய அவளுடைய குணநலன்கள் எல்லாம் பட்டியல் போடப்பட்டிருக்கு.
2: But when you come to Proverbs 31, you can read about the characteristics of the virtuous woman.
1: இந்த குணசாலியான ஸ்திரீல ஒரு முக்கியமான சுபாவம் என்னன்னா, 31 அதிகாரம் நீதிமொழிகள் 11 வசனத்தை வாசிக்கும் போது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வாசிக்கும்.
2: When you read Proverbs 31 and verse 11, you can read an important characteristic of this woman. The heart of her husband safely trusts her.
1: நம்முடைய பிதா பூரண சர்க்குணமுள்ளவராய் இருக்கிறார்.
2: Our father is a perfect God.
1: அவர் வெளிச்சமாய் இருக்கிறார்.
2: He is the light.
1: அவரில் எவ்வளவு வேணும் இருள் கிடையாது.
2: There is no darkness in him.
1: அவரிலே பொய்யோ புரட்டோ மறைவோ அவரிடத்துல இல்லை.
2: So there is nothing hidden, lies or anything against it.
1: நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை போல மாறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
2: We who are his followers are called to be like him.
1: பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராய் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார்.
2: The Lord desires you be have to be perfect as our father in heaven is perfect.
1: எப்படி தேவனுக்கு பொய் நாவு இல்லையோ நம்முடைய வாழ்க்கையில அந்த பொய் நாவு இருக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார்.
2: Like how God does not have a lying tongue, the Lord also desires that we should not have this lying tongue.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவரை போல மாறும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
2: Because the Lord has called us that we might become like him.
1: அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல்ல நாமும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
2: The Lord desires that we should also grow up in the likeness of his son.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து எந்த மனிதனிடத்திலேயும் எப்பொழுதும் எதற்காகவும் அவர் பொய் சொன்னதே இல்லை.
2: Our Lord Jesus Christ never lied to any person for any reason.
1: நான் சொல்லுவேன், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார்.
2: And the Lord also calls us that we might follow him.
1: பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பானது, தேவன் அதை விரோதிக்கிறார்.
2: God hates a lying tongue and the Lord is against it.
1: இந்த காலையில நாம பொய் பேசக்கூடாத மூன்று இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: Today I want to show you three areas in our life where we should not lie.
1: இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் அல்லது மூன்று நபர்களுக்கு முன்பாக நாம பொய் பேசுகிற பழக்கம் நமக்குள்ள இருக்க கூடாது.
2: We should not have the habit of lying before these three people or in these three incidents.
1: இதை ஒரு விதமாய் சொன்னால், நம்ம யாரிடத்திலையும் பொய் சொல்லக்கூடாதுன்றத நாம வந்து பகுத்து பார்க்க, அந்த நம் வகையை இருப்பதற்கு, இதை நம் மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு, நாம் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லாரிடத்திலையும் உண்மையை பேசுகிற ஒரு பழக்கத்திற்கு நேராக வர வேண்டும் என்று நம்ம புரிந்து கொள்ள உதவி செய்யறதுக்கு தான் மூன்று பகுதியாக இதை பிரித்திருக்கிறேன்.
2: So I have divided this into three areas or three parts so that we can understand that we may be able to discern that we should not lie to anybody in our life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரத்தின் 24 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Genesis chapter 27 and verse 24.
1: அங்கே வாசிக்கிறோம், நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான்.
2: Then he said, are you really my son Esau? And he said, I am.
1: உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தை பற்றி தெரியும்.
2: You know this incident.
1: ஈசாக்கு தன்னுடைய முதல் குமாரனாகிய ஏசாவுக்கு விசேஷித்த மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவனிடத்துல வேட்டையாடி கொண்டு ஒரு உணவை சமைத்துட்டு வாப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை மனதார ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்றாரு.
2: So here Isaac told his first born Esau that he might bless him with that first born blessing to bring him a game and bring, to go for a game and bring the food out of it that he might eat and bless him.
1: இப்போ இத யாக்கோபும் அவனுடைய தாயும் கேட்டு ஒரு பெரிய நாடகம் போட்டு பொய் சொல்லி, நான் ஏசா என்று யாக்கோபு சொல்ல ஈசாக்கும் ஏமாந்து போய் அவனுடைய வார்த்தையை நம்பி ஏசா என்று நினைத்து யாக்கோபு ஆசீர்வச்சிடுறாரு.
2: So this was heard by Rebecca, his wife, and his son Jacob, and they both played a game, played a drama, and thereby they made him to believe that this Jacob was Esau and deceived the blessing from him.
1: இங்க நடந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
2: Now what happened here?
1: தகப்பனாருக்கு ஒரு பலவீனம் இருக்கு.
2: This father had a weakness.
1: கணவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு.
2: This husband had a weakness.
1: இதை குடும்ப அங்கத்தினர்கள் தங்களுடைய ஆசைக்கு, தங்களுடைய விருப்பத்திற்கு அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க.
2: These family members used this weakness of his father for their own benefit.
1: யாக்கோபு தன்னுடைய தகப்பன் முன்பாக போய் நின்று, நீ ஏசாதானேன்னு கேட்ட பொழுது, ஆமா நான் ஏசாதான் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் வந்தது. காரணம் என்னன்னா, அப்பாவால பார்க்க முடியாது.
2: The reason why Jacob had the boldness when he went before his father, when he was asked by his father, are you really my son Esau? Yes I am. It's because the weakness of his father's blindness.
1: இத பாருங்க, சொந்த அம்மாவே இதுக்கு போய் சொல்றதுக்கு ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் அந்த துணிச்சல் அந்த அம்மாக்கு வந்துச்சுன்னா, என்னுடைய கணவனுக்கு இப்ப பார்க்கறது கண்ணு இல்ல.
2: So here his own mother, own wife, she gave the idea to do this. It's because she knew very well that his husband could not see her.
1: நான் தாழ்மையா சொல்லுவேன், முதலாவது போய் சொல்லக்கூடாத இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சொந்த வீட்டுல அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்திற்குள்ள.
2: The first area where we should not lie is lying before family.
1: சொந்த குடும்பத்துக்கு முன்னால போய் சொல்லவே கூடாது.
2: We should not lie before our own family.
1: இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாதையை தெரிந்தெடுக்கிறாங்க.
2: Today many people choose this path.
1: கணவன் மனைவியின் இடத்திலேயும், மனைவி கணவன் இடத்திலேயும் அநேக பொய்களை சொல்றாங்க.
2: Husband lie to his wife and wife lie to their husband.
1: பெற்றோர் பிள்ளைகள் இடத்திலேயும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலேயும் போய் சொல்லுகிற பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்க.
2: And also children have the habit of lying to their parents and parents to children.
1: பிள்ளைகளுக்கு நடுவில் கூட ஒருவருக்கொருவர் பொய் சொல்லி பழகின குடும்பங்கள் இருக்கிறது.
2: And there are also families where they lie between the children even.
1: கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஈசாக்குடைய குடும்பத்தை நீங்க பார்ப்பீர்களானா, இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ஒரு சமாதானமான குடும்பமா போய் கொண்டிருந்தது.
2: When you look at this family of Isaac, until this incident happened, his family was a peaceful family.
1: ஆனால் என்றைக்கு இந்த பொய் பேசும் பழக்கம் இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததோ, அன்றையிலிருந்து அந்த குடும்பத்தின் சமாதானம் பறிபோனது.
2: But the moment this lying came into this family, the family's peace was lost.
1: இருந்தது ரெண்டே பிள்ளைங்க, அது ஒரு ரெட்டை பிள்ளைங்க. அந்த ரெண்டு பேருக்குள்ள விரோதம் வந்து, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாதபடி ஒருவன் ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது.
2: They were only two brothers, two sons there, the two twin brothers, but they had hatred been between them and one had to run away from his house.
1: காரணம் பொய் தான்.
2: The reason is lies.
1: ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு விரோதமும் கோபமும் மாத்திரம் கிடையாது. நீங்கள் ஆதியாகமம் 27:41 வாசிப்பீர்களானால், ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு கொலை செய்யும் எண்ணமும் உள்ளே வந்ததுன்னு பார்க்கறோம்.
2: So it was not only hatred, but they also had the anger to kill each other. When you read Genesis 27:41, therefore they had this anger to kill each other between them.
1: யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம்.
2: So Esau hated Jacob because of the blessing with which his father blessed him, and Esau said in his heart, the days of mourning for my father are at hand, then I will kill my brother Jacob.
1: என்ன வேதனை பாத்தீங்களா?
2: See how painful it is.
1: இதனுடைய எப்படி இது இதனுடைய பின் விளைவுகளை பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனை.
2: If you read about the after effects of this, it is really painful.
1: பாருங்க, அப்பா அம்மா உயிரோடு தான் இருக்காங்க.
2: See father and mother are alive.
1: ஆனா பெற்றோர் வந்து பிள்ளையுடைய திருமணத்தில் கூட இருக்க முடியல.
2: But his parents were not able to be present in the wedding of the children.
1: யாக்கோபுடைய திருமணத்தில் சகோதரன் வரல, அப்பா அம்மா வரல.
2: His parents and brother did not attend the wedding of Jacob.
1: ஏன்? அவருடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அந்த நன்மை அவங்க பார்க்கல.
2: Even they did not see that goodness in the life of their grandchildren.
1: காரணம் என்ன தெரியுமா?
2: You know what is the reason?
1: குடும்பமே பொய்யினால் ரெண்டு துருவங்களுக்கு பிரிந்து போனது.
2: It's because of this lying, this family was departed into two poles.
1: இந்த பொய் குடும்பங்கத்தினர் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அன்பை முறித்து போட்டது.
2: This lying just broke down the love that the family members had for each other.
1: இந்த பொய்யினால் ஒருவேளை ஒரு குறுகிய கால நன்மையை அவங்க பெற்றுட்டாங்க, சந்தேகம் கிடையாது.
2: Maybe it is no doubt through these lies they got a short term benefits in their life.
1: ஆனால் அது குடும்பத்தை சீரழித்தது என்று பார்க்கிறோம்.
2: But we see that it destroyed their family.
1: உறவுகளை முறிந்து போக பண்ணினது.
2: It separated their families.
1: உறவுகளை கசந்து போக பண்ணினது.
2: It bittered their relationships.
1: இந்த காலல கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: Today may the Lord speak with us.
1: பொய்யை களைய வேண்டிய பொய் நாவு இருக்க கூடாத முதல் இடம் வந்து நம்முடைய சொந்த வீடு, சொந்த குடும்பம்.
2: The first area where we should not have lies is lying before a family and members of a family.
1: என்ன நடந்தாலும் ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே மெய்யை பேசுகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளணும்.
2: No matter whatever may happen, but everyone should have the habit of speaking true to each other.
1: சிலர் எங்கே போகிறோம் என்று சொல்றது இல்ல.
2: Some people don't say where they are going.
1: எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு சொல்றது இல்ல.
2: Some people don't say how much they earn.
1: எப்படி செலவழித்தோம்னு சொல்றது இல்ல.
2: They don't say how they spend it.
1: எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம்னு சொல்றது இல்ல.
2: They don't say how much they save.
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்கள் கணவனிடத்துல போய் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற பொய் தான் அப்படின்றது அவங்க வீட்டாருக்கு தெரியும்.
2: So today many people know that many husbands, many wives lie to their husband and their family members also know that they are lying.
1: அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும்.
2: The parents of that girl knows that.
1: சில இடங்கள்ல கணவன் தன் மனைவிட்ட பொய் சொல்றாருன்னு கணவனுடைய பெற்றோருக்கு தெரியும்.
2: In some places it is well known to the parents of the son that the son is lying to his wife.
1: இன்னும் சில இடங்கள்ல ரொம்ப வேதனை என்னன்னா அப்பா அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா அப்பாட்ட போய் சொல்றாங்கன்றது பிள்ளைங்க பாத்துட்டு இருக்காங்க.
2: So in certain places the children are watching that father is lying to mother and mother is lying to father.
1: நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள்ல மறைத்து ஒளித்து நாம போய் சொல்லி வாழ வேண்டிய அவசியம் இல்ல.
2: So we need not have a concealed life or hidden life, living a life, lying life in their life.
1: அவளுடைய புருஷனுடைய இதயம் அவளை நம்பும் என்று வாசிக்கும்.
2: We read the heart of her husband safely trust her.
1: அப்போ போய் வர வர வர ஒருவர் மேல் இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடும்? உடைஞ்சு போயிடும்.
2: But as we keep on lying, the trust that we have on other people will be broken.
1: நம்பிக்கை இழந்த உறவு பலவீனப்பட்ட உறவுன்றத மறந்துடாதீங்க.
2: A relationship which breaks or loses the trust is not a weak relationship.
1: அது ஒரு பலவீனப்பட்ட உறவு.
2: It is a weak relationship.
1: அது நீடித்த நாள் ரொம்ப நாள் தொடராது. அது
2: It will not long for last time.
1: இந்த கால ஒரு தீர்மானம்ங்க.
2: To this morning make a decision.
1: ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல, என் வீட்ல பொய்யை நான் களையிறதுக்கு எனக்கு உதவி செய்யும்.
2: Lord help me to remove these lies from my family.
1: எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் மனம் திறந்த ஒரு உண்மை பேசுற சுபாவத்தை எங்களுக்கு தயவாக தாரு.
2: Lord grant us graciously the habit of speaking truth where we open our hearts to each other.
1: முதலாவது சொல்வேன், குடும்ப அங்கத்தினருக்கு முன்பாக பொய்ய களைஞ்சிருங்க.
2: Number 1, remove that lying before your family.
1: இரண்டாவது ஒரு சுபாவம் இருக்கு.
2: The second character.
1: எங்க போய் நம்ம பொய் சொல்ல கூடாது என்று கேட்டா,
2: The second area where we should not lie.
1: நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் 25 வசனத்தை பாருங்க.
2: Second Kings 5:25.
1: பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான்.
2: Now he went in and stood before his master. Elisha said to him, where did you go, Gehazi? And he said, your servant did not go anywhere.
1: எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டா, எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னான்.
2: So when he asked, where did you go, Gehazi? He said, your servant did not go anywhere. I was here.
1: ரெண்டாவது நான் சொல்லுவேன், எங்க போய் சொல்லக்கூடாதுன்னா, நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக போய் பேசக்கூடாது.
2: The second area where we should not lie, lying before masters.
1: இன்னொரு விதமா இன்னும் கொஞ்சம் அதை நான் விரித்து சொல்லுவேன், நம்முடைய வேலை செய்கிற இடங்கள்ல பொய்யை நம்ம களைஞ்சோம்.

0: happen in the Old Testament.
1: அந்தக்கி குஷ்டரோகம் என்பது மிகப்பெரிய சாபமாக தீட்டாக பார்க்கப்பட்ட காலத்தில் தேவனுடைய தயவினால் ஒரு பெரிய அற்புதம் நாகமான் என்கிற ஒரு அதிபதிக்கு நடக்கிறது.
0: In those days where this leprosy was considered to be a great curse and detestable among people, but graciously by the grace of God, this Naaman had a miracle of getting healed out of it.
1: இந்த நாமான் என்கிற ராணுவ தளபதி சுகமானவுடனே அவன் சுகம் பெற்றதற்கு தேவன் பயன்படுத்தின எலிசாவை பார்த்து அவன் ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப விரும்பினான்.
0: This Naaman, who was the captain of the host, when he was healed by Elisha, so he wanted to offer an offering to Elisha for this healing.
1: ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் 15 முதல் 16 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
0: If you read 2 Kings chapter 5 verses 15 and 16,
1: இந்த சுகம் பெற்ற உடனே நாகமான் தன் கூட்டத்தாரோடு அவன் திரும்பி வருகிறான்.
0: So here Naaman, after he was healed, he came and returned back to Elisha with all his aids.
1: எலிசாவுக்கு முன்பாக சொல்கிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உம்முடைய அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான்.
0: And he said to Elisha, Indeed now I know that there is no God in all the earth except in Israel. Now therefore please take a gift from your servant.
1: 16 வசனத்தில் எலிசா சொல்கிறாரு, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
0: And in verse 16 Elisha said, as the Lord lives before whom I stand, I will receive nothing.
1: வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் வேதம் சொல்லுகிறது அதை தட்டி விட்டானா.
0: And he urged him to take it, but it says he refused it.
1: ரொம்ப நல்லா இருக்குது.
0: It is very beautiful.
1: வாங்க மாட்டேன்னு உறுதியா இருக்கிறார்.
0: So he was very stern that he will not receive it.
1: இதை கூட இருந்து அவனுடைய ஊழியக்காரனாய் கேயாசி பார்த்து கொண்டே இருக்கிறான்.
0: So his servant Gehazi was with him and he was watching all these things.
1: அவனுக்கு அது பார்க்கிறதுக்கு பிரியமா இல்ல.
0: So he was not happy about it.
1: என்ன நம்ம கேக்கல, அவரா கொடுக்கறேன்னு சொல்றாரு, கொடுக்கறேன்னு சொன்னதே வேணா வேணான்னு இவர் தடுக்கிறாரு.
0: See, we did not demand anything, but he is offering, but this man is refusing whatever he offers.
1: அப்ப இவன் சொல்றான், சரி நம்ம பின் தொடர்ந்து போய் அவன் வேணான்னு சொன்னதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் என்று சொல்லி அவங்க பின்னால போறாங்க.
0: So he thought and he said, let me go behind him and get what he has offered to his master.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் 5 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால்,
0: If you read chapter 5 from verse 20,
1: வேதம் சொல்கிறது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி அந்த சீரியனாக நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின் தொடர்ந்தான்.
0: But Gehazi, the servant of Elisha, the man of God said, Look, my master has paid Naaman the Syrian while not receiving from his hands what he brought, but as the Lord lives, I will run after him and take something from him.
1: அவன் தன் பின்னே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான்.
0: So Gehazi pursued Naaman. When Naaman saw him running after him, he got down from the chariot to meet him and said, Is all well?
1: Avanu solugiran idu suga seidhi dhaan.
0: And he said, All is well.
1: Appo odane oru kadha onnu solran paarenga.
0: So immediately he spun a story there.
1: 22nd vasanam paarenga.
0: Verse 22.
1: Theerkadarisigalin puttararil irandu valibargal இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொன்னான்.
0: And he said, My master has sent me saying, Indeed, just now 2 young men of the sons of the prophets have come to me from the mountains of Ephraim. Please give them a talent of silver and 2 changes of garments.
1: உண்மையில சொல்ல போனா எஜமான் வேணான்னு சொன்னதை இவன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை.
0: So truly to say, whatever is being refused by his master, it is not wrong if we get it from him.
1: ஆனா எப்படி கேட்டு வாங்குறான்னு கேட்டா, எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கல, என் எஜமான் வாங்கிட்டு சொன்னாருன்னு சொல்லி ஒரு புது கதை விடுறான்.
0: But he never said, I need it. He said, his master asked him to get it and he spun a story there.
1: அவனுக்கு வேண்டியது என்ன இப்போ?
0: What he need now?
1: இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறான்.
0: He has brought so much here.
1: நம்ம கொஞ்சம் கொடுத்தா என்ன?
0: So what if he gives me something?
1: இவ்ளோ வெச்சிருக்கான்.
0: He has so much here.
1: அது சும்மா தான் எடுத்து போறான்.
0: He is taking away it.
1: நம்ம நேரா கேட்டா கொடுக்க மாட்டான் போல இருக்கு.
0: So if we ask directly he may not give me.
1: அதனால எஜமானுடைய பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லி வாங்கிரலாம்.
0: So therefore I can use the name of my master or other person and get it from him.
1: உடனே சொல்லுகிறான், எங்க இருந்தோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. எனக்கு இல்ல, எனக்கு வேணாம் Dress எல்லாம், இன்னொருத்தங்க

0: நான் கேட்கிறேன், அவங்க எங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, டிரஸ் கொடுங்க, கொஞ்சம் வெள்ளி காசையும் கொடுங்க.
1: So he says it is not for me, but there came two people from some place, so just give him a talent of silver and two changes of garments for them.
0: உண்மை என்னன்னா ரெண்டு தீர்க்கதரிசி வரவும் இல்ல, எஜமான் கேட்கவும் இல்ல, இவனா ஒரு கதை விடுறான்.
1: So truly to say, this prophet did not ask him, his master did not ask him, and sons of the prophets also did not come there.
0: ஆனா இந்த நாகமான் பாருங்க, அவன் ரொம்ப தாராள மனசு உள்ளவன்.
1: பட் திஸ் நேமன் வாஸ் வெரி ஜெனரஸ்.
0: இவன் கேட்டது ஒரு தாலந்து வெள்ளி, அவன் கொடுத்தது ரெண்டு தாலந்து வெள்ளி கொடுத்தான்.
1: சோ ஹியர் when he asked one talent of silver, but he gave him two talents.
0: வேதம் சொல்லுகிறது கொடுத்தது மாத்திரம் இல்லையா, இதெல்லாம் தூக்கிட்டு போறக்கு ஒரு வேலைக்காரனையும் கூட அனுப்பி நீயே சுமந்துட்டு போய் அவன் வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லி அனுப்பியிருக்கான் பாருங்க.
1: So he did not give the talent alone, but he also sent one of his servant to carry everything ahead of him so that he can drop it in his house.
0: இப்ப இந்த கேயாசி ரொம்ப தந்திரமாக அவன் இடத்துல வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அது எல்லாத்தையும் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள மறைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத போல எஜமான் வந்து நிக்கிறான்.
1: Now this Gehazi had cunningly received whatever he want from this Naaman and he hid everything in his house and he came back to his master.
0: இப்ப எஜமான் கேக்குறாரு,
1: Now his master asked,
0: எங்கப்பா போன?
1: Where did you go?
0: உம்முடைய அடியான் எங்கேயுமே போகல, இங்கேயே தான் இருக்கிறேன்னு
1: சொல்றான். He said your servant did not go anywhere.
0: பாருங்க, பொய் மாத்திரம் ஒரு பொய்யோட நிக்கவே நிக்காது.
1: So when you look at this lies will not stop with one lie.
0: ஒரு பொய்ய சொல்ல பழகிட்டோம்னா அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய் சொல்லிட்டே தான் இருக்கணும்.
1: If you start lying, you have to keep on lying to cover up the previous lies.
0: இது எப்படி இருக்குனா கடல் தண்ணீரை எடுத்துட்டு வந்து மணல்ல கொண்டு ஊற்ற மாதிரி.
1: It's like taking the water from the sea and dropping in the sand.
0: ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அம்மா அடுத்த பொய்ய மறைக்க அடுத்த பொய், அடுத்த பொய்ய மறைக்க அடுத்த பொய். இது வந்து ஒரு சக்கரம் போல சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், இதுக்கு ஒரு விடுவே கிடையாது.
1: So if you start lying, then you have to keep on lying one after the other to cover up the previous lies. It is like a circle revolving around, it never ends.
0: நீங்க இதுதான் இங்க நடக்கிறது பாருங்க.
1: So this is what is happening here.
0: முதல்ல நாகமான் கிட்ட போய்,
1: he first lied to Naaman.
0: அந்த பொய்ய மறைக்க எஜமான் கிட்ட போய்,
1: now he lied to his master to cover up that.
0: நீங்க எத்தனை கேள்வி கேளுங்க திரும்ப வர்றதெல்லாம் போய் தான்.
1: So even if you ask him many questions, everything comes, everything is lies.
0: எங்க ஆரம்பிச்சது போய்,
1: where did this start?
0: ஒரு அந்நியன்ட போய் போய் சொன்னான்.
1: He started lying to a stranger.
0: இப்ப கடைசில இத்தனை வருஷமா கண்டு பார்த்து பழகின சொந்த எஜமான்ட்டே போய் சொன்னான்.
1: Now at last he had to lie to his own master who know him for very very well for many years.
0: வெளியில பொய்ய சொல்லி கடைசி உள்ள போய்.
1: So he was lying outside, now again lies in the house now.
0: தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லி இப்ப தெரிஞ்சவங்க கிட்ட போய்.
1: He started his lies from a stranger and now he is lying to a familiar man.
0: இந்த மாதிரி பொய் சொல்லுதல் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
1: Such kind of lies will not fetch us blessings.
0: நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஐயா எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படினு கேட்டு வாங்குறது வேற.
1: So if you have a need, see I need something, it is okay to get it out of that.
0: எனக்கு வேணா எங்க எஜமான் வந்து ரெண்டு தீர்க்கதரிசிங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க, எனக்கு வேணா, நான் அந்த மாதிரி பணம் எனக்கு பண ஆசைலாம் கிடையாது, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்லி இவன் வாங்குறது.
1: See, I don't want, but we have two people and my master asked to get it for those people. I don't have this love of money, but just give me for them.
0: இதுல ஒரு முக்கியமான பாடம் படிக்க வேண்டியிருக்கு.
1: So there's an important lesson that we have to learn here.
0: பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்புகிறவர்கள் நாம அவர்களுக்கு கீழே இருந்து நாம சேவிக்க வேண்டிய சில நம்பிக்கைக்குரியவர்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்.
1: Sometimes the Lord will bring certain people under whom we may have to be trustworthy below him.
0: ஏனா நம்மை சில பேர் நம்புவாங்க.
1: There might be people who trust us.
0: நம்ம மேல சில முக்கியமான உத்தரவாதங்களை கொடுத்திருப்பாங்க.
1: They will give us important responsibilities to us.
0: நாம ஒருவர் கீழே பணி செய்து கொண்டிருப்போம் அல்லது அவர்களுடைய நன்மையை பெற்றுக் கொண்டிருப்போம்.
1: We may be working under someone or receiving benefits from them.
0: அவர்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார்.
1: But God wants us to be faithful to those people.
0: நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
1: If you read Proverbs 25 and verse 13,
0: கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான், அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் என்று போட்டிருக்கு.
1: Like the cold of snow in time of harvest is a faithful messenger to those who send him, for he refreshes the soul of his masters.
0: எஜமான்களின் ஆத்துமாவை குளிர பண்ணுவான்.
1: He will refresh the soul of his master.
0: ஒரு எஜமானும் ஒரு ஊழியனுக்குள்ளே இருக்க வேண்டிய உறவு பொய்யினால் கரைபற்றக்கூடாது.
1: The relationship between a master and a servant should not be defiled by through lies.
0: அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த காலத்துல கூட உண்மை பேசுகிறவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதாகி கொண்டிருக்கிறது.
1: Not only in those days, even in these days, it is difficult to find people who speak truth.
0: ரொம்ப வேதனை என்னன்னா, பல வருஷம் அறிமுகமானவர்கள் கூட ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுகிற பழக்கம் வைத்திருக்கிறாங்க.
1: The most painful thing is that people who know each other for many years together, they also have the habit of lying to each other.
0: சின்ன காரியங்கள்ல கூட அவங்க உண்மை பேசுறது கிடையாது.
1: They are not faithful or truthful even in little matters.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 20 அதிகாரம் 6 வசனத்துல.
1: That's why we read in Proverbs 20 verse 6.
0: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யா?
1: Most men will proclaim each his own goodness, but who can find a faithful man?
0: இதே அநேகர் கேயாசியே போல பண விஷயத்துல வந்து உண்மையா இருக்கிறது இல்ல.
1: Today many people like Gehazi are not truthful in money matters.
0: நம்முடைய தேவன் நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக நாம் பணத்திலேயோ பொருளிலேயோ வஸ்திரத்திலேயோ எதுவா இருந்தாலும் சரி அவைகளை உண்மையா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார்.
1: God wants us and desires us to be faithful to our masters in matters of money, clothes or anything even.
0: எனக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, இந்த கேஆசி யார்கிட்ட போய் பொய் சொல்ல துணிந்தான்னு சொன்னா, தேவனுடைய மனுஷன் இடத்திலே ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் பொய் சொன்னான்.
1: So what was surprising me was that this Gehazi dared enough to lie even to a prophet, a man of God.
0: இவர் யார்கிட்ட விளையாடுறவனே தெரியல.
1: You don't know with whom he is playing.
0: பொதுவாகவே இந்த பொய் சொல்ற பழக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு விதமான துணிச்சல் துணிகர வந்துடும்.
1: So generally when you have this lying habit, you will have a kind of dareness or guts in you.
0: ஏன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த பொய் பேசுற சுபாவம் வந்து தேவனுடையதல்ல, அது பிசாசினுடையதுன்னு வாசிக்கிறோம்.
1: It's because we read this lying is not a nature of God, it's a nature of devil.
0: இன்னைக்கு சில பேருக்கு யார்கிட்ட பொய் சொல்றோன்னு கூட ஒரு வரம்பு இல்லாம ரொம்ப தைரியம் கொண்டு போய் சொல்லுவாங்க.
1: Today people don't even know to whom they are lying and they don't have a limit set for that and they lie to everyone.
0: இந்த எஜமான நாளைக்கு பார்க்கணுமே.
1: I have to see this master again tomorrow.
0: இந்த எஜமான ஒரு தீர்க்கதரிசி ஆச்சே.
1: So this master is a prophet.
0: நாம அவட்ட போய் பொய் சொல்றோமே.
1: See I am lying to him.
0: கொஞ்சம் கூட பயமே இல்ல.
1: He is not afraid of it.
0: ஊர்ல இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க.
1: Everyone is afraid in this nation.
0: ராஜா பயப்படுறாரு.
1: Even the king is afraid of him.
0: கூடவே இருந்த வேலைக்காரனுக்கு
1: His own servant is not afraid of him.
0: அவருக்கு தெரியும் இந்த எஜமான் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு. அவனுக்கு தெரியும்.
1: He knows very well how powerful is his master.
0: ஆனால் அந்த பொய் பேசுற பழக்கம் அவனுக்குள்ள வந்ததுனால கட்டுப்பாடுகள் வரம்புகளை மீறி அவன் துணிகரம் கொள்கிறான்.
1: But since he had this habit of lying, he went beyond those limits and boundaries.
0: ஆனால் அவனுடைய பொய் வெளியே வந்தது.
1: But his lie was found out.
0: ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் 26 வசனத்தை வாசித்தால்,
1: 2 Kings 5:26,
0: எலிசா சொல்கிறாரு, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை வஸ்திரங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்று சொல்றார்.
1: Then Elisha said to him, did not my heart go with you when the man turned back from his chariot to meet you? Is it time to receive money and to receive clothing, olive groves and vineyards, sheep and oxen, male and female servants?
0: அவனுடைய எல்லா பொய்யையும் அப்படி லிஸ்ட் போட்டு சொல்றாரு.
1: So he listed out all the lies that he uttered.
0: பாருங்க, பொய் வந்து நான் சொன்னேன் பாருங்க, ஒன்னு ஆரம்பிச்சா அது அப்படியே கட்டுக்கட்டா போயிட்டே இருக்கும் அது.
1: So I told you this lies are never ending, where if you start from one lies it will keep on going.
0: முதல் பொய்ய கண்டுபிடிக்கலனோனே இன்னொரு பொய் சொல்றதுக்கு துணிவு வரும்.
1: So when the first lie is not found out, you will have the dareness to lie the next one.
0: ஒரு ஆள் ஏமாத்திட்டாங்கனோனே அடுத்த ஆள்ட்ட இத ட்ரை பண்ணலான்னு ஆசை வரும்.
1: So when one person is cheated, then we will have the desire to cheat the next one.
0: அதான் இங்க நடந்துது.
1: That is what happened here.
0: பெரிய military commander ஏமாந்துட்டாரு.
1: When a great military commander is being deceived here.
0: இப்ப தீர்க்கதரிசி என்ன, அவரையும் ஒரு கை பாத்துறலாம்.
1: So what is a prophet, we can also take care of him.
0: ஆனானப்பட்ட அவரையே நான் ஏமாத்திட்டேன், ஏன் இந்த ஆளு ட்ரை பண்ண கூடாது?
1: I cheated even a great commander, why can't I try with this man?
0: இதான் பொய்யினுடைய வேடிக்கை.
1: So this is the funny nature of lies.
0: அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
1: It will continue forever.
0: ஆனா ஒரு உண்மை வந்து இவன் மறந்துட்டான்.
1: But he forgot one truth.
0: சொல்லுவாங்க பாருங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா?
1: Like how a thief will be caught one day.
0: இவனோட போய் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: So one day his lie was found out.
0: அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் என்பது வெளியரங்கமாய் தெரிந்தது.
1: So how great cheater was he was very evident.
0: அதுக்கு பிடிக்கப்பட்ட போது அவனோட வாழ்க்கை நன்றாக இல்லை.
1: When he was found out, his life was not in a good
0: way. 27 வசனம் பாருங்க.
1: Verse 27 says.
0: அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான்.
1: Therefore, the leprosy of Naaman shall cling to you and your descendants forever.
0: உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம்.
1: And he went out from his presence leprous as white as snow.
0: சொந்த குடும்பத்துக்கு முன்னால பொய் சொல்றதை தவிர்த்துறணும்.
1: We should not lie before our family.
0: நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக பொய் பேசுற சுபாவத்தை நாம் விட்டுறணும்.
1: Number 2, we have to avoid lying before masters and our workplace.
0: புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அனனியா சப்பீராள் என்று சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தல நடபடிகள் 5:3 பொய் பேசுறதுக்கு ரெண்டு பேருடைய இருதயம் ஒருமனப்பட்டது, அது பொய் பேச சாத்தானால் அவருடைய இருதயம் நிரப்பப்பட்டதுன்னு வாசிக்கிறோம்.
1: Also in the New Testament, you can read in Acts chapter 5 and verse 3, where this Ananias and Sapphira, they were in one accord and Satan has filled their heart to lie to the Holy Spirit.
0: அதுடைய முடிவு ஆசீர்வாதமா இல்ல?
1: The end of it was not a blessing.
0: பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், தற்காலிகமான ஏதோ ஒரு குறுகிய கால ஒரு சின்ன நன்மைக்காக தயவுசெய்து பொய் சொல்லாதீங்க.
1: My dear ones, I tell you, don't lie just for temporary and short-term benefits.
0: புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பீரா பார்க்கும்போது சொந்த ஊழியக்காரர்கிட்ட என்ன சொன்னாங்க? போய் சொன்னாங்க.
1: When you look at this Ananias and Sapphira in the New Testament, they lied to their own pastors.
0: தேவன் அந்த பேதுருவை கொண்டு 8000 பேரை ரட்சித்தார்.
1: The Lord saved many thousands through this Peter.
0: தேவனுடைய வல்லமை அவர்களிடத்தில் புறப்பட்டு கொண்டிருந்தது.
1: The power of the Lord was moving out from them.
0: தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஊழியர்கள்ட்ட கூட இந்த அனனியா சப்பீரா போய் சொல்ல துணிஞ்சிட்டாங்க.
1: These Ananias and Sapphiras dared to lie even to the men of God who were used powerfully by God.
0: பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பானது. பொய் நாவை தேவன் வெறுக்கிறார்.
1: A lying tongue is an abomination to God and the Lord hates it.
0: குடும்பத்திற்கு முன்பாக பொய் வேண்டாம்.
1: We should not have lying before family.
0: எஜமான்களுக்கு முன்பாக, தேவ மனிதர்களுக்கு முன்பாக பொய் வேண்டாம்.
1: We should not lie before masters and men of God.
0: கடைசியா ஒரு எச்சரிப்பு இருக்கு, மூன்றாவது ஒரு இடத்துல நம்ம பொய் சொல்லக்கூடாது.
1: And the third place where we should not lie.
0: ஆதியாகமம் 3 வாங்க.
1: Come to Genesis chapter 3.
0: வேதம் சொல்லுகிறது அங்கே 11 பார்க்கலாமா?
1: From verse 11 onwards.
0: தேவன் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார்.
1: And he said, who told you that you were naked? Have you eaten from the tree of which I commanded you that you should not eat?
0: அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவன் தந்த ஸ்திரீயானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன்.
1: Then Adam said, the woman whom you gave to be with me, she gave me of the tree and I ate.
0: அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள்.
1: And the Lord God said to the woman, what is this you have done? The woman said, the serpent deceived me and I ate.
0: இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப நேரடியான கேள்வி.
1: So this is a straightforward question.
0: ஏமா, கனியை சாப்பிட்டியா?
1: See, did you eat the fruit?
0: ஏப்பா, அந்த பழத்தை சாப்பிட்டியா?
1: See, did you eat that fruit?
0: பதில் என்னவா இருக்கணும்? ஆமா சாப்பிட்டேன், ஆமா சாப்பிடல.
1: The answer should be either yes I ate or no I did not eat.
0: நேரடியாக கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இருக்குது.
1: So there is a straightforward answer for a straightforward question.
0: ஆனா இவங்க நேரடியா பதில் சொல்லல.
1: But they did not answer directly.
0: ரொம்ப ஞானமா பேசுறது போல தேவனிடத்திலேயே போய் சொன்னாங்க.
1: So they thought they were answering cleverly and they lied to God.
0: சொல்லுவேன், மூன்றாவது போய் சொல்ல துணிய கூடாத ஒரு இடம் வந்து கர்த்தரிட்டே போய் சொல்ல கூடாது.
1: The third area where we should not lie is lying before God.
0: ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை.
1: If it is yes, always yes. If it is no, always no.
0: மத்தேயு 5:37 வாசித்து பாருங்க.
1: Matthew 5:37.
0: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
1: But let your yes be yes and your no be no, for whatever is more than these is from the evil one.
0: இந்த முதல் பெற்றோருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக பொய் சொல்ற ஒரு பழக்கத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க.
1: So these first parents of this world, they had this habit of lying before God.
0: கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவங்க பெற்றோர் வந்து தேவனிட்ட போய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போய் சொன்னாங்க.
1: So these parents did not answer the question that was given by God, but they lied to God.
0: அவங்க பையன் பாருங்க காயின். இதே பழக்கத்தை அவன் கொண்டு வர்றான்.
1: Look at his son Cain. He also had or continued this habit of lying.
0: அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்களா, தேவன் அவன் கிட்ட கேக்குறார், எங்கப்பா ஆபேல் எங்கன்னு கேட்டா.
1: When the Lord asked him, where is Abel?
0: ஆதியாகமம் 4:9-10 வாசித்தால்,
1: Genesis 4:9-10.
0: கொலை பண்ணிட்டு சொல்றான், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்டான்.
1: He after murdering him, he said, I know not, am I my brother's keeper?
0: நாம போய் சொல்ல பழகும் போது நம்முடைய பிள்ளைகளும் அதை வந்து கற்றுக்கொள்வாங்க. அது அப்படியே தொடரும்ன்றதை மறந்துடாதீங்க.
1: When we start lying, our children will learn it and that will continue forever.
0: இது ஒரு சந்ததிகளின் சாபமாக பழக்கமாக மாறிடும்.
1: So this becomes a curse of the dissonance and a habit of the dissonance.
0: பெற்றோர் சொன்னாலும் சரி பிள்ளை சொன்னாலும் சரி தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
1: No matter whether it is a parent or children who lie before God, it will not be a blessing.
0: ஆதாம் ஏவாளுக்கு அது ஆசீர்வாதமா இல்ல.
1: It was not a blessing to Adam and Eve.
0: காயினுக்கு அது ஆசீர்வாதமா இல்ல.
1: It was not a blessing to Cain even.
0: நீங்கள் இந்த பகுதியை படிக்கணும்னா நீங்க ஆதியாகமம் 4:11-14 வசனங்களை படிக்கும்போது இவைகளை நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
1: So if you read Genesis 4:11-14, you can understand and learn it.
0: நீதிமொழிகள் 28:13 நமக்கு சொல்லுகிறது.
1: Proverbs 28:13 says,
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
1: He who covers his sins will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy.
0: சங்கீதம் 51:6 சொல்லுகிறது.
1: Psalm 51:6 says,
0: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்.
1: Behold, you desire truth in inward parts.
0: என்னுடைய உள்ளத்தில் உள்ளரங்கத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்.
1: You desire truth in the inward parts.
0: பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொய்யை களைந்து ஒருவருக்கொருவர் மெய்யை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
1: My dear ones, may the Lord help us to remove lies from our life and that we may speak truth to each other.
0: சில பேர் சின்ன பொய் பெரிய பொய் அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க.
1: Many people will part it as small lies and big lies.
0: சில பேர் வெள்ள பொய் பச்சை பொய் இப்படி எல்லாம் பிரிப்பாங்க.
1: Some people will divide it as white lies and green lies.
0: நான் சொல்லுவேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, பொய் பொய் தான்.
1: I tell you, there's nothing like that. Lie is always a lie.
0: உண்மை இல்லாத எல்லாமே பொய் தான்.
1: Anything that doesn't have truth is a lie.
0: சில பேர் total lie சொல்வாங்க. முழுவதும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே பொய்.
1: So some people, it is a total lie.
0: நடக்காத நடந்தது போல கே ஆசிய போல சொல்றவங்க இருக்காங்க.
1: So there are people who will speak things that did not happen as if they happened.
0: சில பேர் ரொம்ப சாதுரியமா இந்த ஆதாம் ஏவாள போல சாதுரியமா பொய் சொன்ன மாதிரியும் தெரியாது, உண்மை சொன்ன மாதிரியும் தெரியாது, அப்படியே நழுவி வழுவி நழுவி வழுவி பேசுவாங்க.
1: So some people like this Adam and Eve, they will act smart and cleverly like as if they did not lie or they did not even speak the truth.
0: அப்படியே நழுவாங்க.
1: They will always be in between that. They will slip away.
0: நம்ம வாழ்க்கையில எதுமே வேண்டாம்.
1: We don't want all these things in our life.
0: உள்ளத உள்ளதுன்னு சொல்வோம், இல்லத இல்லதுன்னு சொல்வோம்.
1: Let us say yes as yes and no as no.
0: சில பேர் பாதி உண்மை இருக்கும், அந்த உண்மையில மீதி பாதிய அப்படியே எடுத்து கட்டி நல்ல அதுக்கு நல்ல வர்ணம் பூசி நல்ல சுகர் கோட்டடா அழகா அதை நம்பத்தக்கதாக உண்மைக்கு நடுவுல ஒரு பொய்ய வச்சிருவாங்க.
1: Some people will speak half truth and they will have the lies added to it, fully sugar coated and decorated.
0: பாதி வழியில நம்ப வச்சு அப்படி ஒரு பொய்யை உள்ள கொண்டு வந்துரும்.
1: They will make you believe half the way and then they will put in a lie in between it.
0: நம்முடைய வாழ்க்கையில போய் வேண்டாம்.
1: We don't want this lies in our life.
0: தேவன் அருவருக்கிறார்.
1: God considers it.
0: தேவன் அதை வெறுக்கிறார்.
1: The Lord hates it.
0: ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். என்னுடைய நாவு என் இருதயத்தின் நினைவுக்கு ஒத்திருக்கட்டும்.
1: Lord, let my tongue be in synchronized, be in a sync with my heart, Lord.
0: உண்மையை பேச என்னை வழி நடத்து.
1: Lord, lead me to speak truth, Lord.
0: ஜெபம் பண்ணலாமா?
1: Shall we pray?
0: பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம்.
1: Our holy father, we commit ourselves in this morning hour.
0: நீர் வெறுக்கிற அருவருக்கிற ஏழு காரியங்களில் பொய் நாவை குறித்து நாங்கள் கவனித்தோம்.
1: Lord, we learnt about this lying tongue which you hate and detest, Lord.
0: ஆண்டவரே, எங்கள் மனசாட்சிக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we may not lie against our conscience.
0: எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருக்க கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we may not lie before our family.
0: எங்களுடைய எஜமான்களுக்கு முன்பாக பொய்யை களைந்து விட கிருபை தாரும்.
1: Give us grace that we may remove lies before our masters.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லாதபடி உண்மையை பேச எங்களுக்கு கிருபை தா.
1: Give us grace that we may not lie before God but speak truth alone, Lord.
0: நீர் கற்றுக் கொடுத்த வேதத்தின் சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கும்.
1: Lord, make this teachings which you have taught us as an experience in our life.
0: ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம்.
1: Lord, we might have many needs.
0: எங்களுக்கு எத்தனையோ இடுக்கண்கள் பிரச்சனைகள் இருக்கலாம்.
1: We might have many problems and afflictions.
0: எத்தனையோ நெருக்கங்கள் எங்க வாழ்க்கையில இருக்கலாம்.
1: We might have many kinds of problems and troubles.
0: ஆண்டவரே, எந்த நிர்பந்தத்திலும் பொய் பேசாதபடி உண்மையை மாத்திரம் பேச ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பொய் இல்லாமல் உண்மையை பேசி உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும்.
1: No matter whatever be our situation, how much we need, Lord, let us be truthful and not lie at any cost, Lord, at any point, but Lord, bless us, Lord.
0: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து.
1: Glorify your name alone.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. கால் ஆர்மர்டிங் என்பவர் மூடி மந்த்லி என்ற மாதாந்திர பத்திரிகையில் வனவிலங்கு பூங்காவில் தான் கண்ட காட்டுப்பூனையை பற்றி எழுதியிருந்தார். அந்த காட்டுப்பூனை அடைக்கப்பட்டிருந்த கூண்டை சுத்தம் செய்வதற்காக அந்த பூங்காவின் ஊழியர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவர் கையில் துடைப்பத்தை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை. கூண்டை கவனமாக அடைத்துவிட்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். காட்டுப்பூனை அந்த கூண்டின் ஒரு மூலையில் படுத்திருந்தது. துடைப்பத்தை வைத்து அவர் அந்த பூனையை லேசாக குத்தவே அது அந்த மனிதனை பார்த்து உரிமிவிட்டு வேறு ஒரு மூலையில் போய் படுத்து கொண்டது. இதை பார்த்த ஆர்மர்டிங் அந்த துப்புரவு பணியாளரை பார்த்து, நீங்கள் மிகவும் தைரியசாலி என்றார். அதற்கு அந்த மனிதன், இல்லை, நான் தைரியசாலி அல்ல என்றார். அதற்கு ஆர்மர்டிங், அப்படியானால் நீங்கள் அந்த காட்டுப்பூனையை பழக்கப்படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கும் அந்த மனிதன் இல்லை என்று பதிலளித்தார். நீங்களும் தைரியசாலி அல்ல, காட்டுப்பூனையும் பழக்குவிக்கப்பட்ட பூனை அல்ல என்றால் அது உங்களை எப்படி தாக்காமல் இருக்கிறது, எனக்கு புரியவில்லை என்றார். அதற்கு அந்த துப்புரவு பணியாளர், சார், அது ஒரு வயதான காட்டுப்பூனை, அதற்கு பற்களே இல்லை என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிகளான நாமும் தலை நசுக்கப்பட்ட சாத்தானை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சிலர் எதை பார்த்தாலும் பயப்படுவார்கள். அநேகர் மந்திரங்கள், ஏவல், பில்லிசூனியம் இதை நினைத்தே வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருக்கின்றனர். போதகரிடம் வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் வீட்டில் தகடு வைக்கப்பட்டிருக்கிறது, சத்ருவின் கட்டுகள் அதிகமாக இருக்கிறது என்பார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானின் பல்லை மட்டுமல்ல அவன் தலையை முழுவதும் நசுக்கிவிட்டார். ஆகவே அவன் நமக்கு தீமை செய்ய முடியாது. ஆனால் இதை அறியாத நாம் தலை நசுக்கப்பட்ட சாத்தானை பார்த்து நடுங்கிக் கொண்டே வாழ்க்கையின் பாதி நாட்களை கழித்து விட்டோம். பிரியமானவர்களே, உபத்திரவங்களையே பார்த்து கொண்டிராதிருங்கள். இன்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை மெலித்தா தீவுக்கு சென்றிருந்த போது குளிருக்காக நெருப்பு மூட்டினார்கள். பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பிலே போடும்போது ஒரு விஷப்பாம்பு பவுலின் கையை கவ்விக்கொண்டது. அதை பார்த்த அந்த தீவார், பவுல் இப்போது சழுதியாக மரித்து போவார் என்று நினைத்தார்கள். ஆனால் பவுலோ பாம்பை நெருப்பிலே உதறி போட்டுவிட்டு ஒரு தீங்கும் காணாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிக்கிற உங்களையும் சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பிசாசுக்கு பயந்து கொண்டே இருந்து உங்கள் வாழ்நாட்களை வீணாக்காமல் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார்.

குறித்து சொல்ல போறீங்க. என்ன நடந்தாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த காரியமானாலும், எந்த சிருஷ்டியானாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன், என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்.

ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும்

எத்தனை பேர் சொல்ல போறீங்க, துணையாக முன் செல்கிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமோ தூதர்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே.

நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம். எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் தான், எங்களை போஷிக்கிறவர் நீர் தான். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீ நல்லவர், பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம் நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம். உயர்த்துகிறான் நல்லவன், நல்லவன்.

0: thank you for all your blessings, Lord. இது வரைக்கும் நடத்தினீரே
1: நன்றி.
0: நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. மறவாமல் நடத்தினீரே, நீர் எங்களை மறக்கலப்பா, நீர் எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. நீங்க ஒரு நாள் எங்க முகத்தை வெட்கப்பட்டு போக அனுமதிக்கலப்பா.

உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவருக்கு நாம என்னத்தை செலுத்த முடியும்? நன்றி இல்லாம உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுகிற ரெண்டு கையை தட்டி உமக்கு நன்றி அப்பா. நடத்தின விதங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை கொண்டு வந்த விதங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை உருவாக்கின விதங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை உடைச்சு உருவாக்கின விதங்களுக்கு நன்றி. நல்ல கை தட்டி நன்றின்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்துல நன்றின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மை விட்டு விலகாத ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டுமே. இது வரைக்கும் சொன்ன வாக்கு தவறானவர் ஆண்டவர் மட்டுமே. அவர் மறக்கல, உங்களை மறந்து விடவில்லையே. படிச்ச கண்ணீர் எல்லாம் அப்படி துருத்தில வைத்திருக்கிறார். படித்த கண்ணீருக்கு நிகரான சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இரவும் பகலும் அவர் நம்மை நடத்தினார். மறக்கவே இல்லை, மறக்கல. அவருடைய தயவு பெரியது.

கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீ அறிக்கை செய்வோம், சேனைகள் நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மாறாதவர், நீர் மகிமை உள்ளவர்.

0: மகிமை செலுத்துகிறாண்டவர். எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம், மகிமை படுகிறார் நல்ல வியாபாரம். ஆமென், ஆமென், ஆமென்.
1: நிறைவேறலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

எஸ்ட்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். எஸ்ட்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய ஜெகியேலின் குமாரன் சக்கனியா எஸ்ட்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரிகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரிகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடே உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின் படியே செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றார். அப்பொழுது எஸ்ட்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னார். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு எஸ்ட்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபியின் குமாரனாகிய ஜோகனானின் அறைக்குள் பிரவேசித்தார். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும், 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின் படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பில் இருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் ஜூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அப்படியே ஜூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே ஜெருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ட்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரிகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரிகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். அப்பொழுது சபையார் ஜாவரும் மகா சத்தத்தோட பிரதி உத்தரமாக, ஆம், நீ சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மாரிகாலமுமாயிருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது 1 நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரிகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவார்கள் என்றார்கள். ஆசகேலின் குமாரன் ஜோனத்தானும் திக்காவின் குமாரன் ஜக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள். சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ட்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து, அந்நிய ஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும்
முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரரில் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றால், ஜோசதாக்கின் குமாரனாகிய ஜெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசையா, எலியேசர், ஜாரீப், கெதலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்திரிகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இம்மேரின் புத்திரரில் அனானியாவும் செபதியாவும், ஆரீமின் புத்திரரில் மாசையா, எலியா, செமாயா, ஜெகியேல், உசியா என்பவர்களும், பஸ்கூரின் புத்திரரில் எலியோனாய், மாசேயா, இஸ்மவேல், நெதவேயேல், ஜோசபாத், எலாசா என்பவர்களும், லேவியரில் ஜோசபாத், சீமேயி, கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா, பெத்தகியா, ஜூதா, எலியேசர் என்பவர்களும், பாடகரில் எலியாசிபும், வாசல் காவலாளரில் சல்லூம், தேலேம், ஊரி என்பவர்களும், மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரமியா, ஜெசியா, மல்கியா, மியாமின், எலயாசார், மல்கிஜா, பெனாஜா என்பவர்களும், ஏலாமின் புத்திரரில் மத்தனியா, சகரியா, ஜெகியேல், அப்தி, ஜெரிமோத், எலியா என்பவர்களும், சத்துவின் புத்திரரில் எலியோனாய், எலியாசிப், மத்தனியா, ஜெரிமோத், சாபாத், அசிசா என்பவர்களும், பெபாயின் புத்திரரில் ஜோகனான், அனனியா, சாபாயி, அத்லாயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மெசுல்லா, மல்லூக், அதாயா, ஜாசுப், செயால், ராமோத் என்பவர்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் அத்னா, கெலால், பெனாயா, மாசியா, மத்தனியா, பெசலையேல், பின்னூயி, மனாசே என்பவர்களும், ஆரேமின் புத்திரரில் எலியேசர், இசியா, மல்கியா, செமாயா, ஷிமியோன், பெஞ்சமின், மல்லூக், செமரியா என்பவர்களும், ஆசூமின் புத்திரரில் மத்னாயி, மத்தத்தா, சாபாத், எலிபெலேத், எரேமாயி, மனாசே, சீமேயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மாதாயி, அம்ராம், ஊவேல், பெனாயா, பெதியா, கெல்லு, வனியா, மெரேமோத், எலாயாசிப், மத்தனியா, மதனாய், ஜாசாய், பானி, பின்னுயி, சீமேயி, செலேமியா, நாத்தான், அதாயா, மக்னாத் பாயி, சாசாயி, சாராயி, அசரையல், செலமியா, செமரியா, சல்லூம், அமரியா, ஜோசப் என்பவர்களும், நேபோவாவின் புத்திரரில் ஏயல், மதித்தியா, சாபாத், செபினா, ஜதாய், ஜோவேல், பெனாயா என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரிகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். என கண்பாந்தவர்களே, இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு நாளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த அதிகாரத்தின் 1வது வசனத்தின் முதற் பகுதியில் தாவீதும் அவன் மனுஷரும் கில்காலுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே என்று உள்ளது. தாவீது பிந்தினபடியினால் அவனுடையவைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த சில தீர்மானத்தினாலும் அல்லது சில சூழ்நிலை நிமித்தமாயும் நாமும் பின்தங்கி விடுகிறோம் சில காரியங்களிலே. அதனால் நஷ்டங்கள், இழப்புகள், மனவேதனைகள், கவலை, கண்ணீர், இதன் மத்தியிலும் தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவராய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தில் தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களுடையவைகள் சிறைப்பட்டதை நினைத்து அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, உங்களுடைய சிறையிருப்பை குறித்து உங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் சிறையிருப்புகள் மாறப்போகிறது. அழுகையின் பள்ளத்தாக்குகள் ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கல்லெறியும்படி சொல்லிக் கொண்டார்கள் என்றும் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இளைப்பாறுதலின் இடம் தேவ சமூகம், அவரின் பிரசன்னம். தாவீது சொல்லும்போது, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை கர்த்தர் என்கிறான். தேவனிடத்தில் வரும்போது தாவீது தன்னை திடைப்படுத்தி கொண்டான். நீங்களும் இழந்து போன சந்தோஷம், சமாதானம், உறவுகள், பலன், ஆசிர்வாதம் போன்றவற்றை திருப்பிக் கொள்ளவும் உங்களை திடப்படுத்தவும் தேவ சமூகத்தையும் அவரின் பிரசன்னத்தையும் தேடுங்கள், நாடுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 10 முதல் 19 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது 10வது வசனத்தில் தாவீது தொடர்ந்து போனான் என்றும், 17வது வசனத்தில் முறியடித்தான் என்றும், 18வது வசனத்தில் விடுவித்தான் என்றும், 19வது வசனத்தில் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். ஒரு போகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜீஃபேன்

எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவவாத்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 5:12 கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். தேவன் ஒரு மனுஷனை நீதிமானாக பார்த்துவிட்டால் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறாராம், காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறாராம், பாதுகாக்கிறாராம். தேவன் இந்த நாட்களிலே நம்மை நீதிமானாக கண்டு நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் மறைப்பாராக. அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை உண்மையும் நீதியும் நியாயமுமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையிலே யோபு வேதத்தின் சாட்சியை பெற்றிருந்தார். யோபு 1:1 வாசிக்கும் போது, ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாயிருந்தான். இரண்டாவது, தேவனுடைய சாட்சி அந்த மனுஷனுக்கு இருந்தது. யோபு 1:8 வாசிக்கும் போது, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண்ணம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று தேவனும் சாட்சி கொடுக்கிறார். சாத்தானுடைய சாட்சியும் இருக்கிறது. நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. 4வது, அவனுடைய மனைவி சாட்சி கொடுக்கிறார்கள். 2:9 நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ என்று சாட்சி கொடுக்கிறார்கள். பின்பு நண்பர்களும் சாட்சி கொடுக்கிறார்கள். இப்படி சாட்சி பெற்ற இந்த நீதிமானாகிய யோபுவினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஏராளமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் என்று, வேலைக்காரர்கள் என்று மிகுந்த ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சாத்தான் சோதிக்க தேவனை தூண்டின போது, சாத்தான் சோதித்த போது, தேவனாகிய கர்த்தர் யோபுவை தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே ஆண்டவர் மறைத்தார். கடைசியிலே வாசிக்கும் போது தேவன் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனுஷனை நீதிமானாய் பார்த்துவிட்டால் அந்த மனுஷனுக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் மறைப்பார். பாருங்கள், தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா? நிறைய போராட்டங்களின் மத்தியிலே தேவன் தன்னை எப்படி மறைத்தார் என்பதை இதே வேத பகுதியிலே சங்கீதங்களே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த 5 8:1 நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். என் சத்துருக்கள் பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சங்கீதம் 5:9 வாசிக்கிறோம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். பாருங்க, அவங்க தொண்டையெல்லாம் பிரேத குழியா, அவர்கள் நாவின் கீழ் விரியன் பாம்பும் விஷத்தோடு பல்வேறு காரியங்களை தாவீதுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கூட இருக்கிறவர்களே, எனக்கு விரோதமானவன் அந்நியன் அல்ல, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வார். இப்படி அநேக நெருக்கங்கள் வந்த போதிலும் தாவீதை கர்த்தர் தம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே ரொம்ப அழகாய் ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கும் போது நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சஞ்சலம் வரும், தோல்விகள் வரும், நிறைய நெருக்கங்கள் வரலாம். ஆனால் இவைகளின் மத்தியிலே சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் கேடகத்தினாலே, இரக்கத்தினாலே நம்ம எல்லா சூழ்நிலைகளை மறைத்து, எந்த இடத்தில் வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்தில் சோர்ந்து போனோமோ, எந்த இடத்தில் துவண்டு விழுந்தோமோ, அதே இடத்திலே திரும்ப தலையை உயர்த்துகிற ஆண்டவர். எந்த இடத்தில் நாம் வெட்கப்பட்டு தலை குனிந்த சூழ்நிலையில் இருந்தோமோ, அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்துகிற ஆண்டவர். அவர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் மறைத்து அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கையை நீங்க தேவனுக்கு உண்மையாய் நடத்தி கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் சூழ்ந்திருந்து, நெருக்கங்கள் சூழ்ந்திருக்குமானால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புவித்து உங்களை உயர்த்தி அநேகருக்கு சாட்சியாய் ஏற்படுத்துவார்.
தாவீதினுடைய வாழ்க்கையை போல, தானியலுடைய வாழ்க்கையை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவினுடைய வாழ்க்கையை போல, யோசேப்பினுடைய வாழ்க்கையை போல, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை போல கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சோர்ந்து போகாமல் கர்த்தரோடு இருங்கள். நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு நிறைய நெருக்கம் வருதுன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு நாள் எல்லாவற்றையும் விளங்க பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது என்னும் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து அவரை ஆசீர்வதித்தீர். அதே போல இன்றைக்கு இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து அவர்களை சூழ்ந்து கொண்டு எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சித்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நான் வேதத்திலே தியானிக்கும் பொழுது இந்த ஜெப வாழ்வுக்கு தடை எது? நம்ம எல்லாம் சாதாரணமா ஜெபிக்க முடியலன்னா நேர பாஸ்டர்ட்ட வந்துடுறோம், பாஸ்டரையா என்னால ஜெபிக்க முடியல, இப்படி ஆகல, எனக்கு ஜோம் பண்ணி கொஞ்சம் ஜெபிக்க உதவி செய்வீங்களா அப்படின்ன உடனே பாஸ்டர் என்ன செய்வார்? அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் மேல் அக்கறை கொண்டு, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு கிருபை கொடும், அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும், அந்த போராட்டங்கள் மாறட்டும், எப்படி ஆகிலும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கிருபை தாரும் என்று சொல்லி பாஸ்டர் கருத்தாய் ஜோம் பண்ணுவார். நம்மள அநேக அப்படி அவர்கள் நமக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப தடையில் இருந்து நாம் வெளியே வந்து விடுவது நமது வாழ்வின் வழக்கம். உங்களுடைய அனுபவம் எப்படி என்று எனக்கு தெரியாது. நான் அநேக முறை ஜெப வாழ்வில் ஆமீன் ஜெபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன். தோய்ந்து போய் வரும் பொழுது சில நேரங்களில் தடைகளை பார்த்திருக்கிறேன். நேற்றைய மாதிரி இன்னைக்கு என்னால் ஜெபிக்க முடியல, கடந்த நாட்களை போல இன்றைக்கு ஜெபம் பண்ண முடியல, இனி ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்வில் வந்துவிடக் கூடாது, ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்வில் வந்தால் அது மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்துவிடும், நேர ஓடுவேன் பாஸ்டர்ட்ட. அவற்று போய் பாஸ்டர்ட்ட சொல்லுவேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால ஜெபிக்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் உடனே எனக்காக அமைன் பாரத்தோட ஜெபம் பண்ணுவார், தப்பிடுவேன். இப்படித்தான் ஆரம்பங்கள், இன்னைக்கும் அப்படித்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் சில நேரங்களில் நம்மை உருவாக்கினவர்களுக்கு முன்னால் முழங்கால் படியிடும் பொழுது அவங்க ஜபிக்கிற ஜபம் நமக்கு அரணாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுலே சொன்னார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், எனக்காக ஜபிக்கண்டான், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டித்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்காக அழுதார்கள், இயேசு அதை விரும்பல. எனக்காக நீ அழ வேணாம், நீ எனக்காக ஜெபிக்க வேணாம், நீ உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுன்ட்டார். ஆனால் அதே நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக மிக இன்றியமையாதது. அல்லேலூயா. நமது வாழ்வில் ஜபத்திற்கான தடைகள் என்ன? ஒரு மனிதனுடைய அந்தரங்க பாவம், ஒரு மனிதனுடைய அந்தரங்க பாவம் அவனை ஜபிக்க விடாமல் செய்துவிடும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும், பைபிள் சொல்லுது. ஆனால் சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த பின்தொடர்கிற பாவத்தின் பெயர்தான் அந்தரங்க பாவம், மறைவிடத்தில் செய்யப்படுகிறவை. ஒரு மனிதன் அந்தரங்க வாழ்க்கையில் தெளிவுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனால் அவன் விரும்புகிறபடியும் அவனில் ஆண்டவர் விரும்புகிறபடியும் அவனால் ஜெபிக்க முடியாது. அப்ப ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவன், நான் ஜெபிக்கிறவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒருவன், அமை தனது பரிசுத்த வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை மிக கவனமாய் கையாள வேண்டும். அதிலே கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நாள்பட நம்மை ஜபமில்லாத ஒருவராக, நம்முடைய வாழ்க்கையில் ஜபமில்லாத ஒருவராய் அதை நம்மை மாற்றிவிடும். நாளடைவில் நமது வாழ்க்கை செயலிழந்து போன ஒரு யுத்த ஆயுதமாய் மாறிவிட வேண்டிய நிலை வரும் என்பதை மறக்க கூடாது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை கவனித்தோம், தேவ சித்தத்திற்கு மாறான காரியங்களை கேட்டால் நாள்பட நமது ஜப வாழ்க்கை பாதிக்கும், நாள்பட நம்முடைய ஜப வாழ்க்கை பாதிக்கும். எப்பொழுதுமே கவனிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் அதுதான். அவர் நிறைய ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதே நேரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஆகிலும் என் சித்தம் அல்ல. இயேசு என்ன சொன்னார்? ஆகிலும். அப்ப இயேசு கிறிஸ்துவில் இருந்து நாம் படிக்கிற பாடம், நம்முடைய ஜெபத்தில் சுயம் வெளிப்படாதவாறு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தத்திற்கு மாறாக ஜெபிக்க கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நம்முடைய ஜெபம் அமைந்து விடக்கூடாது. பாஸ்டர் நான் நல்லா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், தேங்க்யூ. பாஸ்டர் நான் நல்லா போராடி ஜெபிக்கிறேன். நம்முடைய போராட்டம் நல்லதுதான், நம்முடைய ஜெபம் அதை விட நல்லது. ஆனால் ஒன்று நீங்க கவனிக்கணும், நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் நம்முடைய தேவ சித்தத்திற்கு வெளியிலே அமைந்து விடக்கூடாது. நீ எதை வேணாலும் கேளுங்க, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் அறிந்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் அமேன் மிக தெளிவாய் சொல்லுது. எங்க சபையில் எல்லா விசுவாசிகளையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு நாளும் அவருடைய ஜெபங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய ஜெபங்கள் பயனற்றதாய் மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் அறிந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தரணும். ஜெபிக்கணும் என்ன? உம்முடைய சித்தம் அறிந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்றது நல்லதுதே, பட் ஐ மீன் 100 காரியம் சொல்லிட்டு 50 காரியம் ஃபெயில், 50 காரியம் பாஸ்ங்கிறத விட நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்க முதலாவது உங்களுடைய ஜெபத்திற்கு ஆவியானவரின் உதவியை நாடி பழக வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவுதான் ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும், எவ்வளவுதான் வார்த்தைகளை உச்சரித்து ஜெபிக்க தெரிந்தவனாக இருந்தாலும், எவ்வளவு மணி நேரங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறவனாய் இருந்தாலும், பிள்ளைகள் எப்பொழுது ஜெபிக்க முழங்கால் படியிடும் பொழுதும், நம்மை ஜெபிக்க வைக்கிற, நம்முடைய ஜெபத்திற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நீங்கள் எப்பொழுதும் நாட மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆவியானவரை சார்ந்து கொள்ள மறந்துவிடக் கூடாது. ஏன்னா தேவனுடைய ஆழங்களை சரியாக அறிந்தவர் யார்? ஆவியானவர். அதுதான் எபேசிய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமீன். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு எது பிடிக்கும், அவர் எதை விரும்புவார், அவர் என்ன காரியத்தை நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஜெபித்தால், ஒரு காரியம் சொல்றேன், ஆல்ரெடி நம்ம கையில நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. சிலர்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜெப குறிப்புகள் நம்ம கையில இருக்கும். அதே நேரம் இன்னைக்கு ஜெபிக்க அமரும் பொழுது நம் ஆவியானவருடைய உதவியை நாடினால், ஆண்டவரே நான் எவைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, அவர் அநேக காரியங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஒரு ஜெப குறிப்பு ஜெபித்து முடியும் பொழுது அடுத்த ஜெபிக்க வேண்டிய காரியத்தை சிந்தனையில் பிரகாசித்து பண்ணி விடுவார். தேவனுடைய சித்தத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், தேவனுடைய சித்தம் அல்லாதவைகளுக்காக நாம் போராடினால் ஆமென் நம்முடைய ஜெப வாழ்க்கை குன்றிவிடும், நம்முடைய ஜெப அனுபவங்கள் குன்றிவிடும். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் என் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கூபு எழுதிய நிருபம் 5 அதனுடைய 3 வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். உங்கள் பொன்னும் வெள்ளியும்
2: துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து,
1: உங்களுக்கு விரோதமான சாட்சியாக இருந்து
2: அக்கினியை போல
1: உங்கள்
2: மாம்சத்தை தின்னும்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. எனக்கு விரோதமாய் சாட்சியா இருப்பது என்ன? நீங்க நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட எனக்கு விரோதமாய், இயேசுவை அறிந்த எனக்கு விரோதமாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சியாய் இருப்பது என்ன? நீங்க நல்லா கவனிங்க. மறுபடியும் வாசிக்க கேளுங்கள். உங்கள் பொன் உங்கள் வெள்ளி இவைகள் துருபிடித்து போகும். அது என்ன செய்யுமா? உங்களுக்கு விரோதமாய் ஆமை சாட்சியிடுமா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களின் மேல் அதிக கவனம் செலுத்துகிற ஒரு மனிதன் தெய்வீகமான தனித்துவ ஜப வாழ்வில் அவன் பிரத்யேகமாய் வளர்ச்சி அடைய முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உலக பொருட்களின் மேலுள்ள, உலக பொக்கிஷங்களின் மேலுள்ள அதிக நாட்டங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரை பாருங்க, எப்ப பாரு உலகத்தின் பொருள், உலகத்தின் நன்மை, உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் செல்வம், உள்ள சொத்து என்ன, பணம் என்ன, வெள்ளி, இதுக்கு மேலேயே கவனம் இருக்கும், இதுக்கு மேலேயே இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெப ஜீவியம் நாளடைவில் பிரகாசம் இழந்துவிடும். கடமைக்கா ஜபிக்கிறவனா மாறிடுவான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இந்த பொன்னும் இந்த வெள்ளியும் என்ன செய்யுமா? நமக்கு விரோதமாய் சாட்சியிடும். இன்னைக்கு நீங்க இல்லது நம்ம இன்னைக்கு வெள்ளி வெள்ளி வெள்ளி, பொன் பொன் பொன், கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இன்னும் ஒரு செயின் கூட நூலு போல கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னி ஒரு ஆப்பு காப்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கூட கிடைச்சா நம்ம கவனம் எல்லாம் அதன் மேலதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா நல்ல கவனிங்க, எனக்கு விரோதமாய் சாட்சி இடுகிற ஒரு சத்துருவையாக்கும் நான் காத்துல தொங்க விட்டுருக்கிறது. இந்த பொன் சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இவள் கோயிலுக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவரே காப்பு சொல்லும், அதுதான் சொன்னேன், இது ஆப்பாக்கும். எனக்கு அவள் கொடுத்த முக்கியத்துவத்தை இவள் தேவனுடைய சமூகத்தின் பணிகளுக்கு கொடுக்கவில்லை. பணம் சொத்து, பணம் சொத்து, இன்னும் பணம், இன்னும் பணம், இதுக்குத்தான் ஓடுனா. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க இது உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும். நோ, உங்க கழுத்துல தொங்கி கிடக்கிற செயின் சாச்சு சொல்லும், ஆண்டவரே இவ கள்ளி இன்னும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இது என்னுடையது, இது என்னுடையது, ஆபத்து காலத்துல எனக்கு உதவும், அதனால எப்படி ஆகிலும் சொத்தை சேர்க்கணும், பொண்ணை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும்னு. நீ சேர்த்து வைக்கிறது சத்துருவை என்று மறக்காத. இந்த பூமியில் உனக்கு விரோதமாய் சாட்சியிடக்கூடிய ஒன்றை நீ சேர்த்து கொண்டிருக்கிறாய், அது நாளடைவில் உன்னுடைய ஆவிக்குரிய பிரகாசத்தை அழித்து போடும். வாசிங்க பார்க்கலாம். ஒன்னா வசனத்துல இருந்தே படி.
2: ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள்,
1: கேளுங்கப்பா,
2: உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள்.
1: ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்குன்னு சொல்லி தனாவிட்டா நடக்காது. நீ சேர்த்து வச்சது பூரா ஆப்பாக்கும். அதனால சொல், உன்னுடைய நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள்.
2: உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து,
1: இன்றைக்கு நீ இத்தனை வருடம் சேர்த்து வைத்த பணம், சேர்த்து வைத்த பொருள், சேர்த்து வைத்ததான பொக்கிஷங்கள் இதெல்லாம் அழிந்து
2: உங்களுடைய வஸ்திரங்கள் பொட்டரித்து
1: போயினே.
2: உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருந்து.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பா, தங்கத்தில் இருக்கிற துரு இல்லையாப்பா நமக்கு விரோதமாய் சாட்சி இடுவது என்ன? அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமா சாட்சியிடும். நம்ம சில நேரத்தில் செயினை கலத்தி கையில் வச்சுட்டு அதுல இருக்கிற ஒரு மாதிரிப்பட்ட அழுக்குகளை எடுத்து கீழே போடுவான் தெரியுமா? அது சாச்சு சொல்லுமா? நீங்க நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டம், பணத்தின் மேலுள்ள நாட்டம், வெள்ளியின் மேலுள்ள நாட்டம், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெரிய அளவுக்கு சொத்து செல்வம் இதெல்லாம் ரொம்ப இல்லாத காலத்தில் பிரகாசித்த பலரும் இப்போ கரெக்டாக சில கடைகளில் தொங்க விட்டுருக்கிற இந்த காட்சி பொம்மை மாதிரி இருக்காங்க. தெய்வம் ஆசீர்வச்சிருக்கிறார், அல்லேலூயா, ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களிடத்திலே செல்வம் பெருகிற்று, அதான் சொல்ல வாரேன், வெள்ளி பெருகிற்று, பொன் பெருகிற்று, சொத்து பெருகிற்று, ஆனால் அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய பிரகாசமும் ஜப ஜீவியமும் காணாம போயிருச்சு. நான் சொல்லது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவர்களுடைய கவனம் முழுவதும் பொன்னின் மேல் வைக்கப்பட்டன, பொருளின் மேல் வைக்கப்பட்டன, சொத்தின் மேல் வைக்கப்பட்டன, சுகபோகமான வாழ்க்கையின் மேல் வைக்கப்பட்டன. இன்னும் பணம், இன்னும் பணம. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதாவது ஒரு காப்பு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காப்பு கடந்தா நல்லா இருக்குமா இருந்துன்னு தான் நம்ம பிரயாசப்பட்டோம். இப்போ அஞ்சு ஆப்பு ஆன பிறவும் ஆறாவதுக்கு வேண்டி முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு சைக்கிளாவது கிடைக்காதா என்று நினைத்த நம்ம இன்னைக்கு இன்னொரு காருக்கு வேண்டி ஜெபித்து வருகிறோம். நான் சொல்றேன், ஏன்னா இந்த உலகத்தின் மேல் நாம் மாட்டம் வைக்க வைக்க இந்த உலகத்தின் நாட்டத்தின் மேல், செல்வத்தின் மேல் கவனம் செலுத்தி கொடுத்தோம் உள்ள போயிட்டான்னா அம்பானி மாதிரி தான், தொழில் தொடங்கிக்கிட்டே இருப்பான், நிறைவே வராது. அதுதான், ஆனா செல்வம் இருக்கும், பொருள் இருக்கும், பணம் இருக்கும், உலகத்தின் மேல் உள்ள நாட்டம் இருக்கும், ஆனா கிருபை காணாம போயிடும். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஐஸ்வர்யம் தவாது, ஐஸ்வர்யம் அடைவது தவறான்னு கேட்கலாம். நான் ஒரு நாள் பணக்காரங்களுக்கு எதிரி அல்ல, ஆனா ஆண்டவர் சொன்ன ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது அரிதான காரியம்னு சொன்ன. ஹலோ, அப்ப பணக்காரனா இருக்க கூடாதான்னு கேட்கலாம். பணக்காரனா இரு, நான் பணக்காரன் என்ற எண்ணம் உடையவனாய் இருக்காதே. அல்லேலூயா. நான் எப்படி ஆகிலும் பணக்காரன் ஆயிரணும் என்பதற்காய் போராடுகிறவனா என்னை என்ன செய்யாத இருக்காத. ஏன்னா பொன்னையும் பொருளையும் சேர்த்த பலருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பார்த்தா கடைசியில நடை பணமாய் வாழ்ந்து செத்தவர்கள் தான் அதிகம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டம், பணத்தின் மேலுள்ள நாட்டம், பொருளின் மேலுள்ள நாட்டம், இவைகளெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க அருமையான பரிசுத்தவான் எழுதி வைத்திருக்கிறான், நம்முடைய தனிநபர் ஜபம் பாதிக்கப்படும். அதில் மாற்றம் இல்லைம்மா, நேரடி சொல்ல அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம், ஒரு வேத பகுதியை வாசிங்க, ரோமர் அதனுடைய 12 அதிகாரம் 2 வாக்கியத்தை வாசிங்க.
2: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே,
1: அவர் சொல்றார் பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் இவர்,
2: நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே,
1: தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே
2: தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம் அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பின்னடைவை தான் கொண்டு வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐ மீன் வாசிங்க, 2 தீமோத்தேயு அதனுடைய 4 அதிகாரத்தினுடைய 9 வசனம், 10 வசனம்.
2: நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு.
1: எப்ப தீமத்தேயுவுக்கு பரிசுத்த பவுல் இரண்டாம் கடிதத்தை எழுதும் பொழுது அல்லது நிருபத்தை எழுதும் பொழுது சொல்லுகிற, நீ சீக்கிரமா என்கிட்ட வாடை, நீ எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வா அப்படின்னு. ஏன்னா இப்ப தன்னோடு கூட என்னுடைய நலன் கருதுகிறவர்கள் யாரும் இல்லை. அதான் அதுக்கு அந்த பகுதியினுடைய கூற்று. என்னுடைய நலன் கருதுகிற, என்னை உண்மையாய் சிநேகிக்கிற, எனக்கு மினிஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ற யாரும் இல்லை. அப்போ உன் மனசுக்கு தோணலாம், ஆமீன், ஒரு சகோதரன் இருந்தானே அவன் பெயர் தேமா, பாஸ்டர் கூட ஒரு சகோதரன் இருந்தானே அவன் பெயர் தேமா, அவன் இருப்பானே, நான் என்னத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு நீ யோசித்தால் பத்தாம் வசனத்துல அந்த தேமா இல்லை என்று அவர் சொல்லி கொடுக்கிறார். வாசிங்க.
2: ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து,
1: இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து
2: என்னை விட்டு பிரிந்து,
1: பாருங்க, என்னை விட்டு பிரிந்து
2: தெசலோனிக்கே பட்டணத்துக்கு
1: போய்விட்டான்.
2: கலாத்திய நாட்டிற்கும் தீத்து தல்மாத்திய நாட்டிற்கும் போய்விட்டார்கள்.
1: போயிட்டாங்கப்பா. ஆனா தேமா எங்க போயிட்டான் தெரியுமா? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போயிட்டான். அப்ப அங்கே அழைப்புடையின் அழைப்போடு கூடிய ஒரு பிரிவு அங்க வருதில்லை, அழைத்தவருடன் பிரிவு வருதில்லை, கரம்பிடித்து நடத்தி செல்லுகிறவரோடு இணைந்து செல்ல முடியாத ஒரு நிலை வருதில்லம்மா. தேமா என்ன செய்தான்? பிரிந்து போனான். ஒரு பிரிவினை தேமாவுக்கும் பவுலுக்கும் பிரிவு ஏற்பட காரணம் என்ன? பிரபஞ்சத்தின் மேலுள்ள ஆசை. சகோதரா, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற கூற்று இதுதான், நீ கிருபையில் வளர வேண்டுமானால் பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம் இருக்கக்கூடாது. நாட்டம் உண்டானால் என்ன செய்யும்? உனக்கும் தேவனுக்கும் இடையில் அது பிரிவை ஏற்படுத்திவிடும், உனக்கும் ஜெபத்திற்கும் இடையில் அது பிரிவை ஏற்படுத்திவிடும், உனக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இடையில் பிரிவை ஏற்படுத்திவிடும். நமக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கோமாளிகளை போல நடந்தது போல இருக்கும். அவங்க எல்லாம் தொத்தர் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க முந்தைய பரிசுத்தவான்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப டிப்டாப்பா நடக்கிறோம், அதான உண்மை. ஆனா அன்றைக்கு இருந்த பிரதிஷ்டைகள் இப்போ கிடையாது, அன்றைக்கு இருந்த தீர்மானங்கள் இப்போ கிடையாது, அதான் உண்மை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கண்டிப்பா இல்லை. இப்பிரபஞ்சத்தின் மேலே நாட்டமுடைய உன்னால் தனிநபர் வாழ்வில் ஜெப வாழ்க்கையில் வளர முடியாது. அது நீ அறியணும். ஆடம்பரமா வாழணும், சுகபோகமாய். பைபிள் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஏன் நம்ம முன்னால பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு மாதிரி நடந்தாங்க, அவங்க காசு பணம் இல்லாதனாலயா? அன்னைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு காசு பணம் கிடையாதா? அன்னைக்கெல்லாம் அவங்க வாழ்ந்த எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு தீர்மானத்தோட ஒரு தீர்மானம், டெடிக்கேஷனா இருந்தாங்க, டெடிக்கேட்டடா இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரை தான் சொல்லுகிறார், அநேகருடைய ஜெப ஜீவியம் பணம் செல்வம் மேன்மை அந்தஸ்து உயர்வு வர வர வர அவங்க இருதயம் ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இல்லை, ஜெப ஜீவியத்தில் நாட்டம் இல்லை, அதெல்லாம் குறைஞ்சு எப்பப்பார் வேலை, எப்பப்பார் பணம், எப்பப்பார் சொத்து, அவனை போல இதை வாங்கணும், அவனை போல இதை வாங்கணும், அதை போல இதை வாங்கணும், இப்படியே நாட்டம் உண்டாகி கொஞ்ச நாளில் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் இழந்து போய் விடுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இப்பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம், பொருள் மேலுள்ள நாட்டம் அது என்ன என்ன செய்து விடுகிறது? தரமில்லாத ஒருவனை மாற்றி விடுகிறது. பாஸ்டர் வீடு வாங்கணும், பாஸ்டர் நல்லா குளிச்செடுத்து நீட்டாக நடக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு குறையும் வைக்கப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. தேவை நான் இல்லைன்னு நான் சொல்லலை, தேவை இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் நாட்டம் அதன் மேல் வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நல்ல ஆவிக்குரியவர்களாகத்தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாரையும் போல சிங்காரித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட விருப்பங்கள் உங்களை ஜெப வாழ்க்கையை பாதிக்குமான்னு ஒன்று கவனி. சரியா? சில நேரத்தில் அம்மாறிப்பட்ட காரியங்களின் நாட்டங்கள் அதிகமாக செலுத்தும் பொழுது ஒருவேளை இது கூட உங்கள் ஜெப வாழ்க்கையை பின்னடைய செலையலாம். ஒன்று யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. உங்கள் ஜெப ஜீவியம் முன்னால விட இப்போ குறைவதற்கு காரணம், உங்கள் ஆவிக்குரிய பிரகாச நிலை குறைவதற்கு காரணம் உங்க ஜீவியத்தில் வந்த பிரபஞ்சத்தின் மேலுள்ள ஆசையாக கூட இருக்கலாம். அது உங்களை பின்னடைய செய்யும். நீங்க ஆத்மீகத்தில் வளர முடியாது. அது தராசு மாதிரி பாருங்க. உலகத்திற்கு அதிக நாட்டம் உண்டானால் இது தூக்கிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாட்டம் உண்டானால் இது தூக்கிடும். இந்த பேலன்ஸ்டா தான் இருக்கு. நீங்க அதிக கவனம் பிரபஞ்சத்திற்கும் அமை சுகபோகமான ஜீவியத்திற்கு நீங்க கொடுப்பீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அழிஞ்சுன்னு நினைச்சுக்கோ. நீ எத்தனை வருஷ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோ. இருப்பா, நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எப்படி சொல்லுவோம், நான் பார்த்திருக்கேன் சிலர், நாங்கெல்லாம் சாதிச்சோம் வருஷம் 40 வருஷமா ரசிக்கப்பட்டேன்ற அன்னைக்கு சாதிச்ச, இன்னைக்கு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு நீ ஜோம் பண்றியா? 10 நிமிஷம் ஒன்னால முறுப்படியை முட்டி போட்டு கண்ணை முடி ஜோம் பண்ண முடியுமானால கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் மேலுள்ள நாட்டம் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு எதிரி, என்னை பின்னடைய பண்ணும். செல்வ திரட்சியில் வாழ்ந்த சாலமோன் சொல்லுவார், ஆண்டவரே செல்வத்தின் திரட்சியினால் தேவன் யார் என்று நான் கேளாதபடிக்கும், தரித்திரத்தினால் திருடி உம்முடைய நாமம் என் நிமித்தம் தூஷிக்கப்பட்டு விடாதபடிக்கும். நம்ம எல்லாம் பணம் பணம் பொருள் பொருள் ஓடுறோம். பலருக்கெல்லாம் ஜபத்துக்கு வர நேரமே இல்லை. ஏப்பா பாரு, கத்தருக்கு சோத்திரம். ஏப்பா பாரு, தோத்திர உலகம் நன்மை பணம் செல்வம் அப்படியே தான் இருக்கான், அப்படியே ஓடுறான். ஆனா தங்கத்தில் நடந்த மனிதராக்கும் சாலமோ சொல்லுகிறார், அன்றென்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாருமாண்டவரே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 அதிகாரம் அதனுடைய 9 வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம்.
2: நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து,
1: நான் மறுதலித்து
2: கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும்.
1: அப்ப பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து போகிற ஒரு நிலை வர வாய்ப்பு இருக்குடே. தொடருமா,
2: தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 7 வசனத்திலிருந்து படி மக்களே.
2: இரண்டு அப்ளிகேஷன் வைக்கிறேன்
1: உம்மிடத்திலே. அவர் என்ன வைக்கிறான்னு பாருங்க.
2: நான் மரிக்கும் பரியந்தமும்
1: நான் சாகிறது வரைக்கும்
2: அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும்.
1: எனக்கு அவைகளை மறுக்காமல் தாரும்.
2: மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு, மாயையாய் பேசும் அனுபவத்தையும் பொய் பேசுகிற வாழ்க்கையை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. அது நம்பர் 1. எனக்கு எதுவும் நான் பெரிய பணக்காரனாயும் ஆயிரப்படாது, தரித்திரவாசியும் ஆயிரப்படாது. கதறு சோத்திரம், நடுநிலைவாதியா இருந்தா போதும்ப்பா. இரண்டு காரியங்கள், நான் தரித்திரமும் அடைஞ்சிடப்படாது, ஐஸ்வர்யம். ஏன் காரணத்தை சொல்றேன். அடுத்த வசனம்,
2: நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து,
1: பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து
2: கர்த்தர் யார் என்று சொல்லாத,
1: கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும்
2: தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரும்.
1: கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு சாப்பாடு நடந்தா போறும் அர்த்தம். நம்ம இப்ப இல்ல, பேர பிள்ளைக்கு இட்லி மாவு இப்ப அரைச்சு வைக்க. நம்ம ஆக்கும் சொல்லியது, எப்போது நீர் வருவீரோ, எப்போது உம்மை காண். அவர் வாரதும் தெரியாது, அவர் போறதும் தெரியாது, நீ போவான்ட்ட. ஏன்னா 35 வருஷத்துக்கு பிறகு உன பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்காக்கு இப்ப நீ என்ன சேர்த்துட்டு இருக்கிற, சொத்து சேர்க்கிற நீ அந்த பேர குழந்தைக்கு அமீன் எப்படி ஆகல, எனக்கு ஒரு மவ பறந்து அந்த மகளுக்கு ஒரு மக பறந்தா அதுக்கு அறிஞானத்துக்கு ரெண்டு போன்னு இவளுகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நாசமா போன பந்தை கோசம் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லுவாங்க. அலையிலுயா தெய்வம் எங்க போகுது? பத்து நிமிஷம் அபிஷேகத்துக்கா ஜோம் பண்ணு, நேரம் இல்லை. பத்து நிமிஷம் கிருபைக்கு வேண்டி ஜோம் பண்ணு, நேரம் இல்லை. ஆமீன். ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்கு வேண்டி ஜோம் பண்ணு. 35 வருஷத்துக்கு பிறகு பேர குழந்தைக்கு இட்லி மாவு அரைக்கா. சாபம் பிடிச்ச கிறிஸ்தவ சந்ததி, இந்த தலைமுறைகளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவாராக. இப்பிரபஞ்சத்தின் மேல் நாட்டம் வைக்கும் பொழுது நீ ஆவிக்குரிய ஆயுதம் மழுங்கல் உள்ள ஒருவனாய் மாறிவிடுவாய். ஒரு நாள் இன்றைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற தங்கம் வெள்ளி பொக்கிஷங்கள் நமக்கு விரோதமாய் பேசும், நமக்கு விரோதமாய் பேசும். அன்னைக்கு வாயடைத்து நிற்பாய் தெய்வ சமூகத்தில். இந்த கல்லுகள் கூப்பிடும், நம்முடைய வீட்டில் இருக்கிற உத்தரம் பேசும். மக்களே, நம்ம சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள் நமக்கு விரோதமாய் பேசும். தேவன் கொடுத்த காலங்களை வீணாக்கி உலகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவனையும் பார்த்து உத்தரம் பேசும். கற்கள் கூப்பிடும், நமக்கு விரோதமாய் நாம் சேர்த்து வைத்த பொன் சாட்சியிடும். அதனாலதான் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னான், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மேல், அதனுடைய மேன்மையின் மேல் கவனம் செலுத்த கத்த நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க ஆசீர்வதி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், தடையே இல்லை. கத்தர் உன்னை ஆசீர்வதித்தால் ஒரு நாள் உங்க பாஸ்டர் தோத்தரை எதிராக வரவே மாட்டேன். ஆனா உன்னுடைய இருதயம் அதிலே சார்ந்து விடக்கூடாது. உன்னுடைய பொக்கிஷத்தின் மேல் நம்முடைய இருதயம் சார்ந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ளவைகளின் மேல் நம்முடைய கவனம் சாயுமானால் நம்முடைய ஜபஜீவியம் நஷ்டப்படும், நம்முடைய ஜபஜீவியம் நஷ்டப்படும். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பிரிந்து போனான், அவன் ஜபத்தை விட்டு பிரிவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரிவு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரிவு, அது வரும். நம்முடைய ஜப குறிப்புகளை ஒரு கணம் கவனிங்க. அதிகமா உலகத்திற்குரியவைகள் தானே இருக்கும். 10 காரியம் உலகத்துக்கு இருந்தா 1.5 காரியம்

அன்னைக்கு தேவையானதை கத்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். சனிக்கிழமை ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களுக்கு சேர்த்து விழுந்துவிடும். மற்ற எந்த நாளிலும் அப்படி விழாது, வைக்கவும் முடியாது, புழுத்து போகும். அன்றைக்குள் ஆகாரத்தை தேவன் கொடுத்து நடத்தினார். பிள்ளைகளே, கத்தர் உங்களை நடத்துவார். உங்களை வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறேன், சுகமாயிருக்க வாழ்த்துகிறேன், ஐஸ்வர்யவான்களாயிருக்க வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்கள் அழித்து விடாதபடி நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டம் உங்கள் ஆவிக்குரிய பிரகாசத்தை அழித்துவிடும். இந்த உலகத்தின் மேலுள்ள நாட்டத்தை ஆண்டவர் பெயரில் வையுங்கள். வேண்டிய அனைத்தையும் தந்து உங்களை இந்த ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாலமோனின் காலங்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. அந்த அளவிற்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உன்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உன் குறைவுகளை கத்த நிறைவாக்குவார். கத்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஜபத்தில் கவனம் செலுத்து. ஆண்டவருடைய கிருபையில் வளருங்கள். வாழ்த்துகிறேன்.

சிந்திப்போம் செயல்படுவோம். திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அவர் சினிமா வாழ்க்கையில புகழின் உச்சக்கட்டத்துல இருந்தப்போ ஒரு தடவை பிளைட்ல போய்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல சாதாரண உடை அணிஞ்ச ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா படிச்சவர் மாதிரி தெரிஞ்சது. பச்சனை மற்ற பயணிகள் அடையாளம் கண்டு அவர் பக்கத்துல வந்து ஹலோ சொல்லி கை குலுக்கிட்டு போனாங்க. ஆனா இவரோ அமிதாப் பச்சனை கண்டுக்கிடவே இல்லை. ஒரு செய்தித்தாள வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. டீ கொடுத்தாங்க. பேப்பரை மூடி வச்சுட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சாரு. அமிதாப்புக்கு பொறுக்க முடியல. என்னை அவருக்கு யாருன்னு தெரியலையா, அல்லது தெரிஞ்சும் தவிர்க்கிறாரா? மெதுவா அமிதாப் பச்சன் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சமூகம், பொருளாதாரம், அரசியல் பற்றி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த முதியவரோட பேச்சுல ஒரு உண்மைத்தன்மையும் கவர்ச்சியும் நேர்த்தியும் இருந்துச்சு. சினிமா சம்பந்தமான விஷயங்களை பச்சன் வேணுமனே கொண்டு வந்தாரு. நீங்க சினிமா பாப்பீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, பல வருஷங்களுக்கு முன்னால நான் சில படங்கள் பார்த்திருக்கிறேன், இப்போ பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு. அமிதாப் பச்சன் அவர்கிட்ட தான் ஒரு திரைப்பட நடிகன்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சலனமும் இல்லை. அவங்க இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. உடனே பச்சன் அவர்கிட்ட, உங்க கூட பயணம் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் பேரு அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே, உங்களை சந்திச்ச இந்த நாள் நல்ல நாளா இருக்கட்டும், என் பேரு JRD டாடா, மோட்டார் தொழில் செய்யறேன்னு பணிவோட சொன்னாரு. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரோடவா நான் பயணம் செஞ்சேன்னு அமிதாப் பச்சன் வியந்தாரு. என்ன பணிவு, என்ன எளிமை, அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் பணிவை பற்றின்னு சொல்லி முடிக்கிறாரு அமிதாப் பச்சன். இந்த பெரிய உலகத்துல நாம ஒண்ணுமே கிடையாது, நாம ஒரு சிறு துளி. பெருமை பாராட்ட நம்ம கிட்ட என்ன இருக்குது? பணிவை கற்றுக்கொள்வோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு.

2 குருந்த 5 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. நீங்க உங்களை பார்த்து சொல்றவங்க கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறிச்சு யோசிச்சு நீ அதுலேயே வாழ்றத விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதித, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறிச்சு யோசிச்சு அதுலயே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன். இனி நான் பழச குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவன் இங்க அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, அது இன்னொரு 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமா, நீங்களே உங்க காரியத்தை, நீங்களே உங்க நீங்க செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்துல நடந்த அகோரங்கள், நீங்க பட்ட வேதனைகள், அது நிமித்தமாய் நீங்க கடந்து வந்த ஒண்ணு இல்லைங்க. ஒன்னு சொல்றேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதுல இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேரு சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ பழைய வாழ்க்கையை குறிச்சு, உன்னோட பழைய வாழ்க்கையை குறிச்சு, நீ பண்ண காரியத்தை குறிச்சு அவனுங்க உன்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை யோசிக்காதீங்க. ஃப்ரீயா இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையாக ஆண்டருடைய பாதத்தில் உட்காந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டர் கண்கள் இறக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானம் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை, நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான் சொல்லி ஒரு தீர்மானத்தின் காலை வேலை நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது. கையை தட்டி ஏதாவது சேர்ந்து பாடலாமா? ஜி மைனர்.

பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவரை கையெழுத்தட்டி, ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி யேசுப்பா. நீங்க சாதாரணமான தேவன் அல்ல, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் உன்னை சாதாரணமான காரியத்திற்கெல்லாம் விளக்கி உன்னை அசாதாரணமான காரியத்தில் உட்கார வைப்பார். ஆமா, நீங்க சாதாரணமா எந்தெந்த ஜனங்கள் உங்களை பார்த்தாங்களோ, எந்தெந்த கண் உங்களை சாதாரணமா பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பதான்

நல்லா கவனி, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், நீங்க பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ உனக்கு முன்னாட பார்க்கிற கோலியாத்து சாதாரணமானவன், ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது பெருசு இது பெருசு, என்னோட போராட்டம் பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் படிப்பு பெருசு, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் பெருசு, எல்லாமே பெருசு நினைக்கிற, அது கிடையவே கிடையாது. அதுதான் சாதாரணம். என் ஆண்டவர் அசாதாரணமானவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ பார்க்கிற கண்ணின் சாதாரணம், நீ பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ பார்க்கிற வேதனை சாதாரணம், நீ பார்க்கிற தவிப்பு சாதாரணம். ஒருவேளை உங்களுக்கு இது பெரிதாய் தெரியலாம், ஆனா என் ஆண்டவருக்கு இது சாதாரண. ரெண்டு கரச்ச உயர்த்தி சொல்லுங்க.

0: மாதிரி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க
1: ஆனவர் அல்ல நீங்க
0: அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய். நீ பார்க்கிற சாதாரண போராட்டம் மாறும்.

0: பலத்த கை தட்ட ஆண்டவர் கொடுப்போமா? அந்த சாதாரணமான தேவன் அல்லப்பா, அவர் கனத்திற்குரியவர். சிங்காசனத்துல எல்லா கையை தட்டி சொல்லுங்க, அவர் மகிமைக்குரியவர். கேருபீன்கள் செராபீன்கள் போற்றத்தக்கவர். அவர் சாதாரணமானவரே அல்ல. நான் பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், என் உடம்பில் இருக்கிற வியாதி சாதாரணம், ஆனா என் ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர்.
1: எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருப்பாங்க இல்ல? ஆனா கொஞ்சம் நினைவு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு காலம் வரைக்கும் நிரந்தரமாக யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, அதுவே நீங்கள் ஒரு அவமானத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்கள் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போதும் உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ் சகல மேன்மை சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும் பொழுது, சில சமீப நாட்களா ஒரு எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யாரு தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமா உங்களோட தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறனா இருப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமா வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பற்றி பேசியிருப்பாங்க, உங்கள் ஆப்போசிட்டில் போய் உங்கள் தெரியாத நபர்கள்கிட்ட போய் சில சேம் சைட் கோலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நண்பர்கள் நிமித்தமாக என்னை சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமாம், இன்னால் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய இருந்திருக்கிறாங்க, ஆனால் எப்போ நண்பர்கள் துரோகம் கண்ணுக்கு தெரிகிற, நல்லா கேளுங்க, நல்லாயிருக்கும், கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரியலதான், ஆனா உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவரை கூப்பிட்டு போங்க, அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் கண்ணுக்கு தெரியறவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பற்றி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பாடு ஜி மைனர் கூட, அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு.

தள்ளுங்க. இன்னைக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போக போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன் உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை இத்தனை நாள் இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும், இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறா, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், நான் எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார், என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பரா ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க, ஆவே ஆவே ஆவே.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

Persze távol. May whatever grow. We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 6. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர், பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவைகளுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தன. வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சியாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும்
ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினை மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அணிதின தியானம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6 மாதாந்திர பத்திரிகைகளில் ஆஸ்க் மெர்லின் என்ற பகுதியில் அமெரிக்க கட்டுரையாளர் மெர்லின் வாஸ் சவான்ட் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார். ஒரு வாசகர் தான் பெற்ற அனுபவத்தை எழுதியிருந்தது அந்த பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வாசகர் ஒரு வித்தியாசமான சோதனையை செய்து பார்த்திருந்தார். அந்த சோதனையை அவர் ஏன் செய்தார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு தோட்டம் ஏன் அடுத்த வீட்டு தோட்டத்தைப் போல பச்சை பசேலன இல்லை என்பதற்கான விடையை கண்டுபிடிக்கவே அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். அதன்படி அந்த வாசகர் தன் வீட்டு பின்முற்ற தோட்டத்திலிருந்து அடுத்த வீட்டு தோட்டத்தை பார்த்தார். தன்னுடைய வீட்டு தோட்டத்தை விட அடுத்த வீட்டு தோட்டம் பச்சை பசேலன்னு அவருக்கு தெரிந்தது. எனவே அவர் அடுத்த வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய தோட்டத்தை பார்த்தால் எப்படி தெரியும் என்று யோசித்து பார்த்தார். எனவே அடுத்த வீட்டில் அனுமதி கேட்டு அந்த தோட்டத்திற்குள்ளே சென்று தன்னுடைய தோட்டத்தை இப்பொழுது அங்கிருந்து பார்த்தார். அங்கிருந்து பார்ப்பதற்கு இப்பொழுது தன்னுடைய தோட்டம் பச்சை பசேலன தெரிந்தது. அந்த வீட்டு தோட்டம் அந்த அளவுக்கு செழிப்பாக தெரியவில்லை. இது ஏன் என்றுதான் அந்த வாசகர் ஆஸ்க் மெர்லின் பகுதியிலே கேட்டிருந்தார். அதற்கு மெர்லின், அடுத்த வீட்டு தோட்டத்தை உங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது தூரத்தில் இருப்பதால் அதில் உள்ள குறைவுகள் உங்களுக்கு தெரிவதில்லை என்று பதில் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை விட செழிப்பாகவும் சகல வசதிகளுடனும் வாழ்வதைப் போல தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் நம்முடைய சூழ்நிலை எவ்வளவோ தாவிலை என்று புரியும். ஆகவே தேவன் நமக்கு தந்தவைகளில் திருப்தியாயிருக்கவும் அவருக்கு நன்றி சொல்லி வாழவும் பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும். இஸ்ரவேலில் ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஆடம்பரமான அரண்மனையும் சகல வசதிகளும் இருந்தது. ஆனால் அவருக்கு அதில் திருப்தியாயிருக்க முடியவில்லை. அவருடைய அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்ற ஒரு மனுஷனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் அதை பார்த்த போதெல்லாம் அவர் கண்களுக்கு அதுதான் குளிர்ச்சியாக தெரிந்தது. அந்த தோட்டம் தனக்கு கிடைக்க வேண்டும், அதில் கீரைகளை பயிரிட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். எனவே நாபோத்திடம் அதை கேட்டு பார்த்தார். அவரோ, இல்லை, இதை கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆனால் ஆகாபுக்கோ தன்னுடைய அரண்மனை ஆசீர்வாதங்கள் பெரிதாக தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் தான் அவருடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. நாபோத் அதை தர மறுத்ததால் ஆகாப் நாபோத்தை கொன்று அவர் தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் திருப்தியாயிருக்க முடியாததால் மிகப்பெரிய சாபத்தை தன் வாழ்விலே வருவித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்றாக பயன்படுத்த பழகிக்கொள்வோம். அதில் திருப்தியாயிருப்போம், பிறருக்கும் கொடுப்போம். அப்பொழுது தேவன் நம்மை மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவார்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஓர் அடி மட்டும், ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 2:11. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனன வசனம் சங்கீதம் 25:4-5. ஆண்டவரே, உமது பாதைகள்

விட்டது. தான் என்ன செய்ய வேண்டும் என்று தந்தை விரும்புகிறார் என்பதை தெரியும் வரை அவர் நிதானமாய் காத்திருந்தார். எச்சூழலிலும் பதறாமல் அச்சமயத்தில் பிதா என்ன செய்திருப்பார் என்று அறிந்து கொள்ள அமைதியாய் தியானித்து கொண்டிருந்தார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார் என்பதுதான் இயேசுவின் சாட்சி. யோவான் 5:19 இந்த வசனம் உண்டு. மணவீட்டில் ஏற்பட்ட திராட்சரச தட்டுப்பாட்டை மரியாள் விரைந்து இயேசுவுக்கு அறிவித்தாள். இயேசுவோ தமது வேலை இன்னும் வரவில்லை என்று நிதானமாக பதிலளித்தார். வேலைக்காரர் பொறுமையாய் காத்திருக்க துவங்கிய பின்னர்தான் இயேசு பேச ஆரம்பித்தார். காத்திருந்த அவ்வேளையில் பிதாவிடமிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை வந்திருக்கும். நமது சுபாவ மனதோ எல்லாவற்றையும் அதுவும் உடனே அறிந்து கொள்ள துடிக்கிறது. தூசி படிந்த சாலையிலிருந்து திகைப்புடன் எழுந்த பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டதும் ஆண்டவர் உடனே அவனுக்கு ஒரு முழு வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்து விடவில்லை. மாறாக, நீ எழுந்து நகருக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று எளிமையாக சொல்லிவிட்டார். தலைக்கர்வம் பிடித்த அந்த அறிவாளிக்கு இப்பதில் எவ்வளவு தாழ்மைப்படுத்துதலாக இருந்திருக்கும். கடவுளோ பிரியமானவர்களே ஓரடி மட்டும்தான் காட்டுவார். அவர் காட்டும் முதலடி அவ்வளவு எளிமையாய் இருப்பதால் நாம் அதை மதிக்காது போகிறோம். எனவே அடுத்து வரவுள்ள நடத்துதலையும் நாம் பெறாமல் போய்விடுகிறோம். ஆவியின் வரங்கள் அதிகமாக பேசப்படும் இக்காலத்தில் நாம் எல்லாவற்றையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் என்ற துணிவெண்ணம் தலைவிரித்தாடுகிறது. இட்ஸ் எ பிரசம்ப்ஷன். ஆனால் கடவுளின் வெளிப்பாடு மற்றும் அவரது நடத்துதலின் முறையானது ஏசாயா 28:10 வாசிக்கிறது போல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்றுதான் இருக்கும். ஹியர் அ லிட்டில் தேர் அ லிட்டில். அதுவும் குழந்தை போன்ற மனப்பான்மை உள்ளவர்களுக்கே அவ்விதம் வாக்கருளப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 28:9-10, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாயிருக்குமா? இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முறை. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு மிஞ்சிய காரியங்களிலே நான் தலையிடாமல் சிறு குழந்தையைப் போல, பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை நான் அமர பண்ணினேன். பிரியமானவர்களே, அவசரப்பட்டு தீர்மானித்ததால் மன வாழ்வை நாசமாக்கிய வாலிபர் தான் எத்தனை. கடவுளுக்கு முன்னால் ஓடிவிடாதீர்கள், பின்தங்கியும் விட வேண்டாம். அவரிடமிருந்து அமர்ந்திருப்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஏசாயா 18:4 வாசிக்கிறது போல அவருடைய நடத்துதல் பயிரின் மேல் விழும் வெப்பம் குறைந்த வெயிலைப் போலவும். அழகான வார்த்தைகள். பயிரின் மேல் விழும் வெப்பம் குறைந்த வெயிலைப் போலவும், அறுப்பு காலத்து வெப்பத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் இருக்கும். எவ்வளவு ஜென்டிலா, அழகாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். எனவேதான் வில்லியம்ஸ் என்பவர் 17ஆம் நூற்றாண்டிலே பாமாலையிலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஏற்றி வைத்தார். பாதை காட்டும் மாயேகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான், வானாகாரம் தந்து என்னை போஷியும். ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், உடனுக்குடன் எல்லாவற்றையும்

தெரிந்து விட வேண்டும் என்று துடிக்கிறோம். இதனால் உம்முடைய திருவசன உம்முடைய திருப்பிரசன்ன நடத்துதலை இழந்து போகிறோம். எங்கள் வாழ்க்கையை குழப்பி விடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மேல் இரக்கமாகிறோம். அமர்ந்திருந்து கர்த்தர் எங்களுக்கு காட்டுகிற ஓரடியை கவனித்து அந்த அடியை எடுத்து வைத்து அடுத்த அடிக்கு காத்திருக்கிற அவ்விதமான ஒரு அமெரிக்கையும் நிச்சயமான அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுடைய கிறிஸ்தவத்திலே கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையும் இதையும் ஆத்திரத்தில் செய்து எவ்வளவு காரியங்களை நாங்கள் சீர்கேடடைய செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி அவ்விதமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். நிதானமாக அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற எங்களுடைய நல்ல மெய்ப்பிறையே நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பின்பற்ற எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளின் தியானத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அலைமோதி கொண்டிருக்கிற எல்லா விதமான குழப்பமான எண்ணங்களையும் கர்த்தர் அமர்த்தி ஷோ அஸ் ஒன் ஸ்டெப் ஓ காட், ஒரு அடி மட்டும் எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. நீ சொல்லுகிறதை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: மத்தேயு 5 அதிகாரத்தை பாருங்கள், 39 வாசிங்க.
1: நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வல பணவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே.
0: போதும், இதோட அவர் நிறுத்துகிறார். இத ஒரு உதாரணத்துக்கு தான் அவர் பேசிட்டு வர்றாரு. நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு எழுத்தின்படி எடுத்துக்கொண்டு, சடங்கு மாதிரி எடுத்துக்கொண்டு, யாராவது ஒருத்தர் உங்களை வாங்கப்பா அந்த மளிகை கடை வரையும் போகலாம், இல்ல ஏசுகிற சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடை 2 மைல் தூரத்துல இருக்கு, அது வரையும் தான் நான் வருவேன், அப்படியே சேர்த்து இழுத்துட்டு போக கூடாது. அதுக்கெல்லாம் அவர் சொல்லல. சம்மதம் இல்லாம நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு சடங்கு மாதிரி இவைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது. உன்னிடத்துல ஒருத்தர் கடன் வாங்க வராருன்னு சொன்னா முகம் கோணாதே. அவர் யாருன்னு பார்த்தா வீட்டுல என்ன பண்ற, 24 மணி நேரம் தண்ணி அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு, வீட்டுல மனைவி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒன்னு அரிசிக்குன்னு ஒண்ணு வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்து அதை திருடிட்டு ஓடிட்டு போய் தண்ணி அடிச்சிடுறாரு. இப்ப அவர் உங்ககிட்ட வர்றாரு, நீங்கள் பூரண சர்க்குணரா இருக்க விரும்புறீங்களா, எனக்கு கடன் கொடுங்க. உங்க பைபிளே போட்டிருக்கு, இல்லப்பா தரமாட்டே. கடன் கொடுக்கும் போது முகம் கூட கோணக்கூடாது, ஒழுங்கா பணத்தை எடுத்து கொடுத்துரு. கத்திய காட்டி மிரட்டாத அளவுக்கு கேக்குறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயோ பைபிள்ல போட்டிருக்கே, அப்ப என்ன பண்ணிருவோம், எடுத்து கொடுத்துரும். இதை ஒரு சடங்கா ஃபாலோ பண்ண சொல்லி அவர் சொல்லல, அது ரொம்ப தப்பா போயிடும். அவர் சொல்லுகிறதெல்லாம் ரொம்ப எளிதான ஒண்ணு. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ ரொம்ப போட்டு சண்டை போட்டு அதை அடைய வேண்டும் என்று என்ன பண்ணாதீங்க, விரும்பாதீங்க. ரொம்ப அது நமக்கு தேவனால் வந்ததா இல்லையான்னு தெரியாமலே போய்விடும். சோ சில சமயங்களிலே விட்டுவிடவும் ஆயத்தமாக இருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை தான் ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு இணையாக வைத்து பேசுகிறார். இவங்க போய் துறவை வெட்டுகிறார்கள், தண்ணீர் வருகிறது, உன்னை பக்கத்துல இருந்து வர்றவங்க வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், இது எங்க ஏரியா, எப்படி வந்து நீ எடுத்துக்கலாம், ஓ அப்படியா, இவங்க என்ன செஞ்சாங்க, சரி போ அடுத்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு துறவை வெட்டி தண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அந்த குரூப்புக்கு வேணா அது மிகப்பெரிய விஷயம், வா தண்ணி வந்துருச்சு இனி நாம எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடமா போக போக இவங்க போய் வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவர் போயிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒரு இடத்துல போறாங்க, தண்ணீர் வருகிறது, அவங்க என்ன பண்ணல, அவங்களே விட்டுட்டாங்க. விட்டா இவங்க தண்ணி வெட்டிக்கிட்டே ஏகப்பட்ட தண்ணியை கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கு, இனி அந்த பக்கம் போக வேண்டாங்கன்னு நினைச்சாங்களா என்னமோ, அதோட என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க ஒரு பேர் வச்சாங்க, ரெகபோத்ங்கிற பெயரை வைத்தார்கள். நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரெகபோத் அப்படிங்கிற பெயரை எல்லா இடத்துலையும் சும்மா வச்சுக்கிட்டோம், ஆனால் ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினாருன்னு நம்ம அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருப்போம், ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது விட்டு கொடுத்தலில் கிடைத்த ஒன்று. எந்த ஒரு விஷயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய உறவினர்களோ ஏதோ பெருசா போராடுறாங்களோ எல்லாவற்றையும் நாம அப்படி அப்படி விட்டுவிட சொல்லி நம்ம சொல்லல, ஆனால் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கிறது. இல்லை இதுக்கு மேலேயும் நான் போராடினால் என்னுடைய அடிப்படைக்கே என பிரச்சனையாயிரும் என்று சொல்லும் பொழுது தயவு செய்து என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. சில சமயங்களை நம்ம விட்டு விட்டாதான் நல்லா இருப்போம். குரங்கு வந்து ஒரு கம்பிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குரங்குக்கு என்ன பண்றாங்க, 2 கையும் நீட்டுது, 2 கையிலையும் பொங்கலை வச்சு விட்டாங்க. கை நிறைய பொங்கலை நீட்டிக்கிட்டு இருந்த குரங்கு என்ன பண்ணுது, எடுக்க முடிய மாட்டேங்குது, மாட்டிக்கிச்சு. அதை விட்டுட்டா என்ன பண்ணிடலாம், கடைசி வரைக்கும் அதை விடவும் முடியல, இந்த குரங்கனால என்ன செய்ய முடியல, விடவும். ஆனா நமக்கு ஒரு அறிவு இருக்கு, இதை விட்டுட்டா விடுதலை கிடைக்குமே. ஆனா குரங்குக்கு அந்த விடுதலையை பற்றி பெரிய விஷயம் இல்ல, ஆனா அந்த கை நிறைய இருக்கிற பொங்கல் போயிருமே, பொங்கல் போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும். ஆனா பொங்கலை விட எது முக்கியம், எஸ் பொங்கலை விட விடுதலை முக்கியம். இப்ப யோசிங்க, ஆண்டவர் ஏன் விட்டு விட சொல்லுகிறாருன்னா, சில விஷயங்கள் நல்லதுதான், வந்தா நல்லதுதான், பொங்கல் கிடைச்சா நல்லா வயிற்றுக்கு நல்லா திருப்தியா இருக்கும். ஆனா பொங்கலை விட முக்கியம் உயிர், மன நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். நீங்கள் நானும் ஒரு விஷயத்தை போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மனது எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. உங்கள் உடம்பே அங்க வீக்கா போச்சு, மனசுல சந்தோஷம் இல்ல, யாரோ எப்பயோ ஏமாத்தி இருக்கிறார்கள், அதை புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், விட்டு விட முடியல. உங்கள் பணத்தை ஏமாற்றி இருக்கிறாங்க, அதுலே மனது போய் கொண்டிருக்கிறது, விட்டு விட முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டுட்டா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம அது வந்தாதான் எனக்கு சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறோம். இல்லை, சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். எப்படி அந்த குரங்குக்கு பொங்கலை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறானோ, சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சில விஷயங்களை விட்டு விட்டா உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு சகோதரன் கூப்பிட்டு, என் மனைவிக்கு நான் செய்யாத நன்மைகளே இல்லைங்க, மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, நல்ல உடை உடுத்துறாங்க, நல்ல அவங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன், கடைசியில் அவங்கள படிக்க வச்சேன், கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, என்னை விட்டுட்டு கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட போயிட்டாங்க. இவருக்கு எப்படி இருக்குன்னா, கொலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பொதுவாக எல்லா மனிதனுக்கும் அப்படி தானே இருக்கும், என் கூட இருந்து வளர்ந்து நானே எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு துளி அளவு கூட நன்றி உணர்வு இல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொலை செய்து விடலாம் என்கிற அளவுக்கு அவர் வந்து மனதுக்குள்ள ஒரு கோபத்தோடும் ஆங்காரத்தோடும் இருக்கிறார். அவருடைய மென்டல் கண்டிஷன் மாறிப்போச்சு. அவங்க வீட்டில் என் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவர் அவர் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, அவர் ஏனோதானன்னு அப்படி பேசுறாரு, அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டார். இந்த ஒரு சம்பவம், அந்த துரோகம் என்பது அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, இது இல்லைன்னா செத்து போயிருவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மா இவர் மேலே அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க, பையன் அவ்வளோதான் நம்ம கை விட்டு போயிட்டான். இவர் பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய அந்த பிஸ்னஸ் ஜீரோவாய் மாறிவிட்டது. கூட இருந்த நண்பர்களிடத்துல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு, கடைசியில் கடனை கொடுக்க முடியல, நண்பர்கள் பேசுறதே இல்லை, யாராவது ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்கு வந்தால் இவருக்கு சாப்பாடு கிடைக்குது. இவர் ஆகான்னு இருந்துகிட்டு இருந்தவர் இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ இவருடைய தவறு என்ன? அந்த மனைவி விட்டுட்டு போனது யார் தவறுன்னு கேட்கல, ஆனா இவர் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த துரோகம் அப்படிங்கிற அந்த பொங்கலை இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பிடிச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அது கஷ்டம்தான், மன்னிக்க முடியாதுதான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனா இவர் மனது எப்ப அந்த இடத்துல சரியாகுன்னு இவர் நினைச்சுக்கிறாருன்னா, ஒன்னு அந்த மனைவி சாகணும், இல்ல அங்க போய் அவங்க கெட்டு போகணும், ஏதோ ஒன்னு அவங்களுக்கு ஆபத்து நடக்கணும், நெகட்டிவா நடந்துச்சுன்னா இவருக்கு என்ன வந்துடும், ஒரு உள்ள ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது நடக்காதா, அதுவே நடக்காவிட்டால் இவர் என்ன நம்புறாரு, கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்கிற ரெண்டுக்கு வந்துட்டார். இந்த அளவுக்கு ஒரு பெண் துரோகம் பண்ணி இருக்கிறாள், எதுவுமே நடக்கல, அப்ப கடவுள்னு ஒருத்தர் ஏன் இருக்கிறாரு? அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஏதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சம்பவத்தை சாத்தானவனோ அல்லது இதேச்சையாகவோ இது மாதிரி ஒன்று உருவாகும் பொழுது அவங்களுடைய டோட்டல் லைஃபே மாறி விடுகிறது. இதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? ஈஸியா நம்ம சொல்லலாம், அந்த துரோகத்தை மறந்து விடுங்கள்னு நம்ம சொல்லலாம், ஆனா அது நமக்கு வந்தாதான் அதனுடைய இது தெரியும். எந்த மனுஷனும் அவ்வளவு வேலைதான் என்ன செய்வதில்லை, அதை செய்ய முடியாது. இது அவர்களாகவே இதை உணரணும், என்னுடைய கண்டிஷன் மாறிக்கிட்டு இருக்கு, என் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு சம்பவம் என்னை அழித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா உட்காந்து சிந்திக்கணும். விட்டு விடுதல்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு பாத்தீங்களா, அதை நம்ம ரொம்ப எளிதா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, சின்ன பிள்ளைகள் ரெண்டு சாக்லேட் வச்சிருந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்து அங்க விட்டு விடுதல் பிராக்டிஸ் அங்க ஆரம்பிச்சிடணும். சர்வசாதாரணமா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா ஆண்டவர் அதனாலதான் சொல்லுகிறார், ரெண்டே ரெண்டு அங்கிதான் இருக்கா, ஒண்ணுதான் இருக்கா, அதையும் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாரு. ஏன்னா அது பின்னாடி பல விஷயங்களை விட்டு விட உனக்கு உதவியா இருக்கும். ஒரு சின்ன சாக்லேட்டையே விட்டு கொடுக்க முடியாதவர் ஒரு மனிதன் தனக்கு விரோதமாய் செய்த துரோகத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும், வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் முழுவதும் துரோகிகளால் நிறைந்திருக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர்களை நீங்கள் நானும் மாற்ற முடியாது. இந்த உலகம் முழுவதும் துரோகிகளால் நிறைந்திருக்கிறது, பாவிகளால் நிறைந்திருக்கிறது, திருடர்களால் நிறைந்திருக்கிறது. இவர்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த உலகத்துல கிருமிகள் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு பாவம் உள்ள மனிதர்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு உண்மை. ஏதோ ஒரு வகையில ஒரு வழியில நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருப்போம், பாதிக்கப்பட்டிருப்போம். சாக்கடையை இது நாள் வரைக்கும் நான் டச் பண்ணதே இல்லைன்னு யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க பாக்கலாம். சாக்கடையை லைட்டா கூட நான் டச் பண்ணல, தெரியாம கூட டச் பண்ணல. நரகலான எதையும் நான் தெரியாம கூட டச் பண்ணவே இல்லைன்னு யாராவது இங்க இருக்கிறோமா? ஒருவேளை எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் மேக்சிமம் யாரோ ஒரு நேரம் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்போம், சிறு பிள்ளையில எனக்கு வாங்கி குடிக்கலாம் காசு கொடுப்பாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 25 பைசா 50 பைசாங்கிறது ரிச் பீப்புள் கிடைக்கிற காசு. அது எனக்கு ஒரு நாள் 50 காசு கிடைஞ்சது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம்க்கு அந்த ஒரு கேப் விடுவாங்க, காலையில 10:30 to 11:00. நம்ம கையில 50 காசு இருந்துட்டா போதும், உங்க பக்கத்துல ஒரு 10-20 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க. அப்படி பெல் அடிச்சுனா தெரிச்சு ஓடி வர்றோம் நாங்க எல்லாம், நான் தான் முன்னாடி ஓடி வர்றேன். அப்படி பாட்டி பாத்தீங்கன்னா அந்த சாக்கடை பக்கத்துல எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கேன். அது அப்படி வாங்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கேன்னு தட்டீர்னு ஒரு கல்லு தட்டிக்கு நான் விழுந்து அந்த 50 காசு போய் அப்படியே சாக்கடையில விழுந்துருச்சு. ஒரு பையன் கூட யோசிக்கவே இல்லை, எல்லாம் சாக்கடைக்குள்ளதான் இருந்தானுங்க. நான் எந்திரிச்சு பாக்குறதுங்குள்ள எல்லாம் உள்ள இருக்கிறானே அப்படின்ட்டு சாக்கடையெல்லாம் கண்ணுக்கு தெரியல. கடைசியில் அதை எடுத்து கழுவாம கூட வாங்கி சாப்பிட்டு அது வேற விஷயம். ஆமாம், நம்ம லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களை டச் பண்ணியிருப்போம். சில இடங்கள்ல அது நமக்கு அசிங்கத்தை கொண்டு வரும், ஆனாலும் சில விஷயங்களை தட்டி விட்டுட்டு போயிடுவோம். ஒரு முறை பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டிருந்த போது காலையில் உப்புமா கெட்டு போன ஒரு ரவை பாக்கெட் அது தெரியாமல் போட்டாங்க, 800 பேருக்கு சமைச்சிட்டாங்க. அந்த ரவை முழுவதுமாகவே புழுவு, ஆனால் அந்த புழுவினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ரவ மாதிரியே இருந்துச்சு, கண்டே பிடிக்க முடியாது, ரவ மாதிரியே இருக்கு. நாங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், 800 பேர் உட்காந்து நாங்கள் அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு செட்டன் குரூப் கண்டுபிடிச்சிட்டாங்க, புழு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எங்களுக்கு விஷயம் தெரிய வருது, அச்சுக்கோ இதையா சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதான் வெந்து போச்சே, அது நான்வெஜ் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனையே, அது வேற விஷயம். ஆனால் அந்த புழுவெல்லாம் இப்போ செமிச்சிருச்சு நல்லா. இந்த மாதிரி பல அசிங்கங்களையும் புழுக்களையும் கூட நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டு இருப்போம், சாப்பிட்ருப்போம், சாக்கடையில் கையை வச்சுருப்போம், தெரியாமல் நரகல்ல ஏதாவது கையை வச்சுருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி துரோகியவே நான் பார்க்கல, யாரையுமே என்னை ஏமாத்தலை, என்கிட்ட எதுவுமே திருடலை, அல்லது நான் பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெகு சிலர், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் சரி செய்ய முடியாது, அதற்கு பிரதிபலனாக எதுவும் வந்து நமக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம், நஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன செய்யுங்க, விட்டு விடுங்க கையை, ஜஸ்ட் என்ன செய்யுங்க, விட்டுருங்க. அந்த பொங்கல் நமக்கு வேண்டாம், அந்த பிரசாதம் நமக்கு வேண்டாம். எது தேவை, விடுதலை தேவை. ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இழந்தது ஒருவேளை 100,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், ஏன் 50,000 கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய விடுதலையை கம்பேர் பண்ணும் பொழுது, உங்க சுதந்திரத்தை கம்பேர் பண்ணும் போது, திஸ் இஸ் நத்திங். போய் பாருங்க, ஒரு ஆயுள் கைதி தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு தூக்கு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் பாருங்க, அவருடைய சமூகத்துல போய் கேளுங்க, 50,000 இருக்கு தூக்கு தண்டனைக்கு போற, இது ரெண்டுல உனக்கு எதுப்பா வேணும்னு கேட்டா ஃப்ரீடத்தை தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா ஃப்ரீடம்ங்கிறதுக்கு விலைமதிப்பற்றது அது. முதன் முதலாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கெல்லாம் இரக்கம் காண்பித்து அவர்கள் ஆயுள் தண்டனை கைதியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கை வர்ற சமயத்துல ஒருத்தர் தூக்கு தண்டனைக்காக அவர் போறாரு மேல. அவர் எத்தனையோ இடத்துல கீழ்கோர்ட்ல அப்பீல் பண்ண முடியல, மேல போனாரு, மேல் முடியல, எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே இவருக்கு பாதகமாய் தீர்ப்பு வந்து விட்டது. கடைசி வேற வழியே இல்லை, மன்னிப்பு கடிதம் போடுறாரு, அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இப்போ தூக்கு தண்டனைக்கு அடுத்து 2-3 இவர் தூக்கு, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சாரு. அவர் தூக்குக்கு போடுறதுக்கு 2 முன்னாடி திடீரென்று புதிதாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. காந்தியடிகள் சம்திங் ஏதோ ஒரு பிறந்தநாள் ஏதோ சம்திங்ல அப்போ ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். இதனால தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் ஆயுள் தண்டனை கைதியாக குறைக்கப்படுவார்கள்னு உடனே அவர் மனசு எப்படி இருந்திருக்கும், இத்தனைக்கும் தண்டனை இருக்கு ஆனா ஒரு தண்டனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தூக்கு தண்டனைங்கிறது எங்க வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை அனுபவித்தவர் சீவல பேரி பாண்டி. அவர் கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, சினிமாக்கள் எல்லாம் வந்திருக்கிறது, அவருக்கு தான் இது முத முத நடந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு, நிறைய இடங்கள்ல போய் திருடினாரு, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது ஒரு நடந்த ஒரு வரலாறு, நீங்க போய் பாருங்க. ஆனா இந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, உங்களுக்கு விடுதலை முக்கியம், உயிர் அதை விட முக்கியம். ஆகவே விட்டு விடுங்கள். உங்கள் மனைவி துரோகம் பண்ணியிருந்தாலும், கணவன் துரோகம் பண்ணியிருந்தாலும், பிள்ளைகள் துரோகம் பண்ணியிருந்தாலும், அதை என்ன செஞ்சிருங்க, லீவ் இட், விட்டு விடுங்கள். ஆகவேதான் கர்த்தர் பல இடத்துல சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, யாரை எப்படி எப்பொழுது பழி வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், மன்னிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், அதை என்னுடைய கரத்திலே விட்டு விடுங்கள், நீங்கள் மனதிலிருந்து அதை எடுத்து போட்டு விடுங்கள். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறார், சமாதானமா வாழணும்னு விரும்புறார். உங்களுடைய இருதய கதவுல யாரையும் பூட்டி வைக்க வேண்டாம், யாருடைய துரோகத்தையும் பூட்டி வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்துங்க.
2: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: உங்களுடைய வங்கி ஒரு புதிய கொள்கையை அறிவிக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுடைய வங்கி கணக்கிலே 86,400 ரூபாய் சேர்க்கப்படும் என்று வங்கி அறிவிக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த பணத்தை அன்றே நீங்கள் செலவழித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய கணக்கில் செலவழிக்கப்படாத பணம் மீண்டும் வங்கி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு நாளும் அந்த 86,400 ரூபாயையும் பைசா மிச்சம் இல்லாமல் எடுத்து செலவு செய்வீர்கள், அல்லது நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள், அல்லது பயனுள்ள எதிலாவது முதலீடு செய்வீர்கள். அப்படி என்றால் நீங்கள் சீக்கிரம் நல்ல பணக்காரராகி விடுவீர்கள். இதை போலவே உங்களுக்கும் வங்கிக் கணக்கு ஒன்று இருக்கிறது. அந்த வங்கிக் கணக்கினுடைய பெயர்தான் காலம் என்பது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 86,400 வினாடிகள் கொடுக்கப்படுகின்றன. 24 மணி நேரத்திற்கு பின்னால் நீங்கள் வங்கியில் இருந்த பணத்தை எடுத்து அதை நல்ல விதமாக முதலீடு செய்யாவிட்டால் உங்கள் கணக்கில் பணம் இருக்கப் போவதில்லை. அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் காலத்தை பயன்படுத்தாவிட்டால் அந்த காலத்தை மிச்சப்படுத்தி நாம் வைக்க முடியாது. அதை போலவே அதிகமாகவும் நாம் ஒரு நாளில் காலத்தை பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் புது கணக்கு தொடங்கப்படுகிறது. அந்தந்த நாளின் நேரத்தை நீங்கள் நல்ல விதமாக செலவழிக்காவிட்டால் அது உங்களுக்கு நஷ்டம்தான். வாழ்க்கையை நேசிப்பவர்கள் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்கள் நாட்களை நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படும். ஞானமே விலை மதிப்புள்ளது. அதை பெறவே அதிக நேரம் செலவு செய்யுங்கள். ஞானம் உங்களை காத்துக்கொள்ளும். ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம், கணக்கிட்டு திட்டமிட்டு செலவு செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாள் இரவிலும் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் நாம் நித்திரைக்கு செல்ல முடியும். இனியாவது காலத்தை பயன்படுத்த திட்டமிடுவோமா?